0: இருந்தார்.
1: குட் மார்னிங் சார். குட் மார்னிங் தம்பி, இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
2: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
3: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென் செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வை.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம். பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்கு டீசல் இருக்கான்னு பாத்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல்

0: அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: நம்மை சுற்றி சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: நம்மை சுற்றி
1: முயற்சியே வெற்றிக்கான சாவி. இன்னைக்கு வாரத்துடைய முதல் நாளுக்கு வந்துட்டோம். எஸ், இன்னைக்கு வந்து திங்கக்கிழமை, வாரத்துடைய முதல் நாள் தான் இப்போ நம்ம இருக்கோம். இருந்தாலுமே ஸ்கூல் பசங்களாம் வந்துட்டு காலாண்டு விடுமுறை ஆரம்பிச்சிருக்கும். எல்லாம் வந்துட்டு செம்ம ஜாலியாக வந்துட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. அதே மாதிரி வேலைக்கு போகிறவங்க, காலேஜுக்கு போகிறவங்க இன்னரெலாம் வந்துட்டு கிளம்புறது ரெடியாக இருப்பாங்க. அதனால் இந்த நாள் உங்கள் எல்லாத்துக்குமே செம்மையாக சூப்பராக ஜாலியாக ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்க மக்களே. சொன்ன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துட்டேன். நான் உங்க சத்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்களா? உங்களுக்காக இந்த காலை பொழுது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இனிமையாகவும் மாத்துறதுக்காக சத்யா நான் பல தகவல்களை எடுத்து வந்திருக்கேன். அது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா சொல்றதுக்கு முன்னாடி இன்னைக்கான நிகழ்ச்சியை ஒரு குட்டி ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்குமே ஒரு கனவு இருக்குங்க. யாருக்காவது நல்ல வேலை கிடைக்கணும், யாருக்காவது ஒரு தொழில் ஆரம்பிக்கணும், இன்னொருத்தருக்கு குடும்பத்துக்காக நல்ல வாழ்க்கை அமைச்சுக்கணும், நல்ல பணம் வரணும், நல்ல ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஆசை இருக்கும், கனவுகளாகவும் இருக்கும். ஆனால் அந்த ஆசை மட்டும் பட்டா போதுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அந்த ஆசையையும் தாண்டி அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் அடுத்து நம்ம என்ன பண்ண முடியும், அடுத்து நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியாவே வரும். ஸோ அதனால் விடாமுயற்சியை மட்டும் விடாமல் நம்ம அதுக்கான முயற்சி மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தோம்னா அதுவே நம்மளுடைய வெற்றியின் பாதைக்கு கூட்டிகிட்டு போவோம். இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்றைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்க போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸாக இருந்திருக்குது. இன்றைக்கி வெப்பத்துடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம், இப்பயே வந்துட்டு சூரியன் பிரைட்டான ஒரு என்ட்ரி தான் கொடுத்துருக்காரு. இன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் நினைக்கிறேன். இப்போ அடுத்ததா உங்கள் அறிவை விரிவாக்க வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
2: அறிவை விரிவாக்க இன்றைய கேள்வி.
1: எஸ், உங்கள் அறிவை விரிவாக்க இன்னைக்கான கேள்வியை சத்தியா நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, வேலுநாச்சியார் ஆட்சி செய்த பகுதி எது, வேலுநாச்சியார் ஆட்சி செய்த பகுதி எது அப்படிங்கிறதான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களோட பதிலாக காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியாக தான் இது அப்படிச்சுன்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் விட பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ள உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. இன்னும் உங்களுக்காக நிறைய அப்டேட்ஸ்மே வெயிட்டிங்ல இருக்குது. அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக முதல் பாடலாவே நம்ம ஊர் செய்யலாம் அப்படி மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பாட்டு தான் அங்கே வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: காந்தி ஜெயந்தி மற்றும் தேசிய ரத்த தான தினத்தை முன்னிட்டு
1: சீகரம் இளைஞர் நற்பணி மன்றம் மற்றும் பலர் இணைந்து நடத்தும்
0: 20ஆம் ஆண்டு ரத்த தான முகாம் மற்றும் அரசு பள்ளி சாதனை மாணவர்களுக்கு விருதுகள் வழங்கும் விழா
1: நடைபெறும் நாள் அக்டோபர் 2 வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை
0: நடைபெறும் இடம் வேலநத்தம் பாவடி செங்குந்தர் திருமண மண்டபம் ஆட்டையாம்பட்டி
1: ரத்த தானம் செய்வோம் மனிதநேயத்தை வளர்ப்போம்
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்
3: வணக்கம் அன்பான நேயர்களே நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில் இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நாகராஜ் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா த பவர் ஆஃப் நவ் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தான் எக்கார்ட் டோலே இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு தமிழில் அதிசய வினாடி அப்படின்ற ஒரு புத்தகம் எனது அதிசய வினாடியா வாங்க அதிசய வினாடிக்குள்ளார போகலாம் அதாவது யோசிச்சு பாருங்கள் நம்ம வாழ்நாளில் எவ்வளோ நேரத்தை கடந்த காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியுமே நினச்சி தொலைச்சிட்ருக்கோம் அப்படின்னு நம்மள பல பேர் கடந்த காலத்தில் செஞ்ச தப்பையே நினச்சி மனசுக்குள்ளார எப்பயுமே புலம்பிக்கிட்டே இருப்போம் அன்னைக்கு அப்படி பண்ணியிருக்கக்கூடாது இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நம்மளை நாமே வந்து ஒரு குற்றவாளி மாதிரி எப்பயுமே வந்து நினச்சிக்கிட்டே இருப்போம் இல்லைன்னா நாளைக்கு என்ன ஆகுமோ நாளைக்கு நம்மளோட வேலை இல்லைன்னா என்ன பண்ணுறது ஐயோ நாளைக்கு அந்த விஷயத்துக்கு பணம் இல்லைன்னா என்ன பண்ணுறது ஐயோ நாளைக்கு எப்படி இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு எதிர்காலத்தை பற்றியே நினச்சிக்கிட்டு இருப்போம் ஆனால் கடந்த காலம் முடிஞ்சு போன ஒன்று அதை யாராலையும் மாற்ற முடியாது எதிர்காலம் இன்னும் வரவே இல்லை அதை வந்து கணிக்கவும் முடியாது அது நம்ம கணித்தாலும் அது வேறு மாதிரி தான் நடக்க போகுது ஸோ நம்ம கையில் இருக்கிறது இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் த பவர் ஆஃப் நவ் அதிசய வினாடி அப்படின்ற இந்த புத்தகம் இந்த நிகழ்காலம் மட்டும்தான் நிஜம் மற்ற எல்லாமே நம்ம மைண்ட் உருவாக்குற ஒரு மாயை அப்படின்னு எக்கார்ட் டோலே ரொம்ப அழகாக சொல்கிறாரு உங்களுடைய மைண்ட் எப்போவுமே உங்களை விட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் ஒன்று பாஸ்டில் இருக்கும் இல்லாட்டி ஃப்யூச்சரில் இருக்கும் ப்ரெசண்டில் மட்டும் இருக்கவே இருக்காது நீங்கள் உங்கள் மைண்டை நிறுத்திட்டு அந்த நொடியை முழுமையாக உணர ஆரம்பிச்சிங்கன்னா அப்போ உங்களுக்குள்ளார இருக்கிற எல்லா மன அழுத்தமும் கவலையும் பனி மாதிரி விலகிடும் அப்படின்னு சொல்கிறாரு இதை ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் நம்மளுடைய மூச்சை வந்து நம்ம எப்பயுமே கவனிச்சிக்கிட்டே இருக்கும்போது ப்ரெசண்டில் இருக்கலாம் அதே மாதிரி நம்ம சாப்பிடும்போதும்

0: இல்லை டீ காஃபி குடிக்கும் போதும் அதை முழுமையாக கவனித்து குடிக்கலாம். அதே மாதிரி நடக்கும்போது நம்மளுடைய கால்கள் அப்படி நடக்கிற அந்த ஒரு விஷயத்த அப்படியே கவனிச்சுக்கிட்டே வரலாம். இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது நம்ம ப்ரெசண்டில் வந்து இருப்போம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த புத்தகத்தை நீங்கள் வந்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக வாங்கி படிங்க. த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி, எக்கார்ட் டோலே அவர்கள் எழுதின புத்தகம். நன்றி நேயர்களே.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
3: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுறா, அதுக்கான சீக்ரெட் என்ன?
4: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
3: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
5: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
6: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய நம்மை சுற்றி நிகழ்ச்சியில் இப்போது முதலாவதாக உங்களுக்காக என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இப்போது நம்ம வந்துட்டு வீட்டில் சமையல் பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு காய்கறிகள் நமக்கு பிடிக்கும், ஒவ்வொரு காய்கறிகள் நமக்கு பிடிக்காது. அப்படி ஒரு சில பேருக்கு வந்துட்டு பீர்க்கங்காய் அப்படின்னா பிடிக்காது. அந்த பீர்க்கங்காயில் என்னென்ன பயன்கள்லாம் இருக்குதுன்னு தெரியுமா? பீர்க்கங்காயில் நீர்ச்சத்து அதிகமாக இருக்குது, அதே மாதிரி குறைந்த கலோரி கொண்ட காய்கறியாகவும் இருக்குது. இதனால் உணவில் சேர்த்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி மாதிரிலாம் சொல்கிறாங்க. நீர்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால உடலுக்கு தேவையான திரவத்தை பெற முடியும், செரிமானத்திற்கு உதவி செய்து மலச்சிக்கலை குறைக்க உதவும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால் இதில் வந்துட்டு நார்ச்சத்துமே அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பொட்டாசியம் உள்ளிட்ட சத்துக்கள் சமநிலையான உணவின் ஒரு பகுதியாக இதய ஆரோக்கியத்துக்கு இது உதவக்கூடும் அப்படின்னும், வைட்டமின் சி போன்ற சத்துக்கள் உடலுடைய இயற்கையான பாதுகாப்பு செயல்பாட்டுக்கு துணை புரியும் அப்படி மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீர்ச்சத்து அதிகமாகவும் கலோரி குறைவாகவும் இருக்கிறதுனால சமநிலையான உணவில் சேர்க்க இது ஏற்ற ஒரு உணவாக இருக்குது. பொட்டாசியம் கால்சியம் போன்ற சில தாதுக்கள் இதில் அதிகமாகவே இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் இந்த பீர்க்கங்காய் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு கசப்பாக இருக்குது அப்படின்னா அந்த கசப்பான பீர்க்கங்காயை சாப்பிட வேண்டாம், அவாய்ட் பண்ணிடலாம் அப்படி மாதிரி வந்துட்டு டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை தொடர்ந்து அடுத்த நம்முடைய சிலத்தில் மற்ற காய்கறிகளுடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தக்காளி 30 ரூபாய், உருளைக்கிழங்கு 45 ரூபாய், ஆக்ரா உருளைக்கிழங்கு 30 ரூபாய், சின்ன வெங்காயம் 80 ரூபாய், பெரிய வெங்காயம் 66 ரூபாய், பச்சை மிளகாய் 40 ரூபாய், கத்தரிக்காய் 30 ரூபாய், ப்ளூ கத்தரிக்காய் 30 ரூபாய், பச்சை கத்தரிக்காய் 30 ரூபாய், வெண்டைக்காய் 35 ரூபாய், முருங்கைக்காய் 40 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், சுரக்காய் 20 ரூபாய், புடலங்காய் 35 ரூபாய், வெள்ளை புடலங்காய் 30 ரூபாய், பாகற்காய் 45 ரூபாய், நாட்டு பாகற்காய் 45 ரூபாய், தேங்காய் 60 ரூபாய், முள்ளங்கி 20 ரூபாய், பீன்ஸ் 95 ரூபாய், வெள்ளை பீன்ஸ் 100 ரூபாய், அவரைக்காய் 90 ரூபாய், பூஷாவரை 90 ரூபாய், கேரட் 60 ரூபாய், பழங்களில் புவன் வாழை 50 ரூபாய், தேன் வாழை 50 ரூபாய், ரஸ்தாளி 60 ரூபாய், செவ்வாழை 70 ரூபாய், பப்பாளி 30 ரூபாய், கொய்யா 60 ரூபாய், சப்போட்டா 40 ரூபாய், இஞ்சி 180 ரூபாய் வரைக்குமே விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் கீரைகள் கட்டொன்றுக்கு 20 ரூபாயிலிருந்து 25 ரூபாய் வரைக்குமே விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படி மாதிரி தெரிவிக்கப்பட்டிருக்குது. இந்த ஒரு விலை நிலவரத்தை நமக்கு சொன்னது யார் அப்படின்னா, மேட்டூர் உழவர் சந்தையுடைய நிர்வாக அலுவலர் தான் இந்த ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது உங்களுக்காக தில் திலீப்புடைய வாண்டட் வைட் சாங் தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: இந்து தமிழ் திசை மற்றும் கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் இணைந்து நடத்தும்
1: வரையும் விரல்கள் வளரும் கனவுகள் மாபெரும் ஓவிய போட்டி
0: 1000-க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றனர்.
1: 1 முதல் 4 வகுப்பு வரை மை பியூட்டிஃபுல் கார்டன் என்ற தலைப்பிலும்,
0: 5 முதல் 8 வகுப்பு வரை சேவ் வாட்டர் சேவ் லைஃப் என்ற தலைப்பிலும்,
1: 9 முதல் 12 வகுப்பு வரை ஸ்மார்ட் சிட்டி ஸ்மார்ட் ஃபியூச்சர் என்ற தலைப்பிலும் ஓவிய போட்டி நடைபெறுகிறது.
0: நடைபெறும் நாள் அக்டோபர் 10, 2026 சனிக்கிழமை காலை 8:30 முதல் மதியம் 1:30 வரை.
1: நடைபெறும் இடம் சோனா வலியப்பா பப்ளிக் ஸ்கூல், சோனா கேம்பஸ், ஜங்ஷன் மெயின் ரோடு, சேலம்.
0: தொடர்புக்கு 9566664633.
1: அனைவரும் வாரி, அனுமதி இலவசம்.
2: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
3: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரி தான் இருக்க. சரியா சாப்பிடுறது இல்லையா என்ன?
2: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியே தான் இருக்கேன்.
3: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
2: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதே தான் சாப்பிடுவேன்.
3: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
2: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
3: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா, பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இதை எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
2: ஓ அப்படியா?

நம்மளுடைய சேலத்தில் நாளைக்கு வந்துட்டு மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அது பற்றின ஒரு அப்படி தாங்க வந்திருக்குது. எழுந்திருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய சேலத்தில் நாளைக்கு 2 இடத்துல மின்தடையானது ஏற்பட போகுது. எங்கெங்க அப்படின்னா, மின்னாம்பள்ளி துணை மின் நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால மின்னாம்பள்ளி, செல்லியம்பாளையம், முட்டைக்கடை ஒரு பகுதி, ஏரிப்புதூர், ஏஎன் மங்கலம், எஸ்என் மங்கலம், ஜலகண்டாபுரம், பாலப்பட்டி, கூட்டாத்துப்பட்டி, விளாம்பட்டி, பூசாரிப்பட்டி, அனுப்பூர், கோலாத்தக்கோம்பை, நீர்முள்ளிக்குட்டை, பள்ளக்காடு, காட்டூர், குள்ளம்பட்டி, வெள்ளியம்பட்டி, வளசியூர் ஒரு பகுதி, பருத்திக்காடு, தாதனூர், பூவனூர், குப்பனூர், மூக்கனூர், அரமனூர், ஆச்சாங்குட்டப்பட்டி, செங்காட்டூர், கத்திரிப்பட்டி, 7வது மைல், ராமலிங்கபுரம், சின்ன கவுண்டாபுரம் ஒரு பகுதி, அடிமலை புதூர், இந்த பகுதிகள் எல்லாத்துலையுமே நாளைக்கு காலையில் 9 மணியிலேருந்து மதியம் 2 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி தும்பல் துணை மின் நிலையத்திலையுமே மின் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால மாமாஞ்சி, ஈச்சங்காடு, தொட்டித்துறை, கருமந்துறை, மணியார்பாளையம், மணியார் குண்டம், தேக்கம்பட்டு புதூர், பகுடுப்பட்டு, சூலாங்குறிச்சி, கரியக்கோவில் இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே நாளைக்கு காலையில் 9 மணியிலேருந்து மதியம் 2 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட வேலை எழுத்துமே டக்கு டக்குன்னு முடிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நாளைக்கு காலையில் 9 மணி கரண்ட் ஆஃப் ஆனிச்சு அப்படின்னா மதியம் 2 மணிக்கு தான் வரும். ஸோ அதுக்குள்ளாரி நாளைக்கு காலையில் 9 மணிக்குள்ளாரி சில்லுக்கு சார்ஜ் போகிறதா இருக்கட்டும், இல்லை மசாலா ஏதாவது அரைக்கிறதா இருக்கட்டும், இல்லை முக்கியமாக மாவா அரைக்கிறதோ இல்லை ஏதாவது மசாலா அரைக்கிறதோ ஏதாவது ஒரு வேலை இருக்குது அப்படின்னா எல்லாத்தையுமே வந்துட்டு டக்கு டக்குன்னு முடிச்சு வச்சுருங்க. நாளைக்கு காலையில் 9 மணி கரண்ட் ஆஃப் ஆனிச்சு அப்படின்னா மதியம் 2 மணிக்கு தான் வரும். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்தது உங்களுக்காக சைக்கோ கண்மணி அப்படிங்கிற சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்குது. ஹேவா பிரதர்ஸோட பாட்டு, அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான்னு 9 7 8 7 7 0 107 8 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களோட பதில் பதிவு பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஆன்சர் பண்ணுங்கள். இப்போ அடுத்தது உங்களுக்கு அந்த சூப்பரான பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய உணலியோட.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்னாமா
2: இது கூட தெரியாம இருக்க, ஏன்னா அது ஹிட் சாங்கா.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனாயம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு பீட் அங்கே வந்திருக்குது. என்ன அப்படின்னா, நம்மளுடைய சேலத்தில் ரோலர் ஸ்கேட்டிங் அப்படிங்கிற போட்டி வந்து நடந்திருக்குது. இதில் 200 மாணவர்கள் வந்துட்டு பங்கேற்றிருக்காங்க. சேலம் மாவட்ட ரோலர் ஸ்கேட்டிங் ஸ்போர்ட்ஸ் அண்டு கேம்ஸ் சங்கம் சார்பில் 23rd மாவட்ட ரோலர் ஸ்கேட்டிங் போட்டி வந்துட்டு பள்ளப்பட்டி ஏரி பின்புறம் இருக்கக்கூடிய GST சிந்தடிக் இன்டர்நேஷனல் ஸ்கேட்டிங் மைதானத்தில் வந்துட்டு நேற்று நடந்திருக்குது. இதில் வந்துட்டு 6 முதல் 8 வயது, 8 முதல் 10 வயது, 10 முதல் 12 வயது, 12 முதல் 15 வயது, 15 வயது முதல் 18 வயது வரை, அதுக்கப்புறமா 18 வயதுக்கு மேற்பட்டோர் அப்படிங்கிற இந்த 6 பிரிவுகளில் இரு பாலருக்கும் தனித்தனியாக வந்துட்டு ரோடு மற்றும் ரிங் போட்டி நடத்தப்பட்டிருக்குது. மாவட்டம் முழுக்கவுமே 200 மேற்பட்ட மாணவர்கள் இதில் வந்துட்டு பங்கேற்றிருக்காங்க. வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகளுமே வழங்கப்பட்டிருக்குது. இதுக்கான ஏற்பாடுகளை செயலர், அதுக்கப்புறமா உப தலைவர்கள், பொருளாளர், அது உள்ளிட்ட நிர்வாகிகள் எல்லாமே செஞ்சிருக்காங்க. இந்த 6 பிரிவுகளிலுமே முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகள் நவம்பர் மாதம் நடக்கக்கூடிய பொள்ளாச்சியில் நடக்கக்கூடிய அந்த மாநில போட்டிகளுக்கு தகுதி பெறுவாங்க அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு தகவல் தொடர்ந்து அடுத்தது உங்களுக்காக நம்முடைய சேலத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தங்கம் கிராம் ஒன்றுக்கு 13,995 ரூபாயாகவும் தங்கம் பவுன் ஒன்றுக்கு 111,960 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே மாதிரி வெள்ளியோடைய விலை கிராம் ஒன்றுக்கு 245 ரூபாயாகவும் வெள்ளியுடைய விலை பார் ஒன்றுக்கு 245,000 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் முட்டையுடைய விலை இப்போது 5.40 காசுகள் அப்படி மாதிரி தான் வந்துட்டு விற்பனை ஆகிட்டுருக்குது. ஸோ தங்கம் வெள்ளி தங்கம் விலையாக இருக்கட்டும், இல்லை வெள்ளியுடைய விலையாக இருக்கட்டும், கடந்த நாட்களை விட இப்போ கொஞ்சம் வந்துட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கடந்த நாட்களில் தங்கம் கிராம் ஒன்றுக்கே வந்துட்டு 14,000 மேலே இருந்துச்சு. அதே மாதிரி தங்கம் பவுன் ஒன்றுக்கு 113,000 மேலே இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு குறைஞ்சிருக்குது. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது, இதே மாதிரி தான் குறைஞ்சிருக்க போகுதா இல்லை இன்னும் கொஞ்சம் அதிகமாக போகுதா அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் முட்டையுடைய விலை கடந்த நாட்களில் இருந்ததை விட இப்போ கொஞ்சமாக வந்துட்டு கம்மியாக இருக்குது. கடந்த நாட்களில் 5.60 காசுகள் அப்படி மாதிரி இருந்துச்சு, ஆனால் இப்போ வந்துட்டு 5.40 காசுகள் அப்படி மாதிரி கம்மியாக இருக்குது. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அடி மதுரை பக்கம் போகிற புள்ள அப்படிங்கிற ஒரு சூப்பரான பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: நம் ஊரில் விளையும் சிறு தானியங்களையே அதிகம் விளைவிப்போம். அத்தானியங்களையே அன்றாட உணவாக எடுத்துக்கொள்வோம். ஆரோக்கியமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போது காற்றழுத்த தாழ்வு பகுதி இருக்கிறதுனால இன்றைக்கி மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. இருந்தாலுமே நம்ம சேலத்துக்கு வந்துட்டு இன்றைக்கி வெயில் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. இருந்தாலுமே சேலம், தருமபுரி, ஈரோடு, நாமக்கல், கரூர் உட்பட பெரும்பாலான மாவட்டங்களில் இன்றைக்கி கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதா சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. இது பத்தி அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, தெற்கு உள் ஒடிசா மற்றும் அதே ஒட்டி இருக்கக்கூடிய சத்தீஸ்கர் பகுதிகளில் நேற்று முன்தினம் நிலவிருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நேற்று காலையில் 5:30 மணி அளவில் வலுவிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அதே நிலையில் நிலவிட்டு இருக்குது.

அதே மாதிரி இன்னைக்கு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழக்கலாம் அப்படி மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அதனால இன்னைக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை ஆகிய பகுதிகளில் இன்றைக்கி சில இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யலாம் அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு தகவல் தொடர்ந்து அடுத்தது நம்ம சேலத்தில் மேட்டூர் அணையுடைய நீர்மட்ட நிலவரம் என்ன அப்படின்னா, நீர்மட்டம் 80.21 அடியாகவும் நீரிருப்பு 42.16 டிஎம்சியாகவும் இருக்குது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்து 1812 கனஅடியாகவும் அணையிலிருந்து திறக்கக்கூடிய நீர் திறப்பு 12400 கனஅடியாகவும் இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இப்போ அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து வெறும் 1812 கனஅடியாக மட்டும்தான் இருக்குது. இப்போதைக்கு நீர்வரத்து ரொம்ப ரொம்ப கம்மியாகி தான் வந்து காணப்பட்டிருக்குது. அதே நேரத்தில் நீர் திறப்பு 12400 கனஅடியாக இப்போது அதிகமாக இருக்குது. அதாவது கடந்த நாட்களில் இருந்ததை விட இப்போ ரொம்பவே வந்துட்டு ஒரு 400 கனஅடி வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. 12400 கனஅடியாக இருக்குது. அதே நேரத்தில் நீர்வரத்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இதனால் நீர்மட்டம் மற்றும் நீரிருப்புமே அடுத்தடுத்து வேகமாக குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டு இருக்குது. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் நினைக்கிறேன். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக இன்னொரு சூப்பரான அப்டேட்மே வெயிட்டிங்ல இருக்குது. அது என்ன அப்டேட் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக அகேஷுடைய அரண்மனை சாங் தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வனொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய ஒரு மணி நேரத்தை கடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு மணி நேரம் இருக்குது. இந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்காக சொல்கிறதுக்காகவே நிறைய அப்டேட்ஸுமே இப்போது வெயிட்டிங்கில் இருக்குது. அதில் இப்போ முதலாவதாக என்ன அப்டேட் சொல்ல போகிறேன் அப்படின்னா, இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்துட்டு நடந்திருக்குதுங்க. அந்த எக்ஸாமில் 3067 பேர் வந்துட்டு ஆப்சண்ட் ஆகியிருக்காங்க அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி சார்பில் குரூப் 1 ஏ பதவிகளுக்கான முதல்நிலை தேர்வு தமிழகம் முழுவதுமே நேற்று நடந்திருக்கு. சேலம் மாவட்டத்தில் 31 மையங்களில் 44 கூடங்களில் காலையில் 9:30 மணியிலிருந்து மதியம் 12:30 மணி வரைக்குமே இந்த தேர்வு நடந்திருக்குது. காலையில் 8:30 முன்னதாகவே தேர்வர்கள் மையத்திற்குள்ளார அனுமதிக்கப்பட்டிருக்கு.

விண்ணப்பித்த 12,873 பேர்ல 9,806 பேர் வந்துட்டு மாணவ மாணவிகள் வந்துட்டு தேர்வு எழுதியிருக்காங்க. இது 76.17% இருக்குது. அதே மாதிரி 3,067 பேர் வந்துட்டு பங்கேற்கவில்லை. இது வந்துட்டு 23.82% இருக்குது. தேர்வர்கள் வசதிக்கு சிறப்பு பேருந்துகள் வந்துட்டு இயக்கப்பட்டிருக்குது. அது கூடவே 44 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு மையங்கள் கண்காணிக்கப்பட்டும் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்த நம்மளுடைய சேலத்தில் டிராஃபிக் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா, மாமாங்கம், வெண்ணங்கோடி முனியப்பன் கோவில், சந்தியூர், மல்லூர், குகை, ஜங்ஷன், சீலநாயக்கன்பட்டி, வின்சென்ட், அம்மாப்பேட்டை, அயோத்தியா பட்டினம், புதிய பேருந்து நிலையம், இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதிகளுக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க இல்லை இந்த பகுதியை தாண்டி நீங்கள் வேலைக்கோ வெளியவோ போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. அதே மாதிரி கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி போயிடுங்க. ஆஃபீஸ் டைமுக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் முன்னாடி கிளம்பி போயிட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். முக்கியமாக வண்டியில் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டு போங்க. காரில் போகிறீங்க அப்படின்னா சீட் பெல்ட் மறக்காமல் போட்டு போங்க. ஏன்னா சேஃப்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லையா. முக்கியமாக டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி போங்க. இப்போ அடுத்ததான் இன்றைக்கான கேள்வியாக ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் என்ன அப்படின்னா, வேலுநாச்சியார் ஆட்சி செய்த பகுதி எது? வேலுநாச்சியார் ஆட்சி செய்த பகுதி எது அப்படிங்கிறதான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை நிறைய பேர் ஆன்சர் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலாக காலையில் 7 மணிலிருந்து 9 மணிக்குள்ளே மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். இப்போது அடுத்ததான் உங்களுக்காக ஹேவாக் பதில் சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. கேட்டேன் ஜெய் பண்ணுங்கள் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: FM 101.8 இல் ஊட்டச்சத்து மாதத்தை முன்னிட்டு ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து பகிர்ந்து கொள்கிறார் அங்கன்வாடி பணியாளர் வனிதா அவர்கள்.
1: வணக்கங்க. செப்டம்பர் மாதம் வந்து ஊட்டச்சத்து மாதமா நம்ம வந்து கொண்டாடுறோம். கர்ப்பிணி பெண்கள் வந்து அந்த சத்தான உணவுகள் எல்லாம் சரியா எடுத்துக்கணும். அவங்க வந்து ஆரோக்கியமா இருந்தாதான் குழந்தையும் வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கும். இப்ப ஒரு குழந்தை வந்து ஊட்டச்சத்து பற்றாக்குறையா இருந்தா அந்த குழந்தைய பார்க்கும் போதே நமக்கு தெரியும், அந்த குழந்தை வந்து சுறுசுறுப்பா இருக்க மாட்டாங்க, விளையாடும் போது மற்ற குழந்தைங்களை மாதிரி சேர்ந்து அவங்க கூட விளையாட மாட்டாங்க, சோர்ந்து சோர்ந்து உட்காந்துக்குவாங்க, படுத்துக்குவாங்க, அவங்களால சரியா சாப்பிடவும் முடியாது, ஒரு வார கொஞ்சம் சாப்பிடுவாங்க வேணான்னு விட்டுருவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த பொறி வந்து பொடி பண்ணி அது பாலில் கலந்து அதுல வந்து சுத்தமான நம்ம வீட்டில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் அதில் விட்டு அதை கலந்து கொடுத்து அந்த குழந்தைக்கு வந்து வெயிட் வந்து அதிகமாகும். அதுக்கப்புறம் கடையிலெல்லாம் அந்த பாக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் எதுவும் வாங்கி கொடுக்கக்கூடாது, நம்ம வீட்டில் சமைக்கிறது தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ஒரு டைம் நம்ம கொடுத்துட்டோமா குழந்தைங்க வந்து அதே தான் விரும்பி கேட்பாங்க, அதனால் கடையில் இருக்கிறத எதுவுமே வாங்கி கொடுக்கக்கூடாது. அப்புறம் நிலக்கடலை, வேர்க்கடலை உருண்டை, எள்ளுருண்டை இதெல்லாம் வந்து கொடுத்தோமா அந்த வெயிட் கம்மியாக இருக்கிற குழந்தைங்க வெயிட் அதிகமாக ஆகுவாங்க. வயிற்றுல பூச்சி இருந்தாலும் சில குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருக்கும், ரத்த சோகை இருக்கும். அதுக்காக 6 மாசத்துக்கு ஒரு டைம் வந்து நம்ம பூச்சி நீக்க மாத்திரையும் விட்டமின் ஏவும் கொடுக்குறோம். குழந்தைங்க வந்து எப்பயுமே வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருந்தாவே அவங்களால வந்து ஆக்டிவா ஒரு எழுதவோ படிக்கிறதுக்கும் எதுவுமே பண்ண முடியாது, அவங்க ரத்த அளவு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த மாதிரி குழந்தைங்க வந்து பார்த்தாவே நமக்கு சோர்ந்து போய் இருப்பாங்க தெரியும். அவங்களுக்குலாம் வந்து நம்ம டாக்டர்கிட்ட வந்து பரிந்துரை செய்யணும். முருங்கைக்கீரை நம்ம ஏரியாவில் எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்குது, முருங்கைக்கீரை டெய்லியுமே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அப்புறம் நகமெல்லாம் கட் பண்ணி குழந்தைங்க மண்ணில் விளையாட மாதிரி பார்த்துக்கணும், குழந்தைங்களை சுத்தமாக வச்சுருக்கணும். சிறுதானியங்கள்லாம் அதிக அளவில் எடுத்துக்கணும், குழந்தைங்களுக்குலாம் அது இப்போதே நம்ம வந்து அறிமுகப்படுத்தணும். வாழைப்பழம் டெய்லியும் ஒவ்வொரு வாழைப்பழம் நம்ம கொடுக்கலாம். எல்லாருமே ஆரோக்கியமாகவும் நோய் நொடி இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த ஊட்டச்சத்து மாதம் கொண்டாடுறதோட சிறப்பு. எல்லாருமே ஊட்டச்சத்தோட இருக்கணும், குழந்தைங்களும் ஊட்டச்சத்தோட ஆரோக்கியமாக வளர்க்கணும். நன்றி, வணக்கம்.
2: காந்தி ஜெயந்தி மற்றும் தேசிய ரத்த தான தினத்தை முன்னிட்டு
3: சிகரம் இளைஞர் நற்பணி மன்றம் மற்றும் பலர் இணைந்து நடத்தும்
2: 20ஆம் ஆண்டு ரத்த தான முகாம் மற்றும் அரசு பள்ளி சாதனை மாணவர்களுக்கு விருதுகள் வழங்கும் விழா
3: நடைபெறும் நாள் அக்டோபர் 2 வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை
2: நடைபெறும். இடம் வேலநத்தம் பாவடி செங்குந்தர் திருமண மண்டபம் ஆட்டையாம்பட்டி.
3: ரத்த தானம் செய்வோம், மனிதநேயத்தை வளர்ப்போம்.

0: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
1: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன? அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சியை டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துக்கிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துக்கிட்டு விளையாடலாம்.
2: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ்ல கலந்துக்கிட்டு நிறைய விளையாட போறேன்.
3: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்துமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சுடவா சுடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
5: இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் ஜாப் வேணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் ஜாப் வேணும்னு நினச்சிட்டு இருக்காங்க, அவங்க ஐடிஐ டிப்ளமோ பட்டப்படிப்பு முடிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒரு அப்டேட் தாங்க இது. இது பற்றின ஒரு அப்டேட் தான் கொண்டு வந்திருக்கேன். நினச்சிருக்கீங்க, சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய

வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. மத்திய அரசின் கீழே செயல்பட்டு வரக்கூடிய கனிம ஆய்வு ஆலோசனை நிறுவனத்தில் பணியிடங்களுக்கு அறிவிப்பானது இப்போ வெளியாயிருக்குது. டெக்னீஷியன் பிரிவில் 33, அசிஸ்டன்ட் 33, மெக்கானிக் 31, எலக்ட்ரிக்கியன் எலக்ட்ரிஷியன் 7, அக்கௌண்டன்ட் 6, டிரைவர் 6 அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 122 இடங்கள் வந்துட்டு காலியாக இருக்குது. இவங்களுக்கான கல்வி தகுதி ஐடிஐ டிப்ளமோ பட்டப்படிப்பு முடிச்சிருக்கணும், சிஏ முடிச்சிருந்தா போதும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான வயது வரம்பு 18 வயசுலேருந்து 30 வயசு இருக்கக்கூடியவங்க தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இவங்களுக்கான தேர்ச்சி முறை எழுத்துத் தேர்வு, ஸ்கில் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு, இந்த மூன்று முறைகள் மூலமாக தேர்ந்தெடுக்க போகிறாங்க அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய முறை ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும். இதுக்கான விண்ணப்ப கட்டணம் ₹500. பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு எந்த ஒரு கட்டணமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் 11/10/2026, அன்னைக்கு தான் கடைசி நாள். அன்னைக்குள்ள நீங்கள் அப்ளை பண்ணணும். எந்த வெப்சைட்டில் அப்படின்னா MECL.co.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு இவங்களை பற்றின கூடுதல் தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்து இந்த கவர்மெண்ட் ஜாப் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்ககிட்ட சொல்லி மறக்காமல் அப்ளை பண்ண சொல்லிவிடுங்க. இப்போது அடுத்ததாக இன்றைக்கி ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா கமல்நாத் அவர்கள் வந்து சென்னை பகுதியிலேருந்து அவருடைய பிறந்தநாளை இன்றைக்கே கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே கமல்நாத். உங்களுக்கு இன்றைக்கி நாள் மதுரை எல்லா நாளுமே செம்ம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கான நாள் உங்களுக்கான நாள் செம்ம ஜாலியாக பூஸ்டப்பாக என்ஜாய் பண்ணுங்க. அதே மாதிரி இன்றைக்கான நாள் மாதிரியே நீங்கள் எல்லா நாளும் செம்ம ஜாலியாக சூப்பராக சந்தோஷமாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ அடுத்தது உங்களுக்காக டிலெக்ஷன் செந்திருக்கனுடைய விண்மீன் போலவே சாங் தான் வந்துட்டுருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்க ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். சோ மறக்காம கால் பண்ணுங்க இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்தது உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: இந்து தமிழ் திசை மற்றும் கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் இணைந்து நடத்தும்
2: வரையும் விரல்கள் வளரும் கனவுகள் மாபெரும் ஓவிய போட்டி
1: 1000 மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றனர்.
2: 1 முதல் 4 வரை மை பியூட்டிஃபுல் கார்டன் என்ற தலைப்பிலும்,
1: 5 முதல் 8 வரை சேவ் வாட்டர் சேவ் லைஃப் என்ற தலைப்பிலும்,
2: 9 முதல் 12 வரை ஸ்மார்ட் சிட்டி ஸ்மார்ட் ஃபியூச்சர் என்ற தலைப்பிலும் ஓவிய போட்டி நடைபெறுகிறது.
1: நடைபெறும் நாள் அக்டோபர் 10, 2026 சனிக்கிழமை காலை 8:30 முதல் மதியம் 1:30 வரை.
2: நடைபெறும் இடம் சோனாவளியப்பா பப்ளிக் ஸ்கூல், சோனா கேம்பஸ், ஜங்ஷன் மெயின் ரோடு, சேலம்.
1: தொடர்புக்கு 9566664663.
2: அனைவரும் வாரி, அனுமதி இலவசம்.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடுறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியே தான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதே தான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இது எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, ஆண்கள் அணிகளுக்கான வில்வித்தை காம்பவுண்டு பிரிவு காலிறுதியில் குஷால், சாஹில், கணேஷ்மணி அடங்கிய இந்திய அணி 235-232 அப்படிங்கிற இந்த கோல் கணக்கில் பூடானை ஜெயிச்சிருக்காங்க. பெண்களுக்கான காலிறுதியில் சிகிதா, பிரித்திகா, ஜோதி, சுரேகா அடங்கிய இந்திய அணி 233-230 அப்படிங்கிற இந்த கணக்கில் கஜகஸ்தானை வந்துட்டு வீழ்த்தியிருக்காங்க. அதே மாதிரி ஆண்கள் அணிகளுக்கான வில்வித்தை ரீகர் பிரிவு காலிறுதியில் தீராஜ், சஞ்சய், யாஷ்தீப், நீரஜ் சவுகான் அடங்கிய இந்திய அணி 5-1 அப்படிங்கிற இந்த கணக்கில் சீனாவை வீழ்த்தியிருக்காங்க. பெண்களுக்கான ரீகர் பிரிவு காலிறுதியில் கும்கும், அன்கிதா, அதுக்கப்புறமா பகத், கீர்த்தி அடங்கிய இந்திய அணி 6-0 அப்படிங்கிற இந்த கணக்கில் சீனா தபையே அப்படிங்கிற இந்த அணி வந்துட்டு வீழ்த்திருக்காங்க. அதே மாதிரி கலப்பு அணிகளுக்கான காம்பவுண்டு பிரிவு காலிறுதியில் இந்தியாவுடைய சிகிதா, சாகில், ராஜேஷ், ஜாதவ் ஜோடி வந்துட்டு 159-154 அப்படிங்கிற இந்த கோல் கணக்கில் கஜகஸ்தான் ஜோடியை வீழ்த்திருக்காங்க. கலப்பணிகளுக்கான ரீகர் பிரிவு காலிறுதியில் இந்தியாவுடைய கும்கும், தீரா ஜோடி வந்துட்டு 6-0 அப்படிங்கிற இந்த கணக்கில் வியட்நாம் ஜோடியை வந்துட்டு வீழ்த்திருக்காங்க அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி நம்ம சேலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊர்களுக்குமே ஒரு பெருமை அப்படிங்கிறது இருக்குதுங்க. அந்த ஊரில் இருக்கக்கூடிய முக்கியமான கோவில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அந்த ஊரில் வந்துட்டு முக்கியமாக இருக்கக்கூடிய ஏரி குளங்கள் ரொம்ப ரொம்ப ஃபேமஸானதாக இருக்கும். அப்படி அந்த ஊருக்குன்னு இருக்கக்கூடிய சிறப்புகள், அந்த ஊருடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சோனா எஃப்எம் 107.8 ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மதியம் 12 மணிலிருந்து 1 மணி ஒளிபரப்பாகக்கூடிய ஊரை சுற்று ஒரு உலா நிகழ்ச்சி கேளுங்க சத்யா என் கூட. உங்களுக்காக ஒவ்வொரு வாரமும் போயிட்டு ஒவ்வொரு ஊர் பற்றின அந்த ஊருடைய சிறப்பம்சங்கள் பற்றின நிறைய விஷயங்களை கொஞ்சம் சேர்த்துட்டுருக்கேன். ஸோ மறக்காமல் கேளுங்க ஊரை சுற்று ஒரு உலா நிகழ்ச்சி. இப்போ அடுத்ததாக இன்னைக்கான எட்டு திக்கும் நம்குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னா, சைபர் குற்றங்களை தடுக்க தொழில்நுட்ப அறிவா சட்ட நடவடிக்கை எது தேவை? சைபர் குற்றங்களை தடுக்க தேவை தொழில்நுட்ப அறிவா சட்ட நடவடிக்கையா அப்படிங்கிறதா வந்துட்டு இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787-0107-8 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க எட்டு திக்கும் நம்குரல் நிகழ்ச்சியில். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஏஆர் ஆனந்த் அண்ட் இஞ்சியோடைய அளவில் அழகிய பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார். சார்
1: பாட்டு பாடின பாட்டுக்கு கரப்பாம்பூச்சி எல்லாம் செத்து போச்சான். ஏன்
2: பாடின பாட்டு கரப்பாம்பூச்சி செத்து போச்சா?
1: ஏன் என்னமா இது கூட தெரியாம இருக்க? ஏன்னா அது ஹிட் சாங்கா
3: தலை வலிக்குதா?

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது பெறுவதற்காக தகுதியான நபர்கள்கிட்டேருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது அப்படிமாதிரி சொல்லியிருக்காங்க. இது பற்றி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் ஐஏஎஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சேலம் மாவட்டத்தில் சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருதுக்காக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது அப்படின்னும், சமூக நீதிக்காக பாடுபவர்களை சிறப்பு செய்வதற்காக சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது 1995 முதல் வழங்கப்பட்டு வந்துட்டு, சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது பெறக்கூடியவங்களுக்கு ₹500,000 வரைக்குமே விருது தொகையும் ஒரு சவரன் தங்க பதக்கமும் தகுதி உடையவர்களுக்கு வழங்கப்பட இருக்குது அப்படின்னும், இந்த விருதாளர் வந்துட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தேர்வு செய்யப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 2026 தமிழ்நாடு அரசின் சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது வழங்குவதற்கு உரிய விருதாளரை தேர்ந்தெடுக்க பரிந்துரைகள் வரவேற்கப்படுது அப்படின்னும், எனவே சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சமூக நீதிக்காக பாடுபட்டு பொதுமக்களுடைய வாழ்க்கை தரத்தினை மேம்படுத்திட மேற்கொள்ளப்பட்ட பணிகள் மற்றும் அதனுடைய பொருட்டு எய்திய சாதனைகள் ஆகிய தகுதிகள் உடையவர்கள் தங்களது விண்ணப்பத்தினை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தங்களது விண்ணப்ப சுய விபரம், முழு முகவரி, தொலைபேசி எண் மற்றும் சமூக நீதிக்காக பாடுபட்ட பணிகள் குறித்த விவரங்கள் மற்றும் ஆவணங்கள் உள்ளடக்கியதாக இருத்தல் வேண்டும் அப்படின்னும், 2026 சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருதிற்கான விண்ணப்பங்கள் மற்றும் அனுப்ப வேண்டிய கடைசி நாள் 20/10/2026 அன்னைக்குள்ள நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த இதில் அப்படின்னா, எந்த வெப்சைட்டில் நீங்கள் அனுப்பணும் அப்படின்னா, மாவட்ட ஆட்சியர் அலுவலக அறை எண் 110, மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் அலுவலகத்தில் நேர்லேயோ அப்படின்னா கடிதம் மூலமாகவோ நீங்கள் அனுப்பலாம் அப்படி மாதிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது அடுத்ததான் நாளைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா, ராணி அக்கா தருமபுரியிலேருந்து அவங்களுடைய பிறந்தநாளை நாளைக்கு கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே ராணி அக்கா, உங்களுக்கு நாளைக்கான நாள் செம்ம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நாளைக்கான நாள் உங்களுக்கான நாள் செம்ம ஜாலியாக பூஸ்டப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இப்போது அடுத்தது உங்களுக்காக ஜாரு முள்ளியின் பிஎஸ்பியுடைய காம்போல எம்ஐஎம்எஸ்

0: வண்ண வண்ண உணவுகளையும் இனிப்புகளையும் தவிர்த்து நம் ஊரில் விளைந்த பருப்பு, எள், சிறு தானியங்களில் இனிப்பு வகைகளை செய்து உண்போம். ஊட்டச்சத்துடன் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
3: வாகை சூடவா.
4: வாகை சூடவா
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே இன்னைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, சைபர் குற்றங்களை தடுக்க தேவை தொழில்நுட்ப அறிவா சட்ட நடவடிக்கையா. சைபர் குற்றங்களை தடுக்க தேவை தொழில்நுட்ப அறிவா சட்ட நடவடிக்கையா அப்படிங்கிறதா இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787707078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி பார்த்தோன்னா ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா, அதேமே நம்மளோட நிலை என்னான 9787707078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ

0: உங்களுடைய பதிலை மறக்காம பதிவு, உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காம தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
1: இன்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள்.
0: எஸ், இன்னைக்கான கேள்வியா சத்யா நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, வேலுநாச்சியார் ஆட்சி செய்த பகுதி எது அப்படிங்கறதான் இன்னைக்கான கேள்வியா இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் சிவகங்கை மாவட்டம். இந்த கேள்விக்கான பதில் யாரெல்லாம் சரியா சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆதவன் அண்ணா திருப்பூர் மூலனூர்ல இருந்தும், மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம்ல இருந்தும், ருக்மணி பாட்டி தாத்தாக்கா பட்டியில இருந்தும், துரை அண்ணா கோயம்புத்தூர் அன்னூர் கஞ்சப்பள்ளியில இருந்தும், ஸ்ரீஜாக்கா தாத்தாக்கா பட்டியில இருந்தும், பாஸ்கர் அண்ணா டால்மியா காலனியில இருந்தும், வேல்முருகன் அண்ணா கிருஷ்ணகிரியில இருந்தும், ராணி அக்கா தருமபுரியிலிருந்தும், காசி விஸ்வநாதன் அண்ணா செம்மாட்டப்பட்டியில இருந்தும், ஜாடி முருகன் அண்ணா மங்களபுரம்ல இருந்தும், பன்னீர்செல்வம் அண்ணா திருச்சியில இருந்தும், தாமோதரன் அண்ணா பாலப்பட்டியிலிருந்து இந்த கேள்விக்கான பதில சரியா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஜோஷ்வா தனேஷ் இவங்களுமே இந்த கேள்விக்கான பதில சரியா சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே நம்ம சொன்ன எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 7 மணியிலிருந்து 9 மணிக்குள் உருவாக்கக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சியை கேளுங்க. அந்த நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா, நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் உரிமை சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்கள். இப்போ நான் இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாளைக்கு இன்னும் நிறைய அப்டேட்ஸோட உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் கிட்டத்தை விடுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டெட்டப்பா பண்ணிருக்கலை, நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா. வாகை சூடவா.
1: கேட்டுட்டு இருக்க அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவிச்சிருக்கேன். ஸோ இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னா மண்டே. மண்டேனாலே சில பேருக்கு என்னடா மண்டே வந்துருச்சே, எல்லாரும் திரும்ப ஆஃபீஸு ஸ்கூலு காலேஜுன்னு எல்லாரும் திரும்ப அவங்க ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மண்டேனாலே சில பேருக்கு அடடா இன்னைக்கு மண்டேவா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மண்டேல நம்ம ஒரு நல்ல கேம் விளையாடுறதுக்காக ஒரு சிறப்பான கேமை கொண்டு வந்திருக்கோம். என்ன கேம் அப்படின்னா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. பிரதீபா நான் உங்கள் கூட பேச வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாட போகிறோம் அப்படின்னா நம்பர் மேலே நம்பர் கீழே அப்படின்ற கேம் தான் விளையாட போகிறோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா நான் ஒரு நம்பரை சொல்லிட்டு மேலே அப்படின்னு சொன்னனா நீங்கள் அந்த நம்பருக்கு முன்னாடி இருக்க நம்பரை சொல்லணும். நான் நம்பரை சொல்லிட்டு கீழே அப்படின்னு சொன்னனா நான் அந்த நம்பருக்கு அடுத்த நம்பரை நீங்கள் சொல்லணும். ஸோ இந்த கேமில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் 9787-70108 நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் எங்கள் கூட சேர்த்து ஜாலியாக விளையாடலாம். ஸோ இந்த கேமில் முதல் நேராக நம்ம கூட இந்த நம்பர் மேலே நம்பர் கீழே விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட விளையாண்டுலாமா? ஹலோ வணக்கம்.
2: வணக்கம் மாணிக்கவேல், மங்களபுரத்துல இருந்து பேசுறேன்.
1: வணக்கம் மாணிக்கவேல் அண்ணா, எப்படி இருக்கீங்க?

0: ஓகே ஓகே. நான் இன்னைக்கு நாள் எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு?
1: நல்லா போயிட்டு இருக்கு.
0: ஓகே ஓகே. நான் இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாடுறோம் தெரியுமாண்ணா?
1: நம்பர் நீங்க சொல்றதுக்கு மேலே கீழே சொல்லணும்.
0: ஓகே, நான் சொல்லிடலாமா? உங்களுக்கான முதல் நம்பர் நம்பர் 22.
1: சரி,
0: 22 கீழே
1: 21.
0: அண்ணா 22 கீழே
1: 23.
0: ஓகேண்ணா. அடுத்த நம்பர் 16 மேலே
1: 15.
0: சூப்பர் அண்ணா. அடுத்தது 13 கீழே
1: 14.
0: 15 மேலே
1: 14.
0: சூப்பர் அண்ணா, ரொம்ப அருமையா விளாண்டீங்க. நன்றி
1: நன்றி
0: நன்றி நன்றி அண்ணா. ஸோ மங்களபுரத்துல இருந்து மாணிக்கம்மனா ஃபர்ஸ்ட் லைட்டா கன்ஃபியூஸ் ஆனாலும் அதுக்கப்புறம் கரெக்டா சூப்பரா விளாண்டாங்க. ரொம்ப நன்றி அண்ணா, இன்னைக்கு எங்க கூட சேர்ந்து ஜாலியா விளாண்டதுக்கு. ஸோ நேயர்களே, நம்ம என்ன கேம் விளாண்டுட்ருக்கோம் அப்படின்னா நம்பர் மேலே நம்பர் கீழே. அதாவது நான் நம்பர் மேலே அப்படின்னு சொன்னேன்னா நம்பருக்கு முன்னாடி இருக்க நம்பரை சொல்லணும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு நான் 12 மேலே அப்படின்னு சொன்னேன்னா 11 சொல்லணும். 12 கீழே அப்படின்னு சொன்னேன்னா 13 சொல்லணும். ஸோ இந்த கேமில் நீங்களும் விளாடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள். 9787707078 நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளாடலாம். இப்போ உங்களுக்கு தொடர்ந்து பாடல் வந்துட்டே இருக்குது, பாட்டை கேட்டுட்டு வாங்க மக்களே.

0: உங்கள் வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
1: தி சென்னை பெஸ்டிசைட்,
0: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
1: தி சென்னை பெஸ்டிசைட், மூன்றோடு அருகில் சேலம்.
0: தொடர்புக்கு 9994366030.
1: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச

0: வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நாகராஜ் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, த பவர் ஆஃப் நவ் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தான். எக்கார்ட் டோலே இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. தமிழில் அதிசய வினாடி அப்படின்ற ஒரு புத்தகம். எனது அதிசய வினாடியா, வாங்க அதிசய வினாடிக்குள்ளார போகலாம். அதான் யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்நாளில் எவ்வளோ நேரத்தை கடந்த காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியுமே நினச்சி தொலைச்சிட்ருக்கோம் அப்படின்னு. நம்மள பல பேர் கடந்த காலத்தில் செஞ்ச தப்பையே நினச்சி மனசுக்குள்ளார எப்பயுமே புலம்பிக்கிட்டே இருப்போம். அன்னைக்கு அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நம்மளை நாமே வந்து ஒரு குற்றவாளி மாதிரி எப்பயுமே வந்து நினச்சிக்கிட்டே இருப்போம். இல்லைன்னா நாளைக்கு என்ன ஆகுமோ, நாளைக்கு நம்மளோட வேலை இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு அந்த விஷயத்துக்கு பணம் இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு எப்படி இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு எதிர்காலத்தை பற்றியே நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் கடந்த காலம் முடிஞ்சு போன ஒன்று, அதை யாராலையும் மாற்ற முடியாது. எதிர்காலம் இன்னும் வரவே இல்லை, அதை வந்து கணிக்கவும் முடியாது. அது நம்ம கணித்தாலும் அது வேறு மாதிரி தான் நடக்க போகுது. ஸோ நம்ம கையில் இருக்கிறது இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி அப்படின்ற இந்த புத்தகம். இந்த நிகழ்காலம் மட்டும்தான் நிஜம், மற்ற எல்லாமே நம்ம மைண்ட் உருவாக்குற ஒரு மாயை அப்படின்னு எக்கார்ட் டோலே ரொம்ப அழகாக சொல்கிறாரு. உங்களுடைய மைண்ட் எப்போவுமே உங்களை விட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஒன்று பாஸ்டில் இருக்கும், இல்லாட்டி ஃப்யூச்சரில் இருக்கும், ப்ரெசண்டில் மட்டும் இருக்கவே இருக்காது. நீங்கள் உங்கள் மைண்டை நிறுத்திட்டு அந்த நொடியை முழுமையாக உணர ஆரம்பிச்சிங்கன்னா, அப்போ உங்களுக்குள்ளார இருக்கிற எல்லா மன அழுத்தமும் கவலையும் பனி மாதிரி விலகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நம்மளுடைய மூச்சை வந்து நம்ம எப்பயுமே கவனிச்சிக்கிட்டே இருக்கும்போது ப்ரெசண்டில் இருக்கலாம். அதே மாதிரி நம்ம சாப்பிடும்போதும் இல்லை டீ காஃபி குடிக்கும்போதும் அதை முழுமையாக கவனித்து குடிக்கலாம். அதே மாதிரி நடக்கும்போது நம்மளுடைய கால்கள் அப்படி நடக்கிற அந்த ஒரு விஷயத்தை அப்படியே கவனிச்சிக்கிட்டே வரலாம். இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது நம்ம ப்ரெசண்டில் வந்து இருப்போம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த புத்தகத்தை நீங்கள் வந்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக வாங்கி படிங்க. த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி, எக்கார்ட் டோலே அவர்கள் எழுதின புத்தகம். நன்றி நேயர்களே.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது, யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா. வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கீங்க பிரதீபா. நான் உங்க கூட சேர்ந்து ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளாண்டுட்டு இருக்கோம்னா, ஒரு சூப்பரான கேம் தான் விளாண்டுட்டு இருக்கோம். என்ன கேம் அப்படின்னா, நம்பர் மேலே நம்பர் கீழே அப்படின்ற கேம் தான் விளாண்டுட்டு இருக்கோம். இந்த நம்பர் மேலே நம்பர் கீழே கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நான் உங்ககிட்ட ஒரு நம்பரை சொல்லிட்டு நம்பர் மேலே அந்த நம்பரை சொல்லிட்டு மேலேன்னு சொன்னால், நீங்க அந்த நம்பருக்கு முன்னாடி இருக்க நம்பரை சொல்லணும். நான் ஒரு நம்பரை சொல்லிட்டு கீழே அப்படின்னு சொல்லலாம், நீங்கள் அந்த நம்பருக்கு அடுத்த வர நம்பரை நீங்கள் சொல்லணும். ஸோ இந்த கேமில் நீங்களும் விளாடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள். 9787707 நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேயர் காத்துட்ருக்காங்க, வாங்க விளையாடலாம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம். சோனப்பன் மொழியின் தொகுப்பாளர் பிரதீப் அவர்களுக்கும் அன்பு நேயர்களுக்கும் காலை வணக்கத்துடன். திருப்பூர் மாவட்டம் ராதவன்.
1: காலை வணக்கம் மாதவனா, எப்படி இருக்கீங்க?
2: அருமையா இருக்கிறேன். நீங்க சொன்னதுல எனக்கு புதுசா ஞாபகம், வானம் மேல பூமி கீழே ஞாபகம். நம்பர் சொன்னா மேல,
1: ஓகேண்ணா.
2: பூமி கீழே நம்பர் சொன்னா கீழே, அப்படி ஞாபகம். அதனால வானம் மேல பூமி கீழே.

0: சூப்பரா இருக்கு, அருமையா இருக்கு. வானம் மேலே பூமி கீழே. ஓகேண்ணா,
1: சொன்னதை விட மறுபடியும் ரெண்டு மூணு நம்பர் சேர்த்து சொல்லுங்கண்ணா, ஞாபகம் வச்சுக்கோ. மேலே கீழே,
0: ஓகேண்ணா, விளையாடலாமாண்ணா?
1: வானம் மேலே பூமி கீழே ஞாபகம் எல்லாம் சொல்றேன் சொல்லுங்க.
0: ஓகேண்ணா, ஐந்து மேலே,
1: நாலு
0: பன்னெண்டு கீழே, இருபது மேலே, இருபத்தி ரெண்டு கீழே,
1: நாற்பது
0: மேலே, தொண்ணூத்தி ஒன்பது கீழே, தொண்ணூத்தி எட்டு மேலே, ஓகே. நான் ரொம்ப அருமையா விளாண்டீங்க. அதாவது திருப்பூர்ல இருந்து அகாதவனை வந்துட்டு நேயர்களுக்கு புரியற மாதிரி நான் ஒண்ணு சொல்லிட்டு போறேன் அப்படின்ட்டு, பூமி கீழே வானம் மேலே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு போனாங்க. ஸோ நீங்களும் அதை புரிஞ்சுட்டு அதே மாதிரியே விளையாண்டுட்டீங்கன்னா நீங்க தான் மசா இருப்பீங்க. ஸோ நன்றி அண்ணா, ஆதவன் அண்ணா எங்க கூட சேர்ந்து ஜாலியா இருக்கு. ஸோ மை டியர் நேயர்களே, நீங்களும் இதே மாதிரி விளாண்டு நினச்சிங்கன்னா ஏன் வெயிட் பண்ணுறீங்க? கால் பண்ணுங்கள் 9787707108 நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போ உங்களுக்கு நரேஷோட அடியாத்தின்ற பாடல் வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியே தான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதே தான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இதை எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: மெரினா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. பிரதீபா நான் உங்க கூட சேர்ந்து ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான கேமை தான் கொண்டு வந்திருக்கோம். என்ன கேம் அப்படின்னா நம்பர் மேலே நம்பர் கீழே அந்த கேம் தான் கொண்டு வந்திருக்கோம். ஸோ நம்பர் மேலே அப்படின்னு நான் சொன்னேன்னா நீங்க அந்த நம்பருக்கு முன்னாடி இருக்க நம்பரை சொல்லணும். நம்பர் கீழே அப்படின்னு நான் சொன்னேன்னா நம்பருக்கு அடுத்த நம்பரை சொல்லணும். ஸோ இந்த கேம்ல நீங்களும் விளாடணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காம கால் பண்ணுங்க. 9787 107.8 நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போ நம்ம

0: கூட விளையாடுறதுக்காக ஒரு அன்பான நேயர் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கூட விளையாடலாமா? ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் பிரதீபா. சேலம் இரும்பாலிலிருந்து இணைப்பில் சமுதாய வானொலியர் இணைப்பு நிறைவர் எழிலரசி நிறையத்தில் அனைவரும் நல்லா இருக்காங்களா? நம்ம நேர்கள் அன்பு சுந்தரம் நல்லா இருக்கீங்களா?
0: எல்லாருமே சூப்பரா இருக்காங்க எழிலரசி அக்கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன் பிரதீபா.
0: ஓகே அக்கா, சூப்பர்.
1: நிகழ்ச்சியில அருமையா போயிட்டு இருக்கு. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள்.
0: நன்றி நன்றி, ரொம்ப நன்றி அக்கா. சோ இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாடறோம் தெரியுமா அக்கா?
1: நம்பர் மேலே நம்பர் கீழே ஸ்டார்ட் பண்ணலாமே.
0: பண்ணிடலாமா? உங்களுக்கான முதல் நம்பர் 6, மேலே
1: 5,
0: 35 கீழே
1: 35 கீழேவா 36,
0: 21 மேலே
1: 20,
0: 50 மேலே
1: 49,
0: 27 கீழே 27 கீழே அக்கா
1: 27 கீழேவா 28.
0: ஓகே அக்கா, சூப்பரா விளாண்டீங்க, ரொம்ப நன்றி.
1: ஓமையா சாங் டெடிகேட்டட்.
0: ஓகே அக்கா, ஓமையா சாங் டெடிகேட்டட். ஓகே அக்கா, நான் சொல்லிடுறேன். ஓகே நன்றி அக்கா, நன்றி,
1: வணக்கம், நன்றி, பை பை
0: அக்கா. ஸோ எழிலரசி அக்கா நம்ம கூட சேர்ந்து ரொம்பவே சூப்பராக விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி அக்கா இன்னைக்கு எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாண்டதுக்கு. மைடியர் நேர்களே, நீங்களும் இதே மாதிரியே விளாடணும்னு நினச்சிங்கன்னா ஏன் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க? கால் பண்ணுங்கள், 9887707107 நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போது உங்களுக்கு பாடல் வந்துகிட்டே இருக்குது, பாடலை கேட்டுட்டு வாங்க, நம்ம இன்னும் நிறைய நேர்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளாடலாம். கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சுடவானை கழிச்சில பிரதீபா நான் உங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாண்டுட்டுருக்கேன்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்னாமா
2: இது கூட தெரியாம இருக்க, ஏன்னா அது ஹிட் சாங்கா
3: தலைவலிக்குதுடா.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவ நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. பிரதீபா நான் உங்க கூட சேர்ந்து ஜாலியாக விளாண்டுட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாண்டுட்ருக்கோம்னா, ஒரு சூப்பரான அருமையான கேம் தான் விளாண்டுட்ருக்கோம். என்ன கேம் அப்படின்னா, நான் நம்பர் மேலே நம்பர் கீழே இந்த கேம் தான் விளாண்டுட்ருக்கோம். அதாவது இந்த கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நான் நம்பர் மேலே அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த நம்பருக்கு முன்னாடி இருக்க நம்பரை சொல்லணும். நான் நம்பர் கீழே அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த நம்பருக்கு அடுத்த நம்பரை சொல்லணும். ஸோ இந்த கேமில் நீங்களும் விளாடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கால் பண்ணுங்க. 9787707.8 நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். ஸோ இந்த கேமில் நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கூட விளையாடலாமா? ஹலோ, வணக்கம்.
2: 107.8 நம் சோனா வானொலி, மக்கள் வானொலி, சமுதாய வானொலியுடன் இணைப்பில் இணைபவர் மேட்டூர் வட்டம் அழிமுதல் இருந்து கலைச்செல்விங்க அன்பு பிரதீபா அவர்களே.
1: அன்பு கலைச்செல்வி அக்கா, எப்படி இருக்கீங்க?
2: அருமையா இருக்குங்க பிரதீபா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானுமே ரொம்பவே சூப்பரா இருக்கேன்க்கா. எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு?
2: இன்னைக்கு அருமையா போயிட்டு இருக்குங்க பிரதீபா. உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு?
1: எனக்கும் சூப்பரா போயிட்டு இருக்குக்கா. நல்ல வெயில்.
2: மகிழ்ச்சிங்க, மிக்க மகிழ்ச்சிங்க.
1: ஓகே ஓகேக்கா. இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளாடுறோம் தெரியுமாக்கா? உங்களுக்கான முதல் எண் 10 மேலே.
2: புரியல.
1: 10 மேலே.
2: 10 மேலே. 9, 8.
1: இல்லக்கா, ஒரு நம்பர் சொன்னா போதும். 3 கீழே.
2: 9.
1: 3 கீழே.
2: 58
1: கீழே.
2: 69.
1: கலைச்செல்வி அக்கா நம்ம கூட சேர்ந்து ரொம்பவே டக்கு டக்குன்னு ஆன்சர் சொல்லி சூப்பரா விளையாண்டாங்க. ரொம்ப நன்றி அக்கா, இன்னைக்கு எங்க கூட சேர்ந்து ஜாலியா விளையாண்டதுக்கு. மைடியா நேர்களே, நீங்களும் இதே மாதிரி வரணும்னு நினச்சிங்கன்னா ஏன் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க? மறக்காம ஃபோனை எடுங்க, டயல் பண்ணுங்க. 9787707.8 நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம் இந்த கேமில். ஸோ என்ன கேம் விளையாண்டுட்ருக்கோம் அப்படின்னா, நம்பர் மேலே நம்பர் கீழேன்ற கேம் தான் விளையாண்டுட்ருக்கோம். கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம் வாகை சுடவா நிகழ்ச்சியில் உங்கள் கூட பிரதீபா நான் சேர்ந்து ஜாலியாக விளாண்டுட்ருக்கேன். இப்போ உங்களுக்கு தை மாதம்ன்ற பாடல் வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுட்டு வாங்க. நம்ம இன்னும் நிறையா நேயர்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளாடலாம்.

0: பிரியமிக்க நம்ம ஊர் உணவுகள் நம் உடலின் பலத்தை ஊக்கப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோயற்ற வாழ்க்கைக்கு அழைத்து செல்லும். உள்ளூர் உணவுகளை உண்போம், உற்சாகமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: கேட்டுட்டு இருக்கீங்க 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சூடவானை.

0: நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க பிரதீபா, நான் உங்க கூட சேர்ந்து ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு ஒரு சூப்பரான கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன கேம்னா நம்பர் மேலே நம்பர் கீழே இந்த கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்னவா இருக்கு அப்படின்னா, நான் ஒரு நம்பரை சொல்லிட்டு மேலே அப்படின்னு சொன்னோம்னா நீங்க அந்த நம்பருக்கு முன்னாடி இருக்க நம்பரை சொல்லணும். நான் ஒரு நம்பரை சொல்லிட்டு நான் கீழே அப்படின்னு சொல்லிட்டேன்னா நீங்க அந்த நம்பருக்கு அடுத்த நம்பர் இருக்கிற சொல்லணும். ஸோ இந்த கேம்ல நீங்களும் விளையாடணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காம கால் பண்ணுங்க 9787701 என்ற நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கூட விளையாடலாமா? ஹலோ, வணக்கம்.
1: காலை வணக்கம் பிரதீபா, எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கேன் பாஸ்கரனா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் சூப்பரா இருக்கேன்மா. சாப்பிட்டீங்களா?
0: சாப்பிட்டாச்சுண்ணா. நீங்கண்ணா?
1: சாப்பிட்டாச்சு.
0: ஓகே ஓகேண்ணா. நான் இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளாட்றோம் தெரியுமாண்ணா?
1: மேலே கீழே நம்பர் சொல்லுவீங்க, அதுக்கு மேலே இருக்கிற நம்பர் சொல்லுங்க, கீழே இருக்கிற நம்பர் சொல்லுங்க.
0: ஓகேண்ணா, விளையாடலாமாண்ணா?
1: விளையாடலாம்.
0: உங்களுக்கான முதல் நம்பர் 50 மேலே.
1: 50 மேலே 49 48
0: இல்லை, நான் ஒரு நம்பர் சொன்னா போதும். 25 கீழே.
1: 26
0: 28 மேலே.
1: 27
0: 44 கீழே.
1: 45
0: 66 மேலே.
1: 65
0: 68 கீழே. 74 மேலே.
1: 74.
0: சூப்பர் அண்ணா, ரொம்ப அருமையா டக்கு டக்குன்னு சொல்லிட்டீங்க. நன்றி
1: நன்றி
0: நன்றி அண்ணா. ஸோ டால்மியா காலனிலேருந்து பாஸ்கர் அண்ணா, நான் கேட்க கேட்க விடாம ரேபிட் க்வெஸ்டின் மாதிரி டக்கு டக்குன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப நன்றி அண்ணா, இன்னைக்கு எங்க கூட இருந்த ஜாலியாக விளையாண்டதுக்கு. மடிய நேர்களே, நீங்களும் இதே மாதிரியே விளையாடணும்னு நினச்சிங்கன்னா ஏன் வெயிட் பண்ணுறீங்க? கால் பண்ணுங்கள் 9787701078 நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போ உங்களுக்கு தொடர்ந்து பாடல் வந்துட்டே இருக்குது, பாட்டை கேட்டுட்டு வாங்க. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 வாகை சுடவா நிகழ்ச்சியில் பிரதீபா, நான் உங்கள் கூட பேசிகிட்டே இருக்கேன்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா. வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. பிரதீபா நான் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா 10 தாண்டி போயிட்டுருக்கு. ஸோ நீங்களும் இந்த விளையாட்டில் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787070178 என்ற நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். என்ன கேம் விளையாண்டுட்ருக்கோம் அப்படின்னா நம்பர் மேலே நம்பர் கீழேன்ற கேம் தான் விளையாண்டுட்ருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்னென்னா, நான் நம்பரை சொல்லிவிட்டு மேலே அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த நம்பர் முன்னாடி இருக்க நம்பரை சொல்லணும். நான் ஒரு நம்பரை சொல்லிட்டு கீழே அப்படின்னு சொல்லணும், நீங்கள் அந்த நம்பருக்கு அடுத்த இருக்க நம்பரை சொல்லணும். ஸோ இந்த கேமில் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நான் சொன்ன நம்பருக்கு கால் பண்ணிடுங்க. இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேயர் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கூட விளையாடலாமா? ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் பாப்பா, குறுநகர்பட்டியிலிருந்து கஸ்தூரி பேசுகிறேன்.
1: வணக்கம் வணக்கம் கஸ்தூரி அண்ணா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா?
1: நானும் சூப்பராக இருக்கேண்ணா. எப்படி போயிட்டு இருக்கேண்ணா இன்னைக்கு திங்கக்கிழமை?
2: சரிங்க.
1: ஹலோண்ணா, எப்படி போயிட்டு இருக்குங்கண்ணா
2: இன்னைக்கு நாள்? திங்கக்கிழமை ஒன்றும் சரியான இயற்கை வரலாம் செடி இல்லைங்க. வெயில் சரியான வெயில் அடிக்குதுங்க, காற்று அடிக்க மாட்டேங்குது. கொஞ்சம் ரொம்ப ஒரு வெப்பமான சூழ்நிலையில இன்னைக்கு இருக்குதுங்க.
1: ஓகே ஓகேண்ணா ஓகேண்ணா, விளையாடலாமாண்ணா?
2: ஆ விளையாடலாம்.
1: ஓகே, உங்களுக்கான முதல் நம்பர் 21 மேலே.
2: ஒன்னு சொன்னா போதுங்களா?
1: ஆமாண்ணா.
2: ஓகே சரிங்க.
1: 27

0: எட்டு கீழே.
1: 28.
0: 40 மேலே.
1: 39.
0: 44 கீழே.
1: 45.
0: 66 மேலே.
1: 65.
0: ஆனா 68 கீழே.
1: 69.
0: 84 மேலே.
1: 83.
0: 98 கீழே.
1: 99.
0: ஓகே, நான் சூப்பரா விளையாண்டீங்க, ரொம்ப நன்றி.
1: ரொம்ப நன்றி. நான் சொன்ன அந்த ஒரு விளையாட்டு எங்கேயும் விட்டுட்டீங்க, இந்த
0: திரும்ப விளையாடலாம் கண்டிப்பா.
1: திரும்ப ஒரு நாள் போடுங்க, நல்லா இருக்கும்.
0: கண்டிப்பா கண்டிப்பாங்கண்ணா, ரொம்ப நன்றி அண்ணா.
1: நன்றிங்க,
0: நன்றி நன்றிண்ணா. ஸோ திருப்பூர்லேருந்து கஸ்தூரி அண்ணா நம்ம கூட சேர்ந்து ரொம்பவே ஜாலியாக சூப்பராக விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி அண்ணா இன்னைக்கு என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாண்டதுக்கு. மைடியர் நேர்களே, நீங்களும் இதே மாதிரியே விளையாடணும் நினச்சிங்கன்னா ஏன் வெயிட் பண்ணுறீங்க? மறக்காமல் கால் பண்ணுங்கள். 9787770178 என்ற நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போ உங்களுக்கு தொடர்ந்து பாடல் வந்துட்டே இருக்குது, பாட்டை கேட்டுட்டு வாங்க மக்களே.

0: ஊட்டச்சத்து மாதத்தை முன்னிட்டு ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து பகிர்ந்து கொள்கிறார் அங்கன்வாடி பணியாளர் வனிதா அவர்கள்.
1: வணக்கங்க. செப்டம்பர் மாதம் வந்து ஊட்டச்சத்து மாதமா நம்ம வந்து கொண்டாடுறோம். கர்ப்பிணி பெண்கள் வந்து அந்த சத்தான உணவுகள் எல்லாம் சரியா எடுத்துக்கணும். அவங்க வந்து ஆரோக்கியமா இருந்தாதான் குழந்தையும் வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கும். இப்ப ஒரு குழந்தை வந்து ஊட்டச்சத்து பற்றாக்குறையா இருந்தா அந்த குழந்தையை பார்க்கும் போதே நமக்கு தெரியும், அந்த குழந்தை வந்து சுறுசுறுப்பா இருக்க மாட்டாங்க, விளையாடும் போது மற்ற குழந்தைங்களை மாதிரி சேர்ந்து அவங்க கூட விளையாட மாட்டாங்க, சோர்ந்து சோர்ந்து உட்காந்துக்குவாங்க, படுத்துக்குவாங்க, அவங்களால சரியா சாப்பிடவும் முடியாது, ஒரு வார கொஞ்சம் சாப்பிடுவாங்க வேணாம்னு விட்டுருவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த பொறி வந்து பொடி பண்ணி அது பாலில் கலந்து அதுல வந்து சுத்தமான நம்ம வீட்டில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் அதில் விட்டு அதை கலந்து கொடுத்து அந்த குழந்தைக்கு வந்து வெயிட் வந்து அதிகமாகும். அதுக்கப்புறம் கடையில எல்லாம் அந்த பாக்கெட்ல இருக்கிறதெல்லாம் எதுவும் வாங்கி கொடுக்க கூடாது, நம்ம வீட்டில் சமைக்கிறது தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ஒரு டைம் நம்ம கொடுத்துட்டோமா குழந்தைங்க வந்து அதே தான் விரும்பி கேட்பாங்க, அதனால கடையில இருக்கிறத எதுவுமே வாங்கி கொடுக்க கூடாது. அப்புறம் நிலக்கடலை, வேர்க்கடலை உருண்டை, எள்ளு உருண்டை இதெல்லாம் வந்து கொடுத்தோமா அந்த வெயிட் கம்மியா இருக்கிற குழந்தைங்க வெயிட் அதிகமாகுவாங்க. வயிற்றுல பூச்சி இருந்தாலும் சில குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருக்கும், ரத்த சோகை இருக்கும். அதுக்காக 6 மாசத்துக்கு ஒரு டைம் வந்து நம்ம பூச்சி நீக்க மாத்திரையும் விட்டமின் ஏவும் கொடுக்குறோம். குழந்தைங்க வந்து எப்பயுமே வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருந்தாவே அவங்களால வந்து ஆக்டிவா ஒரு எழுதவோ படிக்கிறதுக்கும் எதுவுமே பண்ண முடியாது, அவங்க ரத்த அளவு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த மாதிரி குழந்தைங்க வந்து பார்த்தாவே நமக்கு சோர்ந்து போய் இருப்பாங்க தெரியும். அவங்களுக்குலாம் வந்து நம்ம டாக்டர்கிட்ட வந்து பரிந்துரை செய்யணும். முருங்கைக்கீரை நம்ம ஏரியாவில் எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்குது, முருங்கைக்கீரை டெய்லியுமே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அப்புறம் நகமெல்லாம் கட் பண்ணி குழந்தைங்க மண்ணில் விளையாட மாதிரி பார்த்துக்கணும், குழந்தைங்களை சுத்தமாக வச்சுருக்கணும், சிறுதானியங்கள்லாம் அதிக அளவில் எடுத்துக்கணும், குழந்தைங்களுக்குலாம் அதை இப்போ இருந்தே நம்ம வந்து அறிமுகப்படுத்தணும். வாழைப்பழம் டெய்லியும் ஒவ்வொரு வாழைப்பழம் நம்ம கொடுக்கலாம்.

0: எல்லாருமே ஆரோக்கியமாகவும் நோய் நொடி இல்லாம நல்ல ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்றதுதான் இந்த ஊட்டச்சத்து மாதம் கொண்டாடுறதோட சிறப்பு. எல்லாருமே ஊட்டச்சத்தோட இருக்கணும், குழந்தைங்களும் ஊட்டச்சத்தோட ஆரோக்கியமாக வளர்க்கணும். நன்றி, வணக்கம்.
1: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
2: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
4: மறக்காம கால் பண்ணுங்க 9787107.8 நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியா விளையாடலாம். இப்ப நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு அன்பான நேயர் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கூட விளையாடலாமா? ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாரியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
4: காலை வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
5: நான் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நானும் இங்க ரொம்பவே சூப்பரா இருக்கேங்கண்ணா.
5: எப்படி இருக்கு நம்ம ஊர்ல கிளைமேட்லாம் இன்னைக்கு?
4: வெயிலா இருக்குங்கண்ணா
5: இன்னைக்கு.
4: இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாண்டு இருக்கோம் தெரியுமாண்ணா?
5: ஆமா ஆமா தெரியும்.
4: ஓகேண்ணா, விளையாடலாமாண்ணா?
5: ஆ விளையாடலாம்.
4: ஓகேண்ணா, உங்களுக்கான முதல் நம்பர் 9 கீழே. ஒரு நம்பர் சொல்லணும்னா?
5: ஓகே
4: ஓகேண்ணா. 40 மேலே.
5: 39.
4: 35. 60. மேலே.
5: 59.
4: 74. கீழே.
5: 76.
4: ஆனா 74 கீழே.
5: ஓ 75.
4: ஓகே நான். 60 மேலே.
5: 59.
4: 64 கீழே.
5: 65.
4: ஓகே நான், ரொம்ப அருமையா விளையாண்டீங்க, நன்றி.
5: Thank you so much, Indri. உங்களுக்கு சூப்பர் ஃபேண்டஸ்டிக் டே அமையட்டும்.
4: பை. ஸோ வேலூர் காட்பாடியிலிருந்து சந்திரசேகர் அண்ணா நம்ம கூட சேர்ந்து ரொம்பவே ஜாலியாக விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி அண்ணா இன்றைக்கி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாண்டதுக்கு. மைடிய நேர்களை, நீங்களும் இதே மாதிரி விளையாடணும் நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் 9787107.8 நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போ உங்களுக்கு நினைவுகளே அப்படின்ற பாடல் வந்துட்டே இருக்கு, அந்த பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. நம்ம மீண்டும் நிறைய நேர்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில். பிரதீபா, நான் உங்கள் கூட.
6: இதெல்லாம் கோல்டன் டேஸ்ல மச்சான். Street fights, cricket, PUBG, tea kada, sneak outs and night rides. Idala ennikkum marayada, ennikkum marakkada, eppodum nam kooda irukka.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியே தான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதே தான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இது எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சுடவா நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கேன் பிரதீபா. சோ இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னா சூப்பரான அருமையான கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன கேம் அப்படின்னா நம்பர் மேலே நம்பர் கீழே இந்த கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா நான் ஒரு நம்பர் சொல்லிட்டு மேலே அப்படின்னு சொன்னோன்னா நீங்கள் அந்த நம்பருக்கு முன்னாடி இருக்க நம்பரை சொல்லணும். நான் ஒரு நம்பரை சொல்லிட்டு கீழே அப்படின்னு சொன்னோன்னா நீங்கள் அந்த நம்பருக்கு அடுத்த நம்பரை சொல்லணும். ஸோ இந்த கேமில் நீங்களும் விளாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் 9787-707-107 நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். நேரம் பார்த்தீங்கன்னா 10:29 தாண்டி போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாட ஒரு அன்பான நேர் காத்துட்டு இருக்காங்க, அவங்க எப்படி விளையாடுறாங்கன்னு பாத்துடலாமா? ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம் வணக்கம். உங்க பேரு, நீங்க எங்க இருந்து பேசுறீங்க?
2: என் பேர் ராகினி.
1: ஓகே,
2: நான் ஏற்காட்ல இருந்து பேசுறேன்.
1: ஓகே ராகினி பாப்பா, என்ன பண்றீங்க? என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
2: 6th ஸ்டாண்டர்ட்.
1: 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? ஓகே ஓகே, நல்லா படிப்பீங்களா?
2: ஆ
1: ஓகே ஓகே பாப்பா. ஓகே, லீவ்லாம் விட்டுருக்காங்களா எக்ஸாம் முடிச்சுட்டு? ஓகே ஓகே, சரி விளையாடலாமா? என்ன கேம் விளையாடுறோம் தெரியுமா உங்களுக்கு? ஓகே, விளையாண்டலாமா? உங்களுக்கான முதல் நம்பர் 9 கீழே, 21 மேலே. இருபத்தி ஒன்னு மேலே. சூப்பர். 11 கீழே.
2: 12.
1: 13 மேலே.
2: 12.
1: ஓகே ஓகே. 15 கீழே.
2: 16.
1: 5 மேலே.
2: 4.
1: 0 கீழே.
2: 1.
1: ஓகே, சூப்பரா விளையாண்டீங்க, ரொம்ப நன்றி.
2: பாட்டு கேக்குமா?
1: பாட்டா? என்ன பாட்டு? இன்னைக்கு நேரங்களே நீங்களும் இதே மாதிரியே விளாடணும்னு நினச்சிங்கன்னா வெயிட் பண்ணுறீங்க, கால் பண்ணுங்கள் 9787-707-107 நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போது உங்களுக்கு தொடர்ந்து ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்குது, வெண்குழலின்ற பாடல். பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க மக்களே.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: பாட்டு பாடின பாட்டுக்கு கரப்பாம்பூச்சி எல்லாம் செத்து போச்சான். ஏன்
2: பாடின பாட்டு கரப்பாம்பூச்சி செத்து போச்சா?
1: ஏன் என்னமா இது கூட தெரியாம இருக்க? ஏன்னா அது ஹிட் சாங்கா.
3: தலை வலிக்குதே

0: வணக்கம், என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. பிரதீபா, நான் உங்க கூட ஜாலியா பேசிட்டு இருக்கேன். சோ இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன கேம் அப்படின்னா, நம்பர் மேலே நம்பர் கீழேன்ற கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்னவா இருக்கு அப்படின்னா, நான் ஒரு நம்பரை சொல்லிட்டு மேலே அப்படின்னு சொன்னா நீங்க அந்த நம்பருக்கு முன்னாடி இருக்க நம்பரை சொல்லணும். சோ நான் ஒரு நம்பரை சொல்லிட்டு கீழே அப்படின்னு சொன்னா நீங்க அந்த நம்பருக்கு அடுத்த நம்பரை சொல்லணும். இந்த கேம்ல நீங்களும் விளையாடணும் நினைச்சீங்கன்னா மறக்காம கால் பண்ணுங்க. 9787 7107 நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேயர் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கூட விளையாடலாமா? ஹலோ வணக்கம்.
7: ஹலோ வணக்கம்.
6: ஹலோ
7: காலை வணக்கம்.
6: காலை வணக்கம். காலை வணக்கம் ஆனந்திக்கா, எப்படி இருக்கீங்க?
7: நல்லா இருக்கோம்.
6: ஓகே ஓகே. இன்னைக்கு எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு? ஓகே ஓகே ஓகே, விடுங்க கேம் விளாண்டுலாம். எங்களுக்கு சூப்பரா தான் போயிட்டு இருக்கு கேம் விளாண்டுட்டு
7: இருக்கிறதுனால.
6: நன்றி. ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளாடுறோம்னு
7: தெரியுமா?
6: ஓகே, உங்களுக்கான முதல் நம்பர் 5 மேலே 15 கீழே
7: 16
6: 20 மேலே
7: 19
6: 7 கீழே 24 மேலே
7: 23
6: 25 கீழே
7: 26.
6: சூப்பர், அருமையா விளையாண்டீங்க, ரொம்ப நன்றி.
7: நன்றி நன்றி, வாய்ப்பு கொடுத்ததுக்காக நன்றி.
6: நன்றி நன்றி. ஓகே, ஆனந்தி அக்கா நம்ம கூட சேர்ந்து ரொம்பவே சூப்பரா ஜாலியா விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி அக்கா இன்னைக்கு நம்ம கூட சேர்ந்து ஜாலியா விளையாண்டதுக்கு.

மைடிய நேயர்களே, நீங்களும் இதே மாதிரி வரணும்னு நினைச்சிங்கன்னா கால் பண்ணுங்க. 9787701078 நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம் இந்த மேலே கீழேன்ற கேமில். அதாவது நான் நம்பரை சொல்லிட்டு மேலே அப்படின்னு சொன்னோன்னா நீங்கள் அந்த நம்பருக்கு முன்னாடி இருக்க நம்பரை சொல்லணும். நான் ஒரு நம்பரை சொல்லிட்டு கீழே அப்படின்னு சொன்னோன்னா நீங்கள் அந்த நம்பருக்கு அடுத்த இருக்க நம்பரை சொல்லணும். ஸோ இந்த கேமில் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நான் சொன்ன நம்பருக்கு கால் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு தொடர்ந்து குண்டுமல்லின்ற பாடல் வந்துட்டே இருக்கு. அந்த பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி சோனா எஃப்எம்ல பாடக்கூடிய பாடல்கள் ஏதாவது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா அதுக்கு ஓட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காம சோனா எஃப்எம்ஓட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்க உங்களோட ஓட்டை பதிவு பண்ணலாம், இல்ல கால் பண்ணியும் உங்களோட ஓட்டை பதிவு பண்ணலாம். ஸோ இந்த பாடலை கேட்டுட்டு வாங்க. நம்ம மீண்டும் நிறைய நேயர்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 ஸோ இது வாகை சுடவா நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கீங்க பிரதீபா. நான் உங்க கூட சேர்ந்து ஜாலியாக பேசிட்டு இருக்கேன்.

0: துரித உணவுகளை உண்டு துன்பப்படுவதை தவிர்த்து நம் ஊரில் விளைந்த தானியங்களையும் பழங்களையும் உண்போம், இன்பமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
3: வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. பிரதீபா நான் உங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளையாண்டுட்டு இருந்தோம் அப்படின்னா, மேலே நம்பர் கீழேன்ற கேம் தான் விளையாண்டுட்டு இருந்தோம். அதாவது நான் ஒரு நம்பர் சொல்வேன், அந்த நம்பருக்கு மேலே அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த நம்பருக்கு முன்னாடி இருக்க நம்பர் சொல்லணும். நான் நம்பர் சொல்லிவிட்டு கீழே அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்பருக்கு அடுத்த நம்பரை சொல்லணும். ஸோ இந்த கேமில் நம்ம கூட இறுதி நேரம் ஒருத்தர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட விளையாண்டுலாமா? ஹலோ வணக்கம். ஹலோ, நீங்க பேசுறது கேக்கல. ஹலோ வணக்கம். வணக்கம், உங்க பேரு, நீங்க எங்க இருந்து பேசுறீங்க?
5: சேலம், தனலட்சுமி.
4: தனலட்சுமி அக்கா எப்படி இருக்கீங்க?
5: நீங்க
4: எல்லாருமே சூப்பரா இருக்காங்க அக்கா. இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாடுறோம்னு
5: தெரியுமா?
4: ஓகே, விளையாண்டலாமா? உங்களுக்கான முதல் நம்பர் 13, மேலே 12, கீழே
5: 13,
4: 18, மேலே
5: 17,
4: 44, மேலே
5: 43,
4: 46, கீழே
5: 47,
4: 54, மேலே
5: 53.
4: ஓகே அக்கா, ரொம்ப சூப்பரா டக்கு டக்குன்னு விளையாண்டீங்க. நன்றி.
5: தேங்க்யூ. நன்றி பிரதீபா.
4: நன்றி. சேலம்ல இருந்து தனலட்சுமி அக்கா நம்ம கூட சேர்ந்து ரொம்பவே சூப்பரா டக்கு டக்குன்னு நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்லி சூப்பரா விளையாண்டாங்க. ரொம்ப நன்றி அக்கா, இன்னைக்கு எங்க கூட சேர்ந்து ஜாலியா விளையாண்டதுக்கு. ஸோ நேயர்களே, நம்ம இப்போ இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. நானுமே கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதுல இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக இன்னொரு நேரம் நம்ம கூட விளையாட இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட விளையாண்டலாமா? ஹலோ வணக்கம்.
6: வணக்கம்
4: பாட்டி, எப்படி இருக்கீங்க? நீங்க தான் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க.
6: போன வாரம் கொஞ்சம் உடம்பு முடியல.
4: ஓகே ஓகே பாட்டி.
6: அப்புறம் இந்த வாரம் பார்த்தா பட்டா வேலை போடுறேன், இன்னைக்கு எடுத்துட்டு வர சொல்லிட்டாங்க. அப்புறம் அதை பண்றதே சரியா இருக்குது.
4: ஓகே பாட்டி, ஓகே ஓகே, உடம்பு பாத்துக்கோங்க. பாட்டி நம்ம என்ன கேம் விளையாடுறோம் தெரியுமா?
6: தெரியல சொல்லி மேலே அப்படின்னு சொன்னோம்னா 20 கீழே 64 மேலே

0: 68 கீழே.
1: 69.
0: 79 மேலே.
1: 79க்கு மேல 78.
0: ஓகே, 99 கீழே.
1: 100.
0: ஓகே பாட்டி, ரொம்ப சூப்பரா விளையாண்டீங்க, நன்றி.
1: நன்றி சாமி, நன்றி சாமி,
0: நன்றி, நன்றி பாட்டி. தாதகாப்பட்டியிலேருந்து ருக்மணி பாட்டியும் நம்ம கூட சேர்ந்து சூப்பராக ஜாலியாக இறுதி நேராக சூப்பராக விளையாண்டுட்டு போனாங்க. ரொம்ப நன்றி பாட்டி, இன்னைக்கு எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாண்டதுக்கு. ஸோ மைடிய நேர்களே, இப்போது நானுமே கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. நானும் டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு மீண்டும் நாளைக்கு ஒரு வாகை சுடவால உங்கள் கூட சேர்ந்து விளையாடுறதுக்காக நான் வந்து ஒரு புது கேமோடு சந்திக்கிறேன். இப்போது விடைபெறுவது பிரதீபா. இப்போ உங்களுக்காக பாடல் வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுட்டு என்ஜாய் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வாகை சுடவால விளையாடலாம். பை பாய்.

எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். பனங்கிழங்குல பலகாரம் தமிழகத்தின் அடையாளமான பனை மரங்கள் செங்கல் கால்வாய் போன்ற காரணங்களால குறைஞ்சுகிட்டே வரக்கூடிய சூழல்ல அந்த பனைகளை காக்கறதோட பனங்கிழங்கு இருந்து பலவிதமான பலகாரங்களை செஞ்சு ஆக சிறந்த தொழில் முனைவோரா இருக்கிறவங்க நாகை மாவட்டம் வேதாரண்யம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஆயக்காரன் புலத்தை சேர்ந்த கார்த்திகேயன். எம்ஏ பிஎட் முடிச்சுட்டு தனியார் பள்ளியில தமிழ் ஆசிரியராக பணியாற்றிய இவரு பனங்கிழங்க மதிப்பு கூட்டும் வித்தைய கத்துக்கிட்டு அதை லாபகரமான தொழிலா மாத்திருக்காரு. இந்த தொழிலை கத்துக்கொள்ள விரும்புறவங்களுக்கு ஆலோசனைகளும் வழங்கி வராரு. தொழில்கள் எவ்வளவு இருக்க பனங்கிழங்குல தொழில் செய்ய தோன்றியது எந்த மாதிரி அப்படின்ற கேள்விக்கு, எங்க வயல்வெளியில பனை மரங்கள் ரொம்பவே அதிகம், வரப்பு ஃபுல்லாவே பனை மரங்கள் தான் இருக்குது. ஒரு பனை மரம் 250 காய்களை காய்க்கும். அதுல இருந்து 500-600 பனை விதைகள் வரைக்கும் கிடைக்கும். அதாவது 600 பனங்கிழங்கு உற்பத்தி செய்ய முடியும். எங்களுடைய தோட்டத்துல ஆண்டுக்கு 8,000-10,000 கிழங்குகள் வரைக்கும் விளையும். ஆனா ஒரு கிழங்க வியாபாரிகள் 30 பைசாவுக்கும் 40 பைசாவுக்கும் தான் விலைக்கு வாங்குவாங்க. அதனால இதை ஏன் இவ்வளவு குறைவான விலைக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு மாற்று வழி என்ன அப்படின்னு சொல்லிட்டு சிந்திச்சேன். அப்பதான் விவசாயிகள் தங்க கிட்ட விளையக்கூடிய எந்த ஒரு பொருளையும் மதிப்பு கூட்டி விற்பனை செஞ்சா லாபம் கிடைக்கும் அப்படின்ற நம்மாழ்வார் ஐயாவோட வார்த்தைகள் நினைவுக்கு வந்துச்சு. சரி, இனி கிழங்காக விற்க வேணாம், பனங்கிழங்க மதிப்பு கூட்டலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பதில் அளிச்சிருக்காங்க கார்த்திகேயன். ஃபர்ஸ்ட் உருளைக்கிழங்கு மரவள்ளி கிழங்குல போடுறது போல சிப்ஸ் போட்டு பார்த்தப்ப கசப்பு தன்மை இருந்துச்சு. வினிகர், எலுமிச்சை சாறு போன்றவற்றை சேர்த்து செய்த முயற்சிகள் சரியா வரல. அடுத்து பனங்கிழங்க வேக வச்சு காய வச்சு துருவி வெள்ளத்தை சேர்த்து செஞ்ச ரெசிபி சுவையா இருந்தாலுமே 2 நாட்களுக்கு மேல வச்சிருக்க முடியல. வெள்ளப்பாகு செஞ்சு பார்த்த முயற்சியும் பயன் இல்லாம போயிடுச்சு. அதுக்கப்புறமா கிழங்க காய வச்சு அரைச்சு மாவாக்கி முயற்சி தப்ப சரியான வடிவம் கிடைச்சது. கிட்டத்தட்ட 17வது முயற்சியின் வடிவமா மைதா கோதுமைக்கு பதிலா இந்த பனங்கிழங்கு மாவை கலந்து பர்பி செஞ்சாங்க. 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாத இந்த பர்பிக்கு இயற்கை அங்காடி கடைகள்ல நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. பர்பிய தொடர்ந்து அல்வா, பால்கோவா, பால்பேடா, முறுக்கு, இடியாப்பம், கொழுக்கட்டை, புட்டு, சோன்படி, பிறந்த நாள் கேக் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட முயற்சிகள் தொடர்ந்துச்சு. பனங்கிழங்குல இருந்து 10 வகையான உணவுப் பொருட்களை தயாரிச்சாரு. தற்போது பனை மர பொருட்களை கொண்டு 90 வகையான உணவுப் பொருட்களை இயற்கை முறையில தயாரிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டியிருக்காரு. அடுத்த மாசத்துல 100 வகையான பனை உணவுப் பொருட்களை கொண்டு வேதாரண்யத்துல கண்காட்சி நடத்தவும் திட்டமிட்டு இருக்காங்க. புதிய முயற்சிகள் தானே உலகத்துல மகத்தான மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கு. அத்தகைய ஒரு முயற்சியை மேற்கொண்டு பனைய காக்கக்கூடிய பணியில ஈடுபட்டு வரக்கூடிய கார்த்திகேயன் முன்னத்தி ஏறாக கிளம்பியிருக்காரு. தொடர்ந்து பல ஏர்கள் அவரை பின்தொடரணும் அப்படின்றது தான் எல்லா தொட கருத்தாவும் இருக்கு. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: The early years of life determine how much a child will develop mentally and how far they will progress in life. At our Anganwadis, children grow and develop with proper nutrition, plenty of love, fresh hot meals and learning through play. At the same time, under the Pradhan Mantri Matru Vandana Yojana, the eligible financial assistance is being deposited directly into mothers' bank accounts, ensuring safe motherhood. With the resolve of Hamari Anganwadi, Hamari Zimmedari, the 9th Rashtriya Poshan Maah is being celebrated from 9th September 2026 to 8th October 2026.
1: Desh ke har gareeb, har vyakti tak poshan pahunchana bhi sarkar ki prathmikta hai.
0: Connect with your nearest Anganwadi today because Hamari Anganwadi hai Hamari Zimmedari.
2: வணக்கம். என்னுடைய பேர் பிரியங்கா. ஜாகிரமாபுரத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி வாய்மீது.
3: வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
4: தி சென்னை பெஸ்டிசைட்,
3: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
4: தி சென்னை பெஸ்டிசைட், மூன்றோடு அருகில், சேலம்.
3: தொடர்புக்கு 9994366030.
4: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நாகராஜ் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, த பவர் ஆஃப் நவ் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தான். எக்கார்ட் டோலே இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. தமிழில் அதிசய வினாடி அப்படின்ற ஒரு புத்தகம். என்னது அதிசய வினாடியா? வாங்க அதிசய வினாடிக்குள்ளார போகலாம். அதாவது யோசித்து பாருங்கள், நம்ம வாழ்நாளில் எவ்வளோ நேரத்தை கடந்த காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியுமே நினச்சி தொலைச்சிட்ருக்கோம் அப்படின்னு. நம்மளில் பல பேர் கடந்த காலத்தில் செஞ்ச தப்பையே நினச்சி மனசுக்குள்ளார எப்பயுமே புலம்பிக்கிட்டே இருப்போம். அன்னைக்கு அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நம்மளை நாமே வந்து ஒரு குற்றவாளி மாதிரி எப்பயுமே வந்து நினச்சிக்கிட்டே இருப்போம். இல்லைனா நாளைக்கு என்ன ஆகுமோ, நாளைக்கு நம்மளோட வேலை இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு அந்த விஷயத்துக்கு பணம் இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு எப்படி இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு எதிர்காலத்தை பற்றியே நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் கடந்த காலம் முடிஞ்சு போன ஒன்று, அதை யார்

0: யாராலையும் மாற்ற முடியாது. எதிர்காலம் இன்னும் வரவே இல்லை, அதை வந்து கணிக்கவும் முடியாது. அது நம்ம கணித்தாலும் அது வேறு மாதிரி தான் நடக்க போகுது. ஸோ நம்ம கையில் இருக்கிறது இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி அப்படின்ற இந்த புத்தகம். இந்த நிகழ்காலம் மட்டும்தான் நிஜம், மற்ற எல்லாமே நம்ம மைண்ட் உருவாக்குற ஒரு மாயை அப்படின்னு எக்கார்ட் டோலே ரொம்ப அழகாக சொல்கிறாரு. உங்களுடைய மைண்ட் எப்போவுமே உங்களை விட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஒன்று பாஸ்டில் இருக்கும், இல்லாட்டி ஃப்யூச்சரில் இருக்கும், ப்ரெசண்டில் மட்டும் இருக்கவே இருக்காது. நீங்கள் உங்கள் மைண்டை நிறுத்திட்டு அந்த நொடியை முழுமையாக உணர ஆரம்பிச்சிங்கன்னா அப்போ உங்களுக்குள்ளார இருக்கிற எல்லா மன அழுத்தமும் கவலையும் பனி மாதிரி விலகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நம்மளுடைய மூச்சை வந்து நம்ம எப்பயுமே கவனிச்சிக்கிட்டே இருக்கும்போது ப்ரெசண்டில் இருக்கலாம். அதே மாதிரி நம்ம சாப்பிடும்போதும் இல்லை டீ காஃபி குடிக்கும்போதும் அதை முழுமையாக கவனித்து குடிக்கலாம். அதே மாதிரி நடக்கும்போது நம்மளுடைய கால்கள் அப்படி நடக்கிற அந்த ஒரு விஷயத்தை அப்படியே கவனிச்சுக்கிட்டே வரலாம். இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது நம்ம ப்ரெசண்டில் வந்து இருப்போம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த புத்தகத்தை நீங்கள் வந்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக வாங்கி படிங்க. த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி, எக்கார்ட் டோலே அவர்கள் எழுதின புத்தகம். நன்றி நேயர்களே.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டியெல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பார்த்திருக்கிறாரு, நிறைய தடைகளை தாண்டி தான் இந்த இடத்துக்கே வந்திருக்கிறாரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லி இருக்கிறாரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. அடுத்ததா நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, திருச்சியில் இருக்கக்கூடிய நியூ விவா பயோ நியூட்ரியன்ஸ் நிறுவனர் ரவிசங்கர் கருப்பையா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப முழுமையான ஒளிச்சேர்க்கை அப்படின்னா என்ன, தாவரம் வந்து தனக்கு தேவையான சர்க்கரைய உருவாக்குதல் பத்தி நம்ம கூட வந்து பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இத நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: இப்போ ஒவ்வொரு படிநிலையா பார்ப்போம். ஒவ்வொரு படிநிலை என்ன, ஒவ்வொரு படிநிலை அப்படின்னா என்ன, அந்த படிநிலைக்கு என்ன ஊட்டச்சத்துக்கள் தேவை, அது எப்படி வேலை செய்யுது, மேலோட்டமா அதை பார்க்கலாம். முதலாவது படிநிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா முழுமையான ஒளிச்சேர்க்கை, அதாவது தாவரம் தனக்கு தேவையான சர்க்கரையை உருவாக்குதல், இதுதான் முதலாவது படிநிலை. இந்த முதலாவது படிநிலை சரியா ஒரு தாவரத்தில் நடக்கும் பட்சத்தில் அந்த தாவரத்திற்கு மண்ணில் இருந்து ஏற்படக்கூடிய பூஞ்சான நோய்கள், அதாவது பைட்டோப்தரா, ஃபுசேரியம், இது போன்ற பூஞ்சான நோய்கள் முழுமையா கட்டுப்படும். அப்போ இந்த முழுமையான ஒளிச்சேர்க்கை ஒரு தாவரத்துல நடக்கணும் அப்படின்னா என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு மெக்னீசியம் தேவை, அயன் தேவை, மேங்கனீஸ் தேவை, நைட்ரஜன் தேவை, பாஸ்பரஸ் தேவை. இந்த 5 ஊட்டச்சத்துக்களும் நிறைவா ஒரு பயிருக்கு கிடைக்குது அப்படின்னா அந்த தாவரம் முழுமையான ஒளிச்சேர்க்கையை செய்யும் அப்படின்றது தான் அறிவியல். அடுத்து இரண்டாவது படிநிலை. இந்த இரண்டாவது படிநிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா முழுமையான புரத உருவாக்கம், முழுமையான புரதம் உருவாக்கம், இது ஆங்கிலத்தில்

0: கம்ப்ளீட் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த முழுமையான புரத உருவாக்கம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது முதல் படிநிலையான, அதாவது கம்ப்ளீட் ஃபோட்டோ சிந்தசிஸ், முழுமையான ஒளி சேர்க்கை முதல் படிநிலையிலிருந்து உருவாக்கக்கூடிய சர்க்கரையை புரதமாக மாத்துறது, முழுமையான புரதமாக மாத்துறது. இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு 24 மணி நேரத்திற்கும் இது நடக்கும். பகல் பொழுதில் தாவரம் சூரிய ஒளியிலிருந்து சர்க்கரையை உருவாக்கும். அந்த சர்க்கரை சூரியன் மறைந்த பிறகு முழு புரதமாக தாவரத்தில் மாற்றப்படும். அதுதான் இரண்டாவது படிநிலை.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. இப்ப முழுமையான புரத உருவாக்கம் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடுறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியே தான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதே தான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இது எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: பட்டியிலிருந்து வெங்கடேசன் ஐயா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்போ எங்கள் ஊரில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் என்ன மாதிரி விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம், விவசாய முறைகள் எந்த மாதிரி இருக்கு, விவசாயத்தில் இருக்கக்கூடிய சிரமங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஐயா வந்து நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இதை நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.
1: மாடு இருந்து மாடு மாடு வச்சிருந்தேங்க, நாலு மாடு, அதையும் பார்க்க முடியல, செய்ய முடியல, அதனால மாடியை வித்துட்டோம். இப்போதைக்கு மாடு இல்லை, பால் விலைக்கு வாங்கிக்கிறோம், அப்படியே ஒரு காலத்து ஓடுறோம், அவ்வளவுதான். தம்பியிலே கொஞ்சம் வருஷம் மழை இல்லைங்க, மழை இல்லாததுனால தண்ணி வசதி ரொம்ப கம்மிங்க. தென்மேற்கு பருவ மழை 25% நமக்கு பேலை சேலம் மாவட்டத்துக்கு. போன வருஷம் வடகிழக்கு பருவ மழை நமக்கு இல்லை, அதுதாங்க உண்மை, உண்மையான சமாச்சாரம் நான் சொன்னது தான். இது வேற விவசாயம் பண்ணாங்க மரவழிக்காக வைப்போம். இன்னைக்கு என்ன மரவழிக்கிறோம்ல, தண்ணி வேணுங்க, மெயினா மழை பெய்யணும். நாங்கள் மானாவாரியா வைக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்னே ஏக்கராவுக்கு 300 கலம் கட்டுறோம் ஆரம்பத்துல. இன்னைக்கெல்லாம் ஒரு ஒரு களை கட்டுறதுக்கு 3 ஏக்கராவுக்கு 1500 கொடுத்தா போதும் களை கட்ட ஆள் வந்தாங்க. நான் சொன்ன 20 வருஷத்துக்கு முன்னே. இன்னைக்கெல்லாம் ஒரு களை அந்த அன்னைக்கு வெட்டின களைக்கு இன்னைக்கு வந்து 15,000 வைக்க முடியாது களை. ஆளு கூலி அதிகம் ஆயிடுச்சு, ஆளுக்கு வேலைக்கு வரமாட்டேங்கிறாங்க. அதனால எதை எந்த விவசாயம் பண்ணாலுமே இன்னைக்கு விவசாயிங்க காட்டுல வந்து விவசாயம் பண்ணா இருந்தா லாபம், விவசாயம் செய்யறது விவசாயம் பண்ணா நஷ்டம். ஒரு 50,000 செலவுப்படுறோம் வச்சு விவசாயத்துல, ஒரு வருஷம் ஆயிடும் மஞ்சள் எல்லாம் போட்டா 1 வருஷம் ஆகும். 1 வருஷம் கடிச்சு பார்த்தீங்கன்னா 50,000 செலவு பண்ணா 25,000 வராது. அப்புறம் எப்படி விவசாயம் முன்னுக்கு வருவோம், எப்படி கடன் கட்டுவோம், ஒண்ணும் பண்ண முடியாது. வருஷம் வருஷம் கடன் வாங்கி விவசாயம் பண்ணா கடன்காரனும் ஆகிட்டே தான் இருக்கணும், கடன் அதிகம் ஆகிட்டே இருக்கும், கடன் குறைக்கவே முடியாது.
0: விவசாயத்துல பொறுத்த வரைக்கும் லாபம் அப்படின்றது போதுமானதா கிடைக்காது. இப்ப ஆட்கள் பற்றாக்குறை அப்படின்னு சொல்லும் போது நிறையவே இருக்கு. நம்ம கூட வந்து கலப்பயணம் நிறையவே வந்து போயிருக்காங்க. அங்க வந்து விவசாய மக்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எங்களுக்கு ஆட்கள் பற்றாக்குறையா இருக்கு, இந்த ஏரி வேலை செய்யறவங்க இந்த இதுக்கு விவசாய வேலைக்கு ஈடுபட்டாங்க அப்படின்னா எங்களுக்கு ஆட்கள் பற்றாக்குறை அப்படின்றது பெருசா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொல்றாங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: பாட்டு பாடின பாட்டுக்கு கரப்பாம்பூச்சி எல்லாம் செத்து போச்சான். ஏன்
2: பாடின பாட்டு கரப்பாம்பூச்சி செத்து போச்சா?
1: ஏன் என்னமா இது கூட தெரியாம இருக்க? ஏன்னா அது ஹிட் சாங்கா?
3: தலை வலிக்குதே.

0: தாருக்குள்ளே உன் உதடு ஒற்றி போட்ட இலை இருக்கு. உன் இதழ் ஒற்றிய இலை பற்றி இணைத்திடுவேன் இன்னொரு இலை.
1: ஓ, தரி மீதா?
0: ஆம், அதில் உன் உதடு தோய்த்த உமிழ்நீரில் உரசி முனை முறுக்கிடுவேன். முறுக்கி வைத்த கோபமெல்லாம் முனைமுறிந்து போகையிலே இறுக்கி புனைந்த இலை போல இருக்க வேணும் ஆண்பாளி.
1: ஆஹா, கவிதை கவிதை.

0: வேளாண்மை பல்கலைக்கழகத்துல பூச்சியல் துறையில் உதவி பேராசிரியராக இருக்கக்கூடிய முனைவர் பாஸ்கரன் அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப கரும்புல மண்ணுக்கு கீழே கரையான் பூச்சிகள் என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.
1: இது மட்டும் இல்லாமல் இவை இரண்டும் கரும்பின் மண்ணிற்கு கீழ் வாழ்ந்து கரும்பு பயிரை தாக்கும் மிக முக்கியமான பூச்சிகளாகும். அடுத்ததாக சார் உண்ணும் பூச்சிகளும் அவற்றை கட்டுப்படுத்தும் முறைகளும், கரும்பு பயிரில் எவ்வாறு நாம் சார் உண்ணும் பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம் என்பதை பற்றி பார்ப்போம். தோகை தத்து பூச்சி அல்லது கரும்பு பயிரில்லா பூச்சி. சில சமயங்களில் கரும்பு பயிர்களில் இவ்வகை பூச்சிகள் மிகவும் அதிகமாக காணப்படும். இப்பூச்சியானது பழுப்பு மங்கலான நிறமாக இருக்கும். முன்பகுதி மூக்கு போல் நீண்டு காணப்படும். இப்பூச்சியின் இளம் பூச்சிகளானது கரும்பு பயிரின் இலைகளுக்கு அடியில் இரண்டு வால் போன்ற மெழுகு கொண்டு வெண்மை நிறத்தில் காணப்படும். இவைகள் தொடர்ச்சியாக கரும்பு பயிரில் சாரை உறிஞ்சுவதால் கரும்பு பயிரின் இலைகளானது முதலில் நீர்கள் தெளித்தாற்போல் தோன்றும், பின்பு இளம் மஞ்சளாக மாறும். அதன் பிறகு கரும்பின் வளர்ச்சி குன்றுவிடும். இவற்றை மேலாண்மை செய்வதற்கு தலைச்சத்து உரங்களை தேவையான அளவு மட்டும் பிரித்து கரும்பு வயலில் இட வேண்டும். விளக்கு பொறி அமைத்து தாய் பூச்சிகளை கவர்ந்து அழிக்க வேண்டும். சோகைகளை 5ஆம் மாதமும் 7ஆவது மாதமும் உரித்து விடுவதன் மூலம் இப்பூச்சியின் தாக்குதலை ஓரளவு கட்டுப்படுத்தலாம். ஊன் விலங்குகளான புரூமஸ் மற்றும் கைலோனிமஸ் காக்சினெல்லா செப்டம் பங்கேட்டா போன்றவற்றை நாம் வயலில் விடுவதன் மூலம் இப்பூச்சியின் தாக்குதலை கட்டுப்படுத்தலாம். ஊடுருவி பாயும் நஞ்சு மருந்துகளை தேவையான பொழுது தேவையான அளவு கரும்பு பயிரில் தெளிப்பதன் மூலம் இப்பூச்சியின் தாக்குதலை சுத்தமாக நாம் கட்டுப்படுத்த முடியும்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. விளக்கு பொறிகளை அமைச்சு தாய் பூச்சிகளை அழிச்சு எந்த மாதிரி கட்டுப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். கரும்பு விவசாயம் யாராவது நீங்க வந்து போட்டிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: வெப்பம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: அடுத்ததா நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு

0: ரசாயனம் கலந்த காற்று அடைத்த தின்பண்டங்கள் உண்பதை தவிர்ப்போம். இயற்கை காற்றில் செழித்து வளர்ந்த நம் பாரம்பரிய உணவுகளையே உண்போம். விவசாயம் காப்போம், உடல் நலம் பேணுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
3: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
2: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
3: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
2: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
3: அட, அதுக்குதான் நம்ம சோனாயப்பம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
0: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச, உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்
2: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. நம்ம ஊர்லயும் நல்லா வளருது. பேரிச்சைங்க அரியலூர் பக்கத்துல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்ச இளைஞர் ஒருத்தர் பேரிச்சை சாகுபடி செஞ்சு சாதனை படிச்சு வர்றதோட ஆண்டு ஃபுல்லாவே லட்சக்கணக்கில் வருமானமும் ஈட்டி வராரு. அயலூரை அடுத்த கடுக்கூர் கிராமத்தை சேர்ந்தவர் முகிலன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு கடந்த 15 ஆண்டுகளா துபாய் நாட்டில் பணியாற்றி வந்த இவரு விடுமுறைக்கு ஊருக்கு வர்றப்ப எல்லாம் அங்க இருந்து பேரிச்சை மரக்கன்றுகளை வாங்கி வந்து தன்னோட 1.5 ஏக்கர் நிலத்துல நட்டு சாகுபடி செஞ்சாரு. அந்த மாதிரி பர்கி, மெட்சோல், சாஃபாவி, சஃபாவி, கலாஸ், கணேசி, சுக்கரி, சக்காய், நபூட் அப்படின்னு சொல்லிட்டு பல வகை ரகங்களை சேர்ந்த 60 மரக்கன்றுகளை நட்டு ஆட்களை வச்சு பராமரிச்சு வந்தாரு. 5 ஆண்டுகளுக்கு அப்புறமா காய்க்க தொடங்கின இந்த மரங்கள் இப்ப 5 ஆண்டுகளுக்கும் மேலா தொடர்ந்து நல்ல மகசூலை கொடுத்து வருது. இது பத்தி முகிலன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 20 அடிக்கு 1 அப்படின்ற இடைவெளியில 60 மரக்கன்றுகளை நட்டு பராமரிச்சு வர இந்த மரங்கள் எல்லாமே நட்டு சுமார் 10 ஆண்டுகள் ஆகுது. 5 ஆண்டுகளுக்கு அப்புறமா காய்க்க தொடங்கின நிலையில கடந்த 5 ஆண்டுகளா பழங்களை பறிச்சு எங்களோட பகுதியிலேயே விற்பனை செய்து வரேன். பொதுமக்களும் ஆர்வத்தோட வாங்கிட்டு போறாங்க. 1.5 கிலோ ரூபாய் 300 அப்படின்னு சொல்லிட்டு விற்பனை செய்யறேன். எங்க கிட்ட கருப்பு, வெள்ளை, சிவப்பு, மஞ்சள் அப்படின்னு சொல்லிட்டு 4க்கும் மேற்பட்ட நிறங்கள்ல பழங்கள் கிடைக்குது. தொடர்ந்து சாகுபடி அனுபவங்களை பகிர்ந்துகிட்டாரு. நவம்பர் மாதங்கள்ல பூக்க பூக்க தொடங்குது. நவம்பர் மாதங்கள்ல பூக்கள் பூக்க தொடங்குது. அப்ப நம்மளுடைய பகுதியில நிலவக்கூடிய தட்பவெட்ப நிலை காரணமா சில பூக்கள் உதிர்ந்து சேதமடைஞ்சாலுமே மிச்சம் இருக்கக்கூடிய பூக்கள்ல இருந்து காய்கள் பிடிச்சு ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்கள்ல பழங்கள் அறுவடைக்கு தயாராகிடும். காய்கள் பிடிச்ச உடனே அதனுடைய மேற்பகுதியில வலை கட்டிடுறதுனால பறவைகள் பழங்களை உண்பதால தடுக்க முடியுது. ஜூன்ல இருந்து ஆகஸ்ட் மாசம் வரைக்கும் நாள்தோறும் பழங்களை அறுவடை செய்யலாம். மாசத்துக்கு ஒரு தடவை தண்ணீர் பாய்ச்சினாலே போதும், அதிக அளவு தண்ணீர் தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. தொடர்ந்து மகசூல் மற்றும் வருமானம் குறித்து பேசின அவரு, ஒரு மரத்துல இருந்து ஆண்டுக்கு சுமார் 50 கிலோ வரைக்கும் பேரிச்சம்பழம் மகசூலா கிடைக்குது. இதன் மூலமா ஆண்டுக்கு ₹5 லட்சத்துல இருந்து ₹20 லட்சம் வரைக்கும் வருமானம் ஈட்ட வாய்ப்பு இருக்கு. பேரிச்சிய பொறுத்த வரைக்கும் சந்தைப்படுத்துறது ரொம்பவே சுலபமா இருக்குது. நம்மளுடைய ஊர்ல தென்னை மரங்களை எப்படி பராமரிக்கிறோமோ அதே போல பராமரிச்சாவே பேரிச்சையிலையும் சிறந்த மகசூல் பெறலாம். விவசாயம் செய்ய இயலாத நிலங்கள்ல

விவசாயிகள் இது போன்ற மரப்பயிர்களை சாகுபடி செய்யலாம். தண்ணீர் வசதி இருக்கும் பட்சத்துல இதுலயே உளுந்து, எள்ளு, நிலக்கடலை உள்ளிட்ட பயிர்களை ஊடு பயிராவும் சாகுபடி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. என்னங்க கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல, நம்ம ஊர்லயும் இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேயர்களே.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: ஒவ்வொரு நாளும் நம்ம சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில புதிய புதிய முகங்களை அறிமுகப்படுத்திட்டே இருக்கோம். அந்த மாதிரி ஒரு தருணத்துல இன்னைக்கு சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம சேலம் மாவட்டத்துல மாங்குப்பை கிராமத்துல BIC கன்சல்டன்சியோட திட்ட இயக்குனர் செல்வகாந்தன் சார் தான் வந்து இணைஞ்சிருக்காரு. அவங்க எங்க பிறந்தாங்க, அவங்களோட ஜேர்னி எப்படி இருந்துச்சு, அவங்களோட அறிமுகம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார்.
2: வணக்கம் மேடம். என் பேர் இன்ஜினியர் செல்வகாந்தன். இப்பொழுது அலுவலகம் வந்து சேலம் புதிய பேருந்து நிலையம் 5 ரோடு பக்கத்துல BIC கன்சல்டன்சின்ற அலுவலகத்தை வச்சு நடத்திட்டு இருக்கேன். 25 ஆண்டுகளா சிவில் இன்ஜினியர் கன்சல்டன்சி சர்வீஸுக்கான பணியை செஞ்சிட்டு இருக்கேன். எனது தந்தையார் வந்து பாலகிருஷ்ணன் சொல்லிட்டு அவர் ஆசிரியர், கண்டிப்பான வளர்ப்பை வளர்த்துனாங்க. அம்மா சாந்தா, ஹவுஸ் ஒய்ஃப் தான். எனக்கு சரண்யான் மனைவி ஸ்ரீ நந்தனா அப்படின்ற ஒரு பெண் குழந்தை இருக்கிறாங்க. எளிய குடும்பத்திலிருந்து தான் நம்ம வந்தோம். முதல் தலைமுறை பட்டதாரியாக இருந்து தான் பிஸ்னஸ் இப்போ ரன் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்ததாக நான் கல்லூரி படித்தது வந்து டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் வந்து பாண்டியன் பாலிடெக்னிக் திருப்பத்தூரில் படித்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பி சிவில் இன்ஜினியரிங் வந்து விநாயக மிஷன் யூனிவர்சிட்டியில் படித்தேன். அதுக்கப்புறம் டிப்ளமோ இன் டெம்பிள் ஆர்கிடெக்சர், அது தஞ்சாவூர் தமிழ் யூனிவர்சிட்டி ப்ரோக்ராமில் படித்தோம். அப்புறம் MSW மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க், அது பெரியார் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்ருக்கோம். இந்த மாதிரியான பள்ளி கல்லூரி படிப்புகள்லாம் படிச்சுட்டு இன்று வந்து ஒரு சிவில் இன்ஜினியராக 25 ஆண்டுகள் வந்து கட்டிடத்துறையில் பொதுமக்களுக்கான பயனுள்ள வகையில் கன்சல்டன்சி சர்வீஸ் வந்து செஞ்சிட்ருக்கோம். BIC கன்சல்டன்சி சர்வீஸ் மூலியமாக செஞ்சிட்ருக்கோம் அப்படின்றது மிகவும் பெருமையாக நாங்கள் கருதுகிறோம். சேலம் வெஸ்ட் சிவில் இன்ஜினியர் அசோசியேஷனுடைய ஃபவுண்டர் கோஆர்டினேட்டராகவும் முன்னாள் தலைவராகவும் இருந்துட்டு அதிலிருந்து ஒரு 150 பொறியாளர்கள் இருக்கிறாங்க. அவங்க மூலியமாக சமூக சேவையும் நம்ம செஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்றத மகிழ்ச்சியோட தெரிவிச்சுக்கிறோம்.
1: ரொம்ப அருமையா வந்து உங்களோட அறிமுகத்தை பத்தி சொன்னீங்க, அதே மாதிரி ஃபேமிலி பத்தியும் வந்து சொன்னீங்க. சரி, இப்போ வந்து நம்ம வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் எல்லாம் போட்டுருவோம். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா, எனக்கு தோராயமா என்னோட வீடு கட்டுறதுக்கு ஒரு 20 லட்சம் ரூபாய் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்ஜெட் போடுவோம். ஆனா அந்த பட்ஜெட்டுக்குள்ளாரியே நம்மளால கட்டி முடிக்க முடியுமாங்க சார்?
2: இது மிக மிக முக்கியமான கேள்வி மேடம். இன்னைக்கு வந்து மக்கள் முக்கியமான விஷயம் வாழ்விடம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். வீடுன்றது அத்தியாவசிய தேவையாயது. அதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்கன்னா அது ஆடம்பர தேவையாகவும் மாறி போயிடுது. ஒரு முறை தான் வீடு கட்டுறன்றது. நம்ம சக்திக்கு மீறின நிறைய விஷயங்களை செய்து விட்டு நாம் தொந்தரவில் போய் நாமளே சிக்காமல் முறையான திட்டமிடல் ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். இத்தனை சதுரடிக்கு தான் நாம் கட்டடம் கட்ட போகிறோம், இத்தனை சதுரடி இடம் வாங்கியிருக்கோம், இத்தனை சதுரடியில் கட்டடம் கட்ட போகிறோம். நல்ல ஒரு பொறியாளரை அப்பாயின்மெண்ட் பண்ணி அவர்கிட்ட பிளான், டிராயிங், டீட்டெயில், எஸ்டிமேஷன் எல்லாமே வாங்குகிறோம். இவ்வளோதான் நம்மக்கிட்ட பணம் இருக்குது, இவ்வளோ லோன் வாங்க போகிறோம். அந்த லோனை நம்ம எப்படி அடைக்க போகிறோம் அப்படின்றத முன்கூட்டியே திட்டமிட்டு செஞ்சுக்கணும். சேலரிடு பீப்புள் வந்துட்டு அவங்க மாதத்தில் வருவாயில் 50% தான் லோனுக்காக எடுத்துக்குவாங்க, இஎம்ஐக்காக எடுத்துக்குவாங்க. இப்போ பேங்க்கு ஹவுசிங் லோனு இஎம்ஐ போட்டுட்டு இன்னொரு லோனு அட்டாச் பண்ணிட்டாங்கன்னா அவங்க ரொம்ப ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாகுவாங்க. ஏன்னா நம்மளோட மெயின் பர்பஸாகவே ஹவுசிங் லோன்லேருந்து வேற டைவர்ஷன் ஆகி போயிடுவோம். அதனால் எச்சரிக்கை உணர்வோட அந்த பேங்க் லோனை எவ்வளோ அமௌண்ட் தேவையோ அந்த அமௌண்ட் மட்டும் நம்ம வாங்கிக்கணும். நேஷனலைஸ் பேங்க், ப்ரைவேட் பேங்க், ஹவுசிங் சொசைட்டி இந்த மாதிரியான தனியார் அமைப்புகள் எல்லாமே லோன் கொடுக்குறாங்க. நம்ம தகுதியின் அடிப்படையில், வரவு செலவின் அடிப்படையில் அவங்க லோன் வாங்கி வீடு கட்டிக்கலாம். ஆனால் இந்த பட்ஜெட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு முறை தான் நம்ம வாழ்க்கையில் வீடு கட்ட போகிறோன்றத அளவுக்கு அதிகமாக நம்ம எண்ணங்களை விரிவுபடுத்திக்கிட்டே போய் போய் போய் 20 லட்சம் ரூபான்னு ஆகக்கூடிய செலவை 30 லட்சம் ரூபாய்ன்னு போயிடக்கூடாது, 25, 30, 32 இப்படின்னு போயிடக்கூடாது. இப்போ டைல்ஸ் வாங்குறதுக்கான ஒரு பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம்னா அந்த அமௌண்ட்டுக்குள்ளேயே வாங்கணும். அதுக்குள்ளேயே சிறப்பான டைல்ஸ், ஸ்கொயர் ஃபீட்டு இன்னைக்கு 50 ரூபீஸுக்கு அருமையான டைல்ஸ் கிடைக்குது. அதே மாதிரி மரங்கள், வீட்டு கதவு ஜன்னல் மரங்கள்லாம் வாங்கணும்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை செலவு பண்ணி நாம் அது குவாலிட்டியாக இது வாங்கிக்கணும். நிறைய ஆடம்பரமான தேவைகளை வந்து, அதாவது லக்ஸுரியான ஹவுஸ் ஒன்று இருக்கு, நம்ம வாழ்வியலுக்கான ஒரு ஹவுஸ் இருக்கு. இப்போ நாம் எந்த வீடு கட்ட போகிறோம், நம்ம வாழ்வியலுக்கான வீடு கட்ட போகிறோம், அழகாக கட்டுவோம், அது எந்த விதமான மாற்றமும் இல்ல. ஆனா நாம கட்டக்கூடிய வீடு பட்ஜெட்ல கட்ட போறோமா, அதுவும் சொந்த காசுல கட்டினா ப்ராப்ளம் கம்மி. கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம திட்டமிட்டு பட்ஜெட்டை ஃபைனல் செஞ்சுக்கணும்னு நாம தெரிஞ்சுக்கிறோம்.
1: கண்டிப்பாங்க சார். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல நிறைய பேர் சந்திக்கக்கூடிய ஒரு சவால்னா இதுவாதான் இருக்குது. கண்டிப்பா வந்து யாராவது யோசிச்சுட்டு இருப்பாங்க, நம்ம எவ்வளவு பட்ஜெட் போட்டு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு எல்லாம் இது ஒரு நல்ல டிப்ஸா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே நினைக்கிறோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: வணக்கம், நான் ராஜீவ். டால்மியா போர்டிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.
1: 107.8 இல் ஊட்டச்சத்து

0: மாதத்தை முன்னிட்டு ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து பகிர்ந்து கொள்கிறார் அங்கன்வாடி பணியாளர் வனிதா அவர்கள்.
1: வணக்கங்க. செப்டம்பர் மாதம் வந்து ஊட்டச்சத்து மாதமா நம்ம வந்து கொண்டாடுறோம். கர்ப்பிணி பெண்கள் வந்து அந்த சத்தான உணவுகள் எல்லாம் சரியா எடுத்துக்கணும். அவங்க வந்து ஆரோக்கியமா இருந்தாதான் குழந்தையும் வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கும். இப்ப ஒரு குழந்தை வந்து ஊட்டச்சத்து பற்றாக்குறையா இருந்தா அந்த குழந்தைய பார்க்கும் போதே நமக்கு தெரியும், அந்த குழந்தை வந்து சுறுசுறுப்பா இருக்க மாட்டாங்க, விளையாடும் போது மற்ற குழந்தைங்களை மாதிரி சேர்ந்து அவங்க கூட விளையாட மாட்டாங்க, சோர்ந்து சோர்ந்து உட்காந்துக்குவாங்க, படுத்துக்குவாங்க, அவங்களால சரியா சாப்பிடவும் முடியாது, ஒரு வார கொஞ்சம் சாப்பிடுவாங்க வேணான்னு விட்டுருவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த பொறி வந்து பொடி பண்ணி அது பாலில் கலந்து அதுல வந்து சுத்தமான நம்ம வீட்டில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் அதில் விட்டு அதை கலந்து கொடுத்து அந்த குழந்தைக்கு வந்து வெயிட் வந்து அதிகமாகும். அதுக்கப்புறம் கடையில எல்லாம் அந்த பாக்கெட்ல இருக்கிறதெல்லாம் எதுவும் வாங்கி கொடுக்க கூடாது, நம்ம வீட்டில் சமைக்கிறது தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ஒரு டைம் நம்ம கொடுத்துட்டோமா குழந்தைங்க வந்து அதே தான் விரும்பி கேட்பாங்க, அதனால கடையில இருக்கிறத எதுவுமே வாங்கி கொடுக்க கூடாது. அப்புறம் நிலக்கடலை, வேர்க்கடலை உருண்டை, எள்ளு உருண்டை இதெல்லாம் வந்து கொடுத்தோமா அந்த வெயிட் கம்மியா இருக்கிற குழந்தைங்க வெயிட் அதிகமாகுவாங்க. வயிற்றுல பூச்சி இருந்தாலும் சில குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருக்கும், ரத்த சோகை இருக்கும். அதுக்காக 6 மாசத்துக்கு ஒரு டைம் வந்து நம்ம பூச்சி நீக்க மாத்திரையும் விட்டமின் ஏவும் கொடுக்குறோம். குழந்தைங்க வந்து எப்பயுமே வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருந்தாவே அவங்களால வந்து ஆக்டிவா ஒரு எழுதவோ படிக்கிறதுக்கும் எதுவுமே பண்ண முடியாது, அவங்க ரத்த அளவு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த மாதிரி குழந்தைங்க வந்து பார்த்தாவே நமக்கு சோர்ந்து போய் இருப்பாங்க தெரியும். அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம டாக்டர்கிட்ட வந்து பரிந்துரை செய்யணும். முருங்கைக்கீரை நம்ம ஏரியாவில் எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்குது, முருங்கைக்கீரை டெய்லியுமே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அப்புறம் நகமெல்லாம் கட் பண்ணி குழந்தைங்க மண்ணில் விளையாட மாதிரி பார்த்துக்கணும், குழந்தைங்களை சுத்தமாக வச்சுருக்கணும். சிறுதானியங்கள்லாம் அதிக அளவில் எடுத்துக்கணும், குழந்தைங்களுக்கெல்லாம் அதை இப்போ நம்ம வந்து அறிமுகப்படுத்தணும். வாழைப்பழம் டெய்லியும் ஒவ்வொரு வாழைப்பழம் நம்ம கொடுக்கலாம். எல்லாருமே ஆரோக்கியமாகவும் நோய் நொடி இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த ஊட்டச்சத்து மாதம் கொண்டாடுறதோட சிறப்பு. எல்லாருமே ஊட்டச்சத்தோட இருக்கணும், குழந்தைங்களும் ஊட்டச்சத்தோட ஆரோக்கியமாக வளர்க்கணும். நன்றி, வணக்கம்.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இன்றைய சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நம்ம கூட யார் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா BIC கன்சல்டன்சியோட திட்ட இயக்குனர் செல்வகாந்தன் ஐயா தான் வந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்களோட அனுபவங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே தெரிஞ்சிட்டு இருக்கோம். சரி, இப்ப அடுத்ததான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவில் இன்ஜினியரோட முக்கியமான பணிகள் அப்படின்னா என்னென்ன இருக்குங்க சார், அதை பத்தி சொல்லுங்க.
4: இதுல வந்து மேடம் சிவில் இன்ஜினியரிங்னாவே அதாவது இன்ஜினியரிங்னாவே பொதுவாக ஆரம்ப காலத்தில் சிவில் இன்ஜினியரிங் தான் பேர். ஒரு 75 ஆண்டுகளுக்கு முன்னாடி சிவில் இன்ஜினியர் அது வந்து பேரே பொதுவியல், அதோட அர்த்தம் சிவில்னா சிவிலைசேஷன் அப்படின்றத சொல்லுவோம், பொதுவியல் பொது உடைமை அப்படின்ற காரணத்தினால இது வந்து ஒரு பொதுவியல். அதனால அதுக்கு ஃபர்ஸ்ட் 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் மற்ற அனைத்து துறை சார்ந்த பொறியாளர்களும் ஒரே மாதிரியான படிப்பு தான் படிப்பாங்க, அது பேர் தான் சிவில் இன்ஜினியரிங் பொதுவியல் அப்படின்னு. காலப்போக்கில் அவங்க சிவில் மெக்கானிக்கல் இவங்கெல்லாம் தனித்தனி பிரான்ச்சா டிபார்ட்மெண்ட்டா பிரிஞ்சுட்டாங்க. நாங்க வந்து தாய் வீடுன்றதுனால அதே பேர்ல சிவில் இன்ஜினியர் அப்படின்ற பேர்லயே இருந்துட்டோம். அது எளிய கட்டிட பொறியாளர் கட்டுமான பொறியாளர் அப்படின்ற தமிழ்லயும் நம்ம சொல்லிக்கிறோம். இப்ப சிவில் இன்ஜினியர் வந்து ஒரு கட்டுமான துறைக்கு மிக மிக முக்கியமான நபர், அவர் தான் ப்ராஜெக்ட் ஹெட். அந்த கட்டுமான துறைக்கு A to Z அவர் தான் வந்து முக்கிய பொறுப்பாளராக இருப்பாரு. ஒரு எந்த வித தவறும் இல்லாம ஒரு பார் சாட் ஒரு ப்ரோக்ராம் சாட் எல்லாம் போட்டு எந்தெந்த பணிகளை எந்தெந்த நேரத்தில் செய்யணும், அது சிவில் இன்ஜினியராகவே திட்டமிடல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கிய விஷயம். எந்த விஷயத்தை யார் செஞ்சாலுமே உரிய

0: திட்டமிட்டு செயல்படுத்தினா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாகவும் சிறப்பானதாகவும் ரிசல்ட் கிடைக்கும். அதில் வந்து கட்டுமானத்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியர் வந்து இதுக்கானவே படிச்சுட்டு வராங்க. அவங்க ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் எப்படி செய்யணும், ஒரு ரெசிடென்சியல் பில்டிங், அப்பார்ட்மெண்ட், கமர்ஷியல் பில்டிங், ரோடு ப்ராஜெக்ட் ஒர்க், பிரிட்ஜ், ரயில்வே, எல்லா அரசு துறை சார்ந்த அனைவருமே ஒரு ரெகுலரான ஒரு பேட்டர்ன் இருக்கு. அவங்க அதில் பயிற்சி அடைஞ்சிக்கிட்டு அந்த பயிற்சி அடைந்த விஷயத்தை அதே மாதிரியான செயல்பாடுல இன்னொரு இடத்துல அப்ளை பண்ண போறாங்க. அதன் அடிப்படையில் அந்த திட்டம் ப்ராஜெக்ட் சார்ட்டின் அடிப்படையில் சிறப்பானதாக வரும். பொருட்கள் வாங்குறது, பொருட்கள் தர கட்டுப்பாடு, சைட் மேனேஜ்மெண்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் ப்ராப்ளம், இது எல்லா விதமான விஷயத்தையுமே அந்த பொறியாளர்கள் தான் சந்திப்பாங்க. அதை தான் அவங்க ஹேண்டில் பண்ணி ஒவ்வொரு டே பை டே ஒவ்வொரு நாளும் விதவிதமான சேலஞ்சிங்கான ஒர்க்காக இருக்கும். அதை ஒரே டைப் ஆஃப் ஒர்க்னாலும் அவங்க ஒரே இடத்துல வேலை செய்ய போகிறது இல்லை. இந்த ப்ராஜெக்ட் முடிச்சுட்டா இன்னொரு இடத்துக்கு போவாங்க, இன்னொரு ப்ராஜெக்ட் முடிச்சுட்டா இன்னொரு இடத்துக்கு போவாங்க. இது ஒரு வாழ்வியல் சார்ந்த வேலையினாவும் சொல்லலாம். ஒரு சிவில் இன்ஜினியர், ஒரு இன்ஜினியர், ஆர்கிடெக்ட் அண்ட் டாக்டர், அட்வொகேட், இவங்களாம் பேசிக்காக ப்ரொஃபஷனல்ஸ். இவங்க அந்த ப்ரொஃபஷனல் தொழில் வந்துட்டு எனி டைம் அவங்க வந்து அவைலபிலிட்டியாக இருக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் சிவில் இன்ஜினியர்ஸ் வந்து சின்ன ப்ராஜெக்ட்லேருந்து பெரிய ப்ராஜெக்ட் வரைக்கும் அந்த திட்டத்துக்கு தலைமை தாங்கி சிறப்பான வழி நடத்துறாருன்றதை பெருமையாக நம்ம தெரிவிச்சுக்கிறோம்.
1: ரொம்ப அருமையாக வந்து சொன்னீங்க ஒரு இன்ஜினியரோட முக்கியமான பணிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ அதே போல் இப்போ அடுத்ததான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடு கட்டுறதுக்கு இடத்தை எந்த மாதிரி தேர்வு செய்யணும், முக்கியமாக வந்து நம்ம எந்த விஷயங்களை கவனிக்கணும் சார்?
0: மேடம், இன்றைய காலகட்டத்தில் வந்து இப்போ எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பில், நகர வடிவமைப்புத்துறை டிடிசிபி சார்பிலையும் ரூல்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து அங்கீகரிக்கப்பட்ட மனை, அப்ரூவ்டு லேஅவுட்ஸ் லேண்டு மட்டும் வாங்கி வீடு கட்டுவது மட்டும்தான் நம்ம வாடிக்கையாளர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அங்கீகரிக்கப்படாத மனையை ஃபர்ஸ்ட் வாங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு அதை அங்கீகரிக்க பண்ணுறதோ பேங்க் லோனோ மற்ற இது எல்லா விதத்துக்குமே ஒரு ப்ராப்ளமாக வந்து நிற்கும். அதனால் ஒரு இடம் வாங்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பொறியாளரை அணுகி இந்த இடம் அங்கீகரிக்கப்பட்ட இடமா, டிடிசிபி அப்ரூவ்டு இருக்கா, மற்ற ரெரா அப்ரூவ்டு இருக்கா, மற்ற அங்கீகரிக்கப்பட்ட விஷயங்கள் இருக்கா, ட்ரைனேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்சல்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். அது இல்லாமல் ஒரு லீடிங் அட்வொகேட் அவர்கிட்ட நம்ம லீகல் ஒப்பீனியன் வாங்கிக்கணும். ஒரு பத்திரம், அந்த பத்திரத்தினுடைய தொடர்ச்சியான மூலப்பத்திரங்கள், பட்டா சிட்டா அடங்கல், இது எல்லாம் சரியானதாக இருக்குதா, நம்ம இடம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்குதா அப்படின்றது எல்லாமே முன்னெச்சரிக்கையாக நாம் வந்து கண்மூடித்தனமாக ஒருத்தர் நம்பிக்கையின் அடிப்படையில் வாங்காமல் எதையும் தீர விசாரித்து ஒரு இடத்த வாங்குறதுக்கு நம்ம வாடிக்கையாளர் வந்து முனைப்பாக இருந்தாங்கன்னா, விழிப்புணர்வோடு இருந்தாங்கன்னா ரொம்ப அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நம்ம வருங்காலத்தில் அந்த டாக்குமெண்ட் இல்லை, இந்த டாக்குமெண்ட் இல்லை, அது மிஸ்ஸிங், பட்டா மிஸ்ஸிங், எஃப்எம்பி மிஸ்ஸிங், 50% கம்மியாக இருக்குது அப்படின்ற ஒரு குழப்பங்கமான நிலைகள்லாம் தவிர்க்கிறதுக்காக நாம் முன்கூட்டியே திட்டமிட்டு சரியான ஆவணங்கள் இருக்கக்கூடிய டிடிசிபி அப்ரூவ்டு இருக்கக்கூடிய மனை நிலங்களை தேர்வு செய்து வாங்குவது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும்.
1: ரொம்ப சூப்பராக வந்து சொன்னீங்க சார். இப்போ ஏன்னா புதுசாக யாராவது வாங்கணும்னு நினைச்சாங்கன்னா கூட அவங்களுக்கு வந்து இது உபயோகமாக இருக்கும். அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான ரெண்டு பாடல்கள் வந்துட்டே இருக்கு. தொடர்ந்து நம்ம சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியை வந்து கேட்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடுறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியேதான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதேதான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறு தானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இதை எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியேதான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நம்ம கூட செல்வகாந்தன் சார் ரொம்ப அருமையா வந்து அவங்களோட அனுபவங்களை வந்து சொல்லிட்டே இருக்காங்க. சரி, இப்ப அடுத்ததான் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும் சார், அதை பத்தி சொல்லுங்க. அதே போல மண் பரிசோதனை அப்படின்றது ஏன் முக்கியமா இருக்கு?
2: இது வந்து மேடம், வீடு கட்டுறதுக்கு முன்னாடி நீங்க மண் பரிசோதனைன்றது ஒரு முக்கியமான விஷயமா சொன்னீங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தான். ஏன்னா இன்னைக்கு இருக்கிறத இந்த மௌலி வாக்குன்னு சொல்லிட்டு இந்த பில்டிங் இடிஞ்சு விழுந்ததை கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி பூகம்பங்கள், நேபாளில் நடந்த பூகம்பங்கள், இந்த மாதிரி பல்வேறு நிலச்சரிவுகள் கேரளாவிலேயாகட்டும் ஊட்டியிலேயாகட்டும் மலைப்பிரதேசங்கள்லையும் தாழ்வான பகுதிகளையும் தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடிய பகுதியில் எல்லாமே மண் வந்து தண்ணி இப்போ மண் ரொம்ப உறுதித்தன்மை இல்லாமல் இருக்கும். அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எளிய முறை பயிற்சிகளை நம்ம பொறியாளர்களை வச்சு செஞ்சு பார்த்து அந்த மண் எந்த அளவுக்கு தரமானதா இருக்கு, நம்ம ஃபவுண்டேஷன் வந்து தாங்கக்கூடிய சக்தியில் இருக்கா, இது வந்து கிரவுண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு தேவையான ஸ்ட்ரென்த்தில் இந்த மண் இருக்கா, இல்லை 4-5 மாடிகள் கட்டும் போது அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சாயில் டெஸ்ட் பண்ணி அந்த மண் தாங்கக்கூடிய இடத்துல இருக்கா, நிலம் தாங்கக்கூடிய இடத்துல இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அது இல்லாமல் அந்த ஃபவுண்டேஷன் சாயில் டெஸ்டின் அடிப்படையில் தான் ஃபவுண்டேஷனுக்கு தேவையான டிசைன், கம்பி டிசைன் இதெல்லாமே செய்கிறோம். இது பிளானிங்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபவுண்டேஷனும் வீட்டுக்கு கம்பி கட்டி கான்கிரீட் போட்டு நல்லா வீடு கட்டுறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அதனால நாம என்ன வடிவமைப்பு செய்ய போறோம், எத்தனை மாடி கட்டடம் கட்ட போறோம், அதுக்கு மண் பரிசோதனை ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மண் பரிசோதனையை தகுதியான பொறியாளர்களை கொண்டு ஒரு எளிய முறையிலேயே அந்த பரிசோதனை செஞ்சுக்கலாம். நம்ம 6 பள்ளம் தோண்டி குறைந்தபட்சம் 6 நம்ம ஃபவுண்டேஷன் பள்ளம் தோண்டணும். அதை வந்து ஒரு கடப்பாறை எடுத்து மேலேருந்து போட்டாவே அந்த கடப்பாறை வந்து குத்தி நின்றுச்சுன்னா அது வந்து இன்னும் சட்டு ஆகலை அப்படின்ற அர்த்தம், இன்னும் அதிகமாக எடுக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இல்லை அந்த கடப்பாறை வந்து மண்ணில் பட்டு சாஞ்சி விழுந்துருச்சுன்னா சட்டு இருக்குது அப்படின்றது அர்த்தம். இந்த ரெண்டு வித அதே கடப்பாறை டெஸ்ட்டே ரெண்டு விதமாக செய்யலாம். ஒன்று கூர்மையான பகுதியை போட்டும் தெரிஞ்சுக்கலாம், இன்னொன்று கூர்மை இல்லாத பகுதியும் போட்டு தெரிஞ்சுக்கலாம். அதேமாதிரி இப்போ நம்ம பார்வையிடும் போதே தெரியும் இது எந்த அளவுக்கு உறுதியான தன்மையுள்ள மண் அப்படின்றத நம்ம பார்வையிலே முதல்ல அடிப்படையாகவே தெரிஞ்சுக்கலாம். அடிப்படையான வீடு கட்டுமானங்களை கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் வீடு கட்டுமானங்களுக்கு ஒரு பாதுகாப்பான இது நம்ம எளிய முறையிலேயே பார்வையிடுதலாக பொறியாளர் மூலியமாக நம்ம ஈஸியாகவே ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங் பண்ணும்போது 5 10 மாடிகள் லாங் ஸ்பேன்லாம் போகும்போது அதுக்கான மண் பரிசோதனை டெஸ்ட் பண்ணிக்கிட்டு நாம் அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டின் அடிப்படையில் ஸ்ட்ரக்சரல் டிசைன் செஞ்சு அதன் பிரகாரம் அதை நம்ம ஒர்க் எக்ஸிக்யூட் பண்ணோம்னா நம்ம கட்டடம் நீடித்த உழைப்பாக இருக்கும் அப்படின்றத சிறப்பாக தெரிஞ்சுக்கலாம்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாங்க சார். ஏன்னா இப்போ வந்து

வீடு கட்டுறதுக்கு முன்னாடி மண் பரிசோதனை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார் சார்
1: என்னாமா
2: இது கூட தெரியாம இருக்க ஏன்னா அது ஹிட் சாங்கா
3: தலை வலிக்குதுடா

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: சரி, இப்போ வந்து நம்ம வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டோம், இடமும் வாங்கிட்டோம், பிளானும் வந்து பண்ணிட்டோம். இப்போ வந்து கட்டுமான பணியில் தரமான பொருட்களை பயன்படுத்துறது எந்த அளவுக்கு முக்கியம் சார்?
2: ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது. நம்ம நல்ல சிறப்பான வடிவமைப்பு பிளானு, நல்ல திட்டம், பைசா எல்லாருக்கு, நல்ல ஆட்கள் செலக்ட் பண்ணிட்டோம், நல்ல இன்ஜினியர்ஸை செலக்ட் பண்ணிட்டோம். இது எல்லாம் செலக்ட் பண்ணதுக்கப்புறமும் நல்ல தரமான பொருட்களை வந்து பயன்படுத்தி கட்டுமான திட்டங்களை செயல்படுத்தும் போது தான் அந்த திட்டம் நல்ல சிறப்பான திட்டமாக இருக்கும். இப்போ வந்து சிமெண்ட்டில் வந்து ISI பிராண்ட் இருக்கக்கூடிய சிமெண்ட்டு தான் பயன்படுத்தணும். அதே மாதிரி இந்த நிறையா விளம்பரங்கள் கொடுக்குறாங்க, அவங்க சிமெண்ட் விற்பனை செய்வதற்கான விளம்பர உத்திகளை நிறுவனங்கள் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் பொதுவாக ISI ஸ்டாண்டர்ட் இருக்கிற OPC 43 கிரேட்ஸ், 53 கிரேடு, PPC சிமெண்ட்ஸ், இந்த மாதிரியான வகை சிமெண்ட்டுகளை அது பேக்லேயே போட்டிருப்பாங்க. எந்த கட்டுமான திட்டத்துக்கு காங்கிரீட் போடணுன்னா இந்த திட்டத்துக்கு இந்த சிமெண்ட் பயன்படுத்தலாம், அதே மாதிரி பிளாஸ்டிக்னா இந்த வேலைக்கு இந்த சிமெண்ட் பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு நடைமுறையில பொறியாளர்கள் பயன்படுத்துற சிமெண்ட்டை எனி பிராண்ட் சிமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அனைத்து விதமான சிமெண்ட் கம்பெனி சிமெண்ட்டுக்கும் நல்ல தரமான கம்பெனி சிமெண்ட். அது முக்கியமான விஷயம், ISI பிராண்ட் கம்பெனியா இருக்கணும், லேட்டஸ்ட் பேட்ச் சிமெண்டா இருக்கணும். அதே மாதிரி கம்பியிலும் எல்லா விதமான கட்டுமான கம்பி விற்பனையாளர்களும் நல்ல இன்னைக்கு போட்டி நிறைந்த காலத்தினால நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நல்லா பண்றாங்க. ISI தர சான்றிதழ் பெற்ற கம்பெனியா இருக்கணும், நல்ல வளையும் தன்மை இருக்கக்கூடிய கம்பியா இருக்கணும், டெம்பர் ராட்ஸ் இல்லாம வளையம் தன்மை இருந்தா இருக்கணும். முக்கியமான விஷயம், தாது பொருள் மூலப்பொருட்கள் இருந்து தயாரிக்கிற கம்பியா இருந்ததுன்னா அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருக்கும். பழைய இரும்பை உருக்கி ரீபார் மெத்தட்ல நம்ம பண்றாங்க, ரீசைக்கிளிங் மெத்தட்ல பண்றாங்க, அதோட கம்பியோட உறுதித்தன்மை ஒரு ஒரிஜினல் கம்பியில இருந்து அதோட உறுதித்தன்மை 25% குறைவாக தான் இருக்கும். ஆனா நிறைய பேர் விலை கம்மியா கிடைக்கும் அப்படின்ற காரணத்தினால அந்த கம்பியை பயன்படுத்துற சூழ்நிலை இருக்குது. அதை தவிர்த்துட்டு ஒரிஜினல் மூலப்பொருட்கள் இருந்து தாது பொருட்கள் வந்து தயாரிக்கிற ஸ்டீல் கம்பெனியை, ஸ்டீல் ராட்ஸ் பயன்படுத்தும் போது நம்ம கட்டுமானம் ரொம்ப உறுதியா இருக்கும். சிமெண்ட் அண்ட் ஸ்டீல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம கட்டுமான இதுக்கு. அதுக்கு அடுத்தது வேலையாட்களுடைய தரமும் ரொம்ப ரொம்ப முக்கியமானவருக்கு, சரியான விகிதத்துல கலவைகள் கலக்கணும், அன்றைய காலையில வேலை செய்யும் போது தேவையான கலவைகள் கலக்கி வேலை செய்யணும், மதியம் தேவையான வேலைக்கு தேவையான கலவைகள் தயார் செய்யணும், கட்டுமான கம்பிகள் வேலை பணி செய்யும் போது முறையான கேப் விட்டுட்டு தேவையான ராட்ஸ் பயன்படுத்தணும், அதிகமான கட்ராட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, ஜாயின்ட்ஸ் அதிகமாக இல்லாமல் எந்த அளவுக்கு ஜாயிண்ட் முழுமையான ஒரு கம்பியை சரியாக திட்டமிட்டு முழுமையாக எந்த அளவுக்கு பயன்படுத்துறோன்றது பார்க்கணும். லேப்ஸ் வந்து குறைவான விதத்தில் பயன்படுத்துறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். இந்த மாதிரியான நல்ல திட்ட யுக்திகள் எல்லாம் பயன்படுத்தணும், நல்ல பொருட்கள். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் ஐட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. எல்லா பொருட்களுமே ISI தர சான்றிதழ் பெற்ற நிறுவன பொருட்களை மட்டும்தான் நம்ம வாங்கணும். எல்லா விஷயத்தில் முக்கியமான விஷயம் விலை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா வந்து நிக்குது. அதில் கவனித்து ISI தர சான்றிதழ் பெற்ற பொருட்கள்ல எந்த பொருட்கள் நமக்கு தேவையானதோ, நம்ம வாங்கக்கூடிய தகுதியில் இருக்குதோ அந்த பொருட்களை நம்ம தேர்வு செய்து போடலாம். இதுக்கு வந்து நம்ம கட்டுமான துறையில நல்ல பொறியாளர், சிவில் இன்ஜினியர் வந்து நமக்கான உதவிகளை வந்து நல்லா செஞ்சு கொடுப்பாங்க. எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் ஐட்டம்ஸ்ல ஆகட்டும், நம்ம தேவையில்லாத அளவுக்கு அதிகமான குவாலிட்டி போடுறதும் நமக்கு தேவையில்லை, அதிக நிதி சுமையை ஏற்படுத்தும். தரமில்லாத பொருட்களை போடுறதும் நம்ம கட்டுமானத்துக்கு பாதிப்புக்கு ஏற்படுத்தும் வகையில இருக்கும். அப்படின்றதுனால நாம சரியான விகிதத்துல பயன்படுத்தணும், சரியான பொருட்களை பயன்படுத்தணும்ன்ற எண்ணத்துல ஒவ்வொரு விஷயத்தையும் குவாலிட்டி செக் பண்ணி, குவாலிட்டி அண்ட் குவாண்டிட்டி செக் பண்ணி பர்ஃபெக்டா ஒரு பொறியாளர் மேற்பார்வையில ஒரு கட்டடம் கட்டும் போது சிறப்பானதா இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
1: கண்டிப்பா கண்டிப்பாங்க சார். இப்ப வந்து நம்ம வீடு கட்டுறது வந்து பெருசுல, பொருள் வந்து நம்ம தரமானதா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, தொடர்ந்து வந்து நம்ம சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியை வந்து கேட்கலாம். அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க பாட்டை கேட்டு வந்துடும்.

0: மண்ணை காப்பது விவசாயி, நம் உடலை காப்பது பாரம்பரிய உணவு, இரண்டையும் காப்பது நம் கடமை.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
3: எட்டு தீக்கும் நம் குரல்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
4: மாங்குப்பை கிராமத்தில இருந்து பிஐசி கன்சல்டன்சியோட திட்ட இயக்குனர் செல்வகாந்தன் ஐயா தான் வந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னு கூட சொல்லலாம் சார். அதே போல இப்ப வந்து மழை காலத்துல வந்து கட்டுமான பணிகளை நம்ம மேற்கொள்ளணும் அப்படின்னா என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை வந்து மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லுங்க. அதே போல இப்ப வீட்டுல வந்து மழை நீர் தேங்காம இருக்கிறதுக்கு என்ன வந்து நம்ம செய்யலாம்?
5: இப்போ வந்து மழை காலங்கள் ஆரம்பிக்கிற சூழ்நிலை இருக்கு. மழை காலத்துல தான் இருக்கும். இப்போ ஒவ்வொரு கட்டுமான சைட்டு நடக்கிற இடத்துலையும் நாம ஏதாச்சும் பள்ளம் ஏதாவது தோண்டி வச்சிருந்தோம்னா தேவையில்லாத பள்ளங்கள் எல்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். மழை நீர் வடிகால் ஏதாச்சும் அமைப்பு டிரைனேஜ் சிஸ்டம் இருந்துச்சுன்னா அந்த டிரைனேஜ் சிஸ்டத்துல நம்ம தண்ணி தேங்குற பகுதியிலிருந்து அதை எப்படி கொண்டு போய் மெயின் டிரைனேஜ்ல ஜாயின் பண்றது அப்படின்றத விஷயத்தை முன்கூட்டியே திட்டமிட்டு வச்சுக்கணும். நம்ம தாழ்வான பகுதியில் நமது கட்டுமான திட்டம் இருக்குது அப்படின்னா மற்ற எல்லா பகுதியிலிருந்து தண்ணி கலெக்ட் ஆகி நம்ம பகுதி வழியாக தான் ட்ராவல் ஆகி போகும். அப்போ அந்த தண்ணி நம்ம சைட்டு வழியாக போகிறதுக்குண்டான இட வசதியை நம்ம ஏற்படுத்தி வச்சிட்டோம்னா அந்த ரொம்ப தேங்கி ரொம்ப டேமேஜ் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமான தண்ணியாகவே சரி நல்ல மெயின் வாய்க்காலுக்கு போய் சேர்ற மாதிரி இடத்துக்கு போயிடும். அந்த மாதிரியான மழைநீர் வடிகால் அமைப்பை நாம் வந்து நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும். ஏற்கனவே கட்டும்போது இருக்கிற வீட்டுக்கும் சரியான மழைநீர் வடிகால் அமைப்புகளை நம்ம ஏற்படுத்தணும். ஏற்கனவே கட்டி இருக்கிற வீட்டுக்கும் மழைநீர் தேங்காம மொட்டை மாடியில் வாட்டர் மழை பெஞ்சிச்சுன்னா அந்த தண்ணி எல்லாம் கலெக்ட் ஆகி வரும். அந்த கலெக்ட் ஆகி வர தண்ணியை சரியான டிரைனேஜில் போய் கனெக்ட் பண்ணி வெளியில் போகிறதுக்குண்டான வசதிகளை நாம் இப்பயே செஞ்சு வச்சிடணும். இப்போ நாளைக்கு செய்யலான்னு நினச்சிட்டு இருப்போம், ஆனால் மழை இன்று இரவு வரும். நிறைய தண்ணி வந்து நம்ம வீட்டு நம்ம தேவையில்லாத டேமேஜ் தொந்தரவும் ஏற்படுத்தக்கூடிய இடத்துல நாமளே போய் சிக்கிக்குவோம். அதெல்லாம் தவிர்க்கணும்னா முறையான மழைநீர் வடிகால் அமைப்பை நாம் வந்து ஏற்படுத்தணும். வீட்டுக்கு சிறிய அளவில் இப்போ வந்து என்னோட நண்பர்கள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, மொட்டை மாடியில் தேங்குற முதல்ல தேங்குற தண்ணிகள் எல்லாம் கொஞ்சம் வெளியே எடுத்துட்டு அதை சம்பு தொட்டிக்கே தண்ணியை திருப்பி விட்டுட்டு தண்ணீர் மழைநீர் சேமிப்பும் செஞ்சுக்கிறாங்க, நல்லநீர் சேமிப்பும் வச்சுக்கிறாங்க. என்னோட மூத்த பொறியாளர் ஒருவர் இருக்கிறாரு, அவர் வீட்டில் முழுக்க முழுக்க மழைநீர் மட்டுமே சேகரித்து தண்ணியை பயன்படுத்தக்கூடிய விஷயத்தில் செயல்பாட்டில் இருக்கிறாரு. போர் வாட்டரை அவர் யூஸ் பண்ணுறது இல்லை. அதனால் இந்த மாதிரி முறையான திட்டமிடல் செஞ்சிட்டோம்னா நமக்கான தண்ணீரை மழைநீர் சேகரிப்பு மூலியமாகவே நாமளே எடுத்துக்கலாம். அதே மாதிரி போர் வாட்டருக்கும் நம்ம மழைநீர் சேகரிப்பு திட்டம் மூலிமா ப்ராப்பர் டிரைனேஜ் அடித்து சம்பு தோண்டி சோக் பிட்டுலாம் போட்டு மழைநீர் சேகரிப்பு திட்டத்துக்கு தேவையான சிஸ்டம் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா அந்த தண்ணியை நம்ம மழைநீர் நம்ம சைட்டுக்குள்ளேயே அனுப்பிச்சுறதுனால நம்ம வீட்டோட போர் நிலத்தடி நீர் வந்து உயரும், கிணற்று நீரனோட அளவும் உயரும். அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் அந்த பாசிட்டிவான விஷயமா எடுத்துக்கலாம். எதுவுமே அளவோடு இருந்ததுன்னா நமக்கு எல்லாமே ஒரு பாதுகாப்பான இடத்துல கரெக்டாக இருப்போம். இன்னைக்கு வந்து கால சூழ்நிலை மாறுபாடு வெதரிங் கண்டிஷன்லாம் வேறு வேறு டைமென்ஷனில் போயிட்டுருக்கு. அதனால் மழை அதாவது ஒரு மாதத்துக்கு பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அதனால் நாம் மிக மிகவும் எச்சரிக்கையான விஷயத்தில் இருந்துக்கிறது. கட்டுமான வேலை புதிதாக கட்டுமான வேலை செய்து கொண்டிருப்பவர்களும் ஏற்கனவே வீட்டில் நம்ம இருக்கிறவங்களும் முறையான மழைநீர் வடிகால் டிரைனேஜ் சிஸ்டத்தை பிளம்பிங் சிஸ்டத்தை நீர் போக்குவரத்தை சரி பண்ணியிருக்கணும். நம்ம பகுதியில் ஏதாச்சும் நீர் ஓடை இருந்துச்சுன்னா அதில் ஏதாச்சும் அடைப்பு இருந்ததுன்னா அந்த நீர் ஓடை அடைப்புகளை நாமளே அரசாங்கத்திட்ட தகவல் தெரிவித்து அங்கே இருக்கிற நாமளே தன்னார்வர்களாக நாமளே சில பணிகளை செஞ்சோம்னாவே சின்ன சின்ன பணிகள் நல்ல பெரிய ஒரு நமக்கான பாதுகாப்பை கொடுக்கும் அப்படின்றத மிக முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். மழைநீர் சேகரிப்பு மழைநீர் வடிகால் அமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கட்டடங்களுக்கு அதை வந்து நல்லா பயன்படுத்திக்கணும். இதுமான உத்திகள் ஏதாச்சும் தேவைன்னாலும் உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற ஒரு கட்டிட பொறியாளர்களை நீங்க அணுகுனீங்கனாவே அவங்களே விவரமான தகவல்கள் வந்து நல்லா சொல்லுவாங்க.
4: இவ்வளவு நேரமா எங்க கூட சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில வந்துட்டு நிறைய அனுபவங்களை வந்து பகிர்ந்துகிட்டீங்க சார், நன்றிங்க சார்.
5: ரொம்ப நன்றிங்க மேடம். சோனா எஃப்எம் மூலமாக இந்த அருமையான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.
4: இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. இன்னும் ஒரு சூப்பரான சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நான் உங்க கூட பேசுறேன். டாடா பை பை நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசுறதுக்காக வந்துட்டேன். நான் உங்க சத்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்களா? நானுமே இங்க சூப்பரா இருக்கேங்க. இந்த ஒரு மணி நேரம் உங்க எல்லாத்துக்கு கூடயுமே வந்துட்டு என்டர்டைன்மெண்ட்டா, அதே நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுறதுக்காகவும் சத்யா நான் வந்துட்டேன். மணியும் ஒன்னாச்சு, எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு மாதிரி. இப்போ நம்ம வாழ்க்கையில டெக்னாலஜி அப்படிங்கிறது கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க, ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சு. ஒரு போட்டோ எடிட்
2: ஏமாற்றவும் முடியும்.
1: ஒரு உதாரணமாக சொல்லணும்னா, ஓடிபி சொல்லுங்கள், உங்கள் ஃபோனுக்கு வந்து ஒரு 6 டிஜிட் ஓடிபி வந்திருக்கும், அது சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு சில பேர். கேஒய்சி அப்டேட் பண்ணணும் அப்படின்ட்டு, அப்புறம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் பிளாக் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னா லாட்ரி விழுந்திருக்கு, ஜாப் கிடச்சிருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், லிங்கை கிளிக் பண்ணுங்கள், இப்படிலாம் வந்துட்டு தினம் தினம் புதுசு புதுசாக வந்துட்டு மோசடிகள் வந்துக்கிட்டே தான் வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி அங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய தனிப்பட்ட தகவல்களும் திருடப்பட்டுக்கிட்டு தான் இருந்துட்டு இருக்குது. இதில் ஒரு முக்கியமான கேள்வி நம்மளுக்கு எழும், சரி இந்த சைபர் குற்றங்கள் நடக்குது, இந்த சைபர் குற்றங்களை தடுக்கிறதுக்காக நமக்கு என்ன தேவை? தொழில்நுட்ப அறிவு பற்றி நம்ம அதிகமாக தெரிஞ்சுக்கணும், அதாவது டெக்னாலஜி எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், எப்படி அவேர்னஸ்ஸாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படி மாதிரி, அந்த டெக்னாலஜி அறிவு வந்து நம்மக்கிட்ட இருக்கணுமா, இல்லை சட்ட நடவடிக்கை தேவையா? அதாவது ஃபோன்லேருந்து ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு உடனடி ஆக்ஷன் அப்படிங்கிற மாதிரி சட்ட நடவடிக்கைகள் தேவையா அப்படிங்கிறதா இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. எஸ், சைபர் குற்றங்களை தடுக்க நமக்கு தேவை தொழில்நுட்ப அறிவா இல்லை சட்ட நடவடிக்கையா அப்படிங்கிறதா இன்னைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பாக இருக்குது. ஸோ இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா ஏன் கூட. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக பிளேசியுடைய தன்னானே நானே சாங் தான் வந்துட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: உங்கள் வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
1: தி சென்னை பெஸ்டிசைட்,
0: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
1: தி சென்னை பெஸ்டிசைட், மூன்றோடு அருகில், சேலம்.
0: தொடர்புக்கு 9994366030.
1: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.

வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி, 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ப மக்களின் குரல் சமுதாய அணுவி. நன்றி.

0: எஃப்எம் 107.8 ஊட்டச்சத்து மாதத்தை முன்னிட்டு ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து பகிர்ந்து கொள்கிறார் அங்கன்வாடி பணியாளர் வனிதா அவர்கள்.
1: வணக்கங்க. செப்டம்பர் மாதம் வந்து ஊட்டச்சத்து மாதமா நம்ம வந்து கொண்டாடுறோம். கர்ப்பிணி பெண்கள் வந்து அந்த சத்தான உணவுகள் எல்லாம் சரியா எடுத்துக்கணும். அவங்க வந்து ஆரோக்கியமா இருந்தாதான் குழந்தையும் வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கும். இப்ப ஒரு குழந்தை வந்து ஊட்டச்சத்து பற்றாக்குறையா இருந்தா அந்த குழந்தையை பார்க்கும் போதே நமக்கு தெரியும், அந்த குழந்தை வந்து சுறுசுறுப்பா இருக்க மாட்டாங்க, விளையாடும் போது மற்ற குழந்தைங்களை மாதிரி சேர்ந்து அவங்க கூட விளையாட மாட்டாங்க, சோர்ந்து சோர்ந்து உட்காந்துக்குவாங்க, படுத்துக்குவாங்க, அவங்களால சரியா சாப்பிடவும் முடியாது, ஒரு வாரம் கொஞ்சம் சாப்பிடுவாங்க வேணாம்னு விட்டுருவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த பொறி வந்து பொடி பண்ணி அது பாலில் கலந்து அதில் வந்து சுத்தமான நம்ம வீட்டில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் அதில் விட்டு அதை கலந்து கொடுத்து அந்த குழந்தைக்கு வந்து வெயிட் வந்து அதிகமாகும். அதுக்கப்புறம் கடையிலெல்லாம் அந்த பாக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் எதுவும் வாங்கி கொடுக்கக்கூடாது, நம்ம வீட்டில் சமைக்கிறது தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ஒரு டைம் நம்ம கொடுத்துட்டோமா குழந்தைங்க வந்து அதே தான் விரும்பி கேட்பாங்க, அதனால் கடையில் இருக்கிறத எதுவுமே வாங்கி கொடுக்கக்கூடாது. அப்புறம் நிலக்கடலை, வேர்க்கடலை உருண்டை, எள்ளு உருண்டை இதெல்லாம் வந்து கொடுத்தோமா அந்த வெயிட்

0: கம்மியா இருக்கிற குழந்தைங்க வெயிட் அதிகமா ஆகுவாங்க. வயிற்றுல பூச்சி இருந்தாலும் சில குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருக்கும், ரத்த சோகை இருக்கும். அதுக்காக 6 மாசத்துக்கு ஒரு டைம் வந்து நம்ம பூச்சி நீக்க மாத்திரையும் விட்டமின் ஏவும் கொடுக்குறோம். குழந்தைங்க வந்து எப்பயுமே வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருந்தாவே அவங்களால வந்து ஆக்டிவா ஒரு எழுதவோ படிக்கிறதுக்கும் எதுவுமே பண்ண முடியாது. அவங்க ரத்த அளவு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த மாதிரி குழந்தைங்க வந்து பார்த்தாவே நமக்கு சோர்ந்து போய் இருப்பாங்க தெரியும். அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம டாக்டர்கிட்ட வந்து பரிந்துரை செய்யணும். முருங்கைக்கீரை நம்ம ஏரியாவில் எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்குது. முருங்கைக்கீரை டெய்லியுமே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அப்புறம் நகமெல்லாம் கட் பண்ணி குழந்தைங்க மண்ணில் விளையாட மாதிரி பார்த்துக்கணும். குழந்தைங்களை சுத்தமாக வச்சுருக்கணும். சிறுதானியங்கள்லாம் அதிக அளவில் எடுத்துக்கணும். குழந்தைங்களுக்கெல்லாம் அதை இப்போதே நம்ம வந்து அறிமுகப்படுத்தணும். வாழைப்பழம் டெய்லியும் ஒவ்வொரு வாழைப்பழம் நம்ம கொடுக்கலாம். எல்லாருமே ஆரோக்கியமாகவும் நோய் நொடி இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த ஊட்டச்சத்து மாதம் கொண்டாடுறதோட சிறப்பு. எல்லாருமே ஊட்டச்சத்தோட இருக்கணும். குழந்தைங்களும் ஊட்டச்சத்தோட ஆரோக்கியமாக வளர்க்கணும். நன்றி, வணக்கம்.
1: அப்பா சாமி, கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்கே.
2: என்ன பாட்டி, ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க.
1: வாமா கண்ணு, உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வயசான காலத்துல கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்குது.
2: அட பாட்டி, இதுக்கா புலம்பிட்டு இருக்க? கத்தால பூண்டு மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு கை கால்ல எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க பூசு, தானா சரியா போயிடும்.
1: என்னடி அம்மா இது அதிசயம்! அந்த காலத்து பெரிய மனுஷி, எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
3: தகவல்களையும் தெரிந்து கொள்ள என்றும் நலமுடன் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நான் குரல்.
5: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன், நான் உங்க சத்யா. நம்மளுடைய 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோடைய இன்னைக்கான தலைப்பா என்ன இருக்குது அப்படின்னா, சைபர் குற்றங்களை தடுக்க நமக்கு தேவை தொழில்நுட்ப அறிவா இல்ல சட்ட நடவடிக்கையா அப்படிங்கறதா இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு நேயர் இணைப்பில் வந்தாச்சு, அவர் கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம் மாவட்டம்.
5: வணக்கம் அண்ணா. வணக்கம், சொல்லுங்க அண்ணா, உங்களுடைய கருத்துக்கள்.
6: தொழில்நுட்ப அறிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான்ப்பா வேணும் சைபர் குற்றங்கள் நாமளே தற்காத்துக் கொள்ள. யாரு எந்த லிங்க் அமைச்சாலும் அதை கிளிக் பண்ண கூடாது. யாராவது அந்த உங்களுக்கு இந்த ஆஃபர் வந்திருக்கு, அந்த ஆஃபர் வந்திருக்கு, இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணும், நீங்க எவ்வளவு காசு கட்டுங்க அப்படின்னு சொன்னா நான் கட்டக்கூடாது அப்படின்ற ஒரு ஞானம் அப்படிங்கிறது நமக்கு தான்ப்பா வரும். சொல்லுவாங்க இல்லையா, டிஜிட்டல் உலகம், அந்த டிஜிட்டல்ல டெக்னாலஜி இல்லாம நம்மளால பயணிக்க முடியாதுன்னு. எல்லாமே சட்டம் கையில இருந்தது அப்படின்னா அந்த சட்டத்துல நிறைய பேரு லூப் ஹோல்ஸ் இருக்கும், அதுல இருந்து தப்பிச்சுக்குவாங்க. ஆனா ஒவ்வொரு முறையும் நம்ம சட்டத்தையே எதிர்பார்த்துட்டு இருக்க முடியுமா அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான்ப்பா. சைபர் குற்றங்கள் அப்படிங்கறத தொழில்நுட்ப அறிவு கொண்டு நம்ம அதுல அகப்படக்கூடாது அப்படின்ட்டுன்னு நம்மவே ஞானம் பெற்றவர்களாக இருக்கணும்ப்பா. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, சேஃபான வெப்சைட் யூஸ் பண்ணணும், தேவையற்ற லிங்க்ஸ்க்கு எல்லாம் கிளிக் பண்ணக்கூடாது, தேவையற்ற அழைப்புகளுக்கோ கால்ஸ்க்கோ நமக்கு வந்து பண்ணக்கூடாதுன்னு நம்ம தான் விழிப்புணர்வாக இருக்கணும். ஆனா கடுமையான சட்ட திட்டங்கள் அப்படிங்கறது அரசாங்கமே பண்ணிட்டு தான்ப்பா வராங்க. சைபர் குற்றவாளிகள் எல்லாம் இப்படி பண்ணுவாங்க, அப்படி பண்ணுவாங்க, நீங்க அதெல்லாம் அவகப்படாதீங்கன்னு கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் போட்டிருக்கிறாங்க, சட்டம் வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிருக்கிறாங்க. நிறைய டிஜிட்டல் குற்றங்கள் கூட அரசாங்கத்தினுடைய அந்த ஒத்துழைப்பு காரணமா கம்மியாயிருக்கு. ஆனா இதுல இருந்து நம்ம மாட்டிக்காம இருக்கணும்னா தொழில்நுட்ப அறிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம வளர்த்துக்கணும். தெரியாதவங்களுக்கு கூட இது மாதிரி எல்லாம் நடக்குதுங்க, நீங்க இதுல அகப்பட்டு கொள்ளாதீங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு ஞானம் அப்படிங்கறத கொடுக்கணும். ஸோ மொத்தத்துல பார்க்கும் பொழுது மக்கள் அந்த தொழில்நுட்ப ஞானம் கொண்டு அவர்கள் தங்களை தாங்களே தற்காத்து கொள்ளணும், அப்போதான் இந்த டிஜிட்டல் குற்றங்கள் அதெல்லாம் கம்மியாகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்
5: சத்யா. சூப்பர் அண்ணா, ரொம்ப சூப்பராகவே உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றிண்ணா.
6: நன்றிப்பா.
5: சந்திரசேகரன் அண்ணா ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாரு. அதாவது கண்டிப்பாக வந்துட்டு

சைபர் குற்றங்கள் நடந்துட்டு இருக்குது, அதுக்கான விழிப்புணர்வுகள் கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க, கடுமையான தண்டனைகளுமே கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நம்ம தான் வந்துட்டு விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாரு. இதே மாதிரி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பகிர்ந்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸுடைய சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம் மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரி தான் இருக்க. சரியா சாப்பிடுறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியே தான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதே தான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இதை எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுட் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. காலையில் நம்மை சுட்டு நிகழ்ச்சி மதி எட்டு திக்கும் நம் குரல்னாவே வந்துட்டு அப்பப்போ கன்ஃபியூஸ் ஆகுதுங்க. இப்போ அந்த வகையில் இப்போ நம்மளோட எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் இன்றைக்கான தலைப்பை நம்ம என்ன பேசிகிட்ருக்கோம் அப்படின்னா, சைபர் குற்றங்களை தடுக்க நமக்கு தேவை தொழில்நுட்ப அறிவா இல்லை சட்ட நடவடிக்கையா? சைபர் குற்றங்களை தடுக்க நமக்கு தேவை தொழில்நுட்ப அறிவா

0: இல்லை சட்ட நடவடிக்கையா அப்படிங்கிறத வந்துட்டு இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட இப்போ கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு நேயர் இணைப்பில் வந்தாச்சார், கூட பேசலாமா? ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் சத்யா, சேலம் விரும்பாலையிலிருந்து இணைப்பு சமுதாயங்களோட இணைப்பில் இருப்பவர் எழிலரசி. நிலையத்தில் நலமா இருக்காங்களா? நேர்கள் சொந்தங்கள் அன்பு சொந்தங்கள் நலமா இருக்காங்களா?
0: எல்லாம் சூப்பராக இருக்காங்க, நீங்களா இருக்கீங்களா?
1: நலமா இருக்க சத்யா.
0: மிகவும்
1: வந்து இன்றைய காலகட்டத்திற்கு மிகவும் முக்கியமான வாய்ந்த தலைப்பா இருக்கு. தலைப்பு இருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள்.
0: நன்றிக்கா, நன்றிக்கா.
1: பாத்தீங்கன்னா என்னதான் வந்துட்டு சட்ட நடவடிக்கை என்னதான் சட்டத்துல அவேர்னஸ் இருந்தாலும் என்ன சட்ட விதிமுறைகள் இருந்தாலும் அதையும் தாண்டி ஏமாற்றுபவர் ஏமாற்றி கொண்டுதான் இருக்கிறார்கள். ஏமாற்றம் அடைபவர் ஏமாற்றம் அடைந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். தொழில்நுட்ப வளர்ச்சி அதிகரிக்க நம்மளுக்கு அந்த அதுக்கான அதுல என்னென்னா மாற்றங்கள் இருக்கு, எவ்வளவு அதுல ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் என்னென்னா இருக்குன்றத நம்ம வந்து விழிப்புணர்வோட அறிவு சார்ந்து நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ளார என்ட்ராகணும். எதுவுமே தெரியாம நம்ம வந்து என்ட்ராக கூடாது, தெரிஞ்சுக்கிட்டுதான் என்ட்ராகணும். நம்மளுக்கு தெரியாத விஷயங்களை வந்து மற்றவங்களுக்கும் பகிர்ந்து அவங்களையும் அவேர்னஸ்ல நம்மளையும் காப்பாத்திக்கணும், நம்மளை சுத்தி உள்ளவங்களையும் காப்பாத்தணும்ன்றது என்னோட கருத்து. அறிவு சார்ந்ததா இருக்கணும், தொழில்நுட்ப அறிவு சார்ந்தது மிகவும் அவசியமானதுன்றது என்னோட கருத்து சத்யா. வாய்ப்பளிக்கு நன்றி, வணக்கம், விடை தருகிறேன்.
0: ரொம்ப ரொம்ப நன்றி, நன்றி, நன்றி. எழிலரசிக்கார் ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு அவங்களோட கருத்துக்களை பரிந்துக்கிட்டாங்க. அதாவது கண்டிப்பாக டெக்னாலஜி ரிலேட்டடான ஒரு அவேர்னஸ், அந்த விழிப்புணர்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்துட்டு நம்மளுக்கு இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு சரியான ஒரு முறையில் வந்துட்டு நம்ம இருக்க முடியும். எந்த ஒரு தொழில்நுட்பம் சார்ந்த அந்த மாய விலைகளை வலைகளில் வந்துட்டு நம்ம விழாமல் இருக்க முடியும் அப்படி மாதிரி தான் எழிலரசிக்கா ரொம்ப சூப்பராகவே அவங்களோட கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பகிர்ந்துக்கோங்க. 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸுடைய சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
0: ஒரு ஜோக் சொல்லிட்டா
4: சார்.
5: என்ன
4: இது கூட தெரியாம இருக்க? ஏன்னா அது ஹிட் சாங்கா.
5: தலை வலிக்குதுடா.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்மளுடைய எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில இன்னைக்கான தலைப்ப நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, சைபர் குற்றங்களை தடுக்க நமக்கு தேவை தொழில்நுட்ப அறிவா இல்ல சட்ட நடவடிக்கையா? சைபர் குற்றங்களை தடுக்க நமக்கு தேவை தொழில்நுட்ப அறிவா அல்லது சட்ட நடவடிக்கையா அப்படிங்கறதா இன்னைக்கான தலைப்பா இருக்குது. ஸோ இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை நீங்க பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்தியம் கூட உங்களுடைய கருத்துக்களை எதுவுமே தெரிஞ்சுக்கிறதுக்காக, உங்களுடைய அழைப்புக்காக நான் பயங்கர எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. இப்போ சைபர் குற்றம் அப்படிங்கிற வார்த்தையை இப்போ நம்ம காதுக்கு அடிக்கடி கேட்குது. சிம்பிளாக சொல்லணும்னா, மொபைல், கம்ப்யூட்டர், இணையதளம், சமூக வலைதளம் போன்ற டிஜிட்டல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி செய்யப்படக்கூடிய மோசடி அல்லது குற்ற செயல்கள் தான் வந்துட்டு சைபர் குற்றங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதுல பல வகைகள் இருக்குது. ஆன்லைன் பேங்கிங் ஃப்ராடு, அதுக்கப்புறமா யூபிஐ ஃப்ராடு, ஓடிபி ஸ்கேமு, ஃபேக் கஸ்டமர் கேரு, ஃபேக் ஜாப் ஆஃபரு, சோசியல் மீடியா அக்கௌண்ட் ஹேக்கிங்கு, அப்புறமா வந்துட்டு ஃபிஷிங் லிங்க்கு, ஃபேக் இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஐடென்டிஃபைல் தெஃப்ட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்குது. இப்படி பல வகைகள் வந்துட்டு இந்த ஒரு ஸ்கேமில் வந்துட்டு இருக்குது. முக்கியமாக சில நேரம் நம்மக்கிட்ட பணத்தை நேரடியாக வந்துட்டு கேட்க மாட்டாங்க. இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள், இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள், இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்துட்டு பணம் டபுள் மடங்காக கிடைக்கும் அப்படி மாதிரிலாம் வந்துட்டு நிறைய ஆசை வார்த்தைகள் கூறி அது மூலமாகவே நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பணமாக இருக்கட்டும் இல்லை நம்மளுடைய தனிப்பட்ட தகவல்களாக இருக்கட்டும், திருடுவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே வந்துட்டு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சைபர் கிரைமில் வந்துட்டு கொஞ்சம் தொழில்நுட்பத்தில் பயன்படுத்திங்க அப்படின்னா, சைபர் கிரைம் அப்படிங்கிற அந்த தொழில்நுட்ப சில குற்றங்களை வந்துட்டு மாட்டாமல் அந்த மாதிரியான வலைகளில் சிக்காமல் இருக்கிறது கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஸோ இதே மாதிரி உங்களுடைய கருத்துக்கள் என்ன, சைபர் குற்றங்களை தடுக்க என்ன தேவை, கடுமையான சட்ட நடவடிக்கைகள் தேவையா இல்லை தொழில்நுட்ப அறிவு தேவையா அப்படிங்கிறது பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பகிர்ந்துக்கோங்க. இப்போ அதுக்கு முன்னாடி உங்களுக்காக திலக்ஷன் செந்தில்குமாருடைய விண்மீன் போலவே சாங் தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: நம் ஊரில் விளைந்த பழங்களையே அதிகம் உண்போம். பருவநிலைக்கேற்ற சத்துக்களோடு வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது அடுத்து வருவது
3: என்றும் நலமுடன்
4: என்றும் நலமுடன்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியோடைய இறுதி பகுதிக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே இப்போது இந்த சைபர் குற்றங்களை தடுக்கிறதுக்கு என்ன தேவை, தொழில்நுட்ப அறிவு தேவையா இல்லை சட்டங்கள் தேவையா அப்படிங்கிறத வந்துட்டு இன்றைக்கான தலைப்பாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய நிலை என்னான 9787707.8 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து லிங்க் வந்துருச்சு, அந்த லிங்கை கிளிக் பண்ணக்கூடாது. அன்னோன் ஆப் வந்துருச்சு, அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. பாஸ்வேர்டை வந்துட்டு எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி வைக்கக்கூடாது. டூ ஃபேக்டர் ஆத்தன்டிகேஷன் அப்படிங்கிற எந்த முயற்சியும் வந்துட்டு பயன்படுத்தலாம். இது மாதிரியான வந்துட்டு இப்படி எல்லாமே வந்துட்டு சொல்கிறாங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுடைய ஃபோன் வந்துட்டு கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கும். நம்மளுடைய டெக்னாலஜி அது மட்டும் இல்லாமல் நம்ம தனிப்பட்ட தகவல்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு சோஷியல் மீடியா இருக்கு இல்லையா, அந்த சோஷியல் மீடியாவில் பர்சனல் இன்ஃபர்மேஷன் அதிகமாக வந்துட்டு ஷேர் பண்ணக்கூடாது. பப்ளிக் ஒய்ஃபை பயன்படுத்தும் போது சென்சிட்டிவ் பேங்கிங் டிரான்சாக்ஷன்ஸ் அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி எல்லாமே வந்துட்டு பெரிய டெக்னிக்கல் நாலேஜ், இந்த டெக்னிக்கல் நாலேஜ் வந்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு கற்றுக்கணும். அது கற்றுக்கிட்டோம்னாவே போதும், இங்கே நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ அதனால் நம்மளுடைய சைபர் கிரைம் இருக்கு இல்லையா, அந்த சைபர் கிரைம் அந்த குற்றங்களை தடுக்கிறதுக்கு முக்கியமாக நம்ம பண்ண வேண்டியது விழிப்புணர்வு. அந்த விழிப்புணர்வு நாம் வந்துட்டு டெக்னாலஜி எப்படி இப்படிலாம் யூஸ் பண்ணணும், அண்ட் டெக்னாலஜியில் என்ன மாதிரிலாம் ஸ்கேம் வரும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாவே அதை நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதா என்னுடைய கருத்தாக இருக்குது. ஸோ இந்த ஒரு கருத்தோடு நான் இங்கிருந்து கிளம்புறேன். நாளைக்கு இன்னொரு புது தலைப்பில் உங்களை போய் மீட் பண்ண வராங்க. அது வரைக்கும் உங்ககிட்ட விடு வருது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க. என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் தினமும் ஆரோக்கியமான பல விஷயங்களை நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கிறோம். நம்ம நிகழ்ச்சியை இந்த நேரத்தில் கேட்டுட்டு இருந்தாங்க நேயர்கள் அப்படின்னா, அவங்களே அறியாமல் நிறைய ஆரோக்கியமான தகவல்களை அவங்க தெரிஞ்சுப்பாங்க. இப்போ அவங்க ஃபாலோ பண்ணாட்டியோ அவங்க மைண்டில் பதிஞ்சிருச்சு அப்படின்னா, நாளைக்கு ஃப்யூச்சரில் வந்து ஏதாச்சும் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு எண்ணம் வரும்போதும் சரி, இல்லை இந்த உணவு எடுத்துக்கலாம் அப்படின்ற எண்ணம் வரும்போதும் சரி, ஸோ நம்ம நிகழ்ச்சியில் கேட்ட விஷயங்கள் அவங்களுக்கு வந்து கட்டாயமாக ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஸோ இன்றைக்கி எந்த விஷயத்த முதல் விஷயமாக பேச போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து டெங்கு காய்ச்சல் ரொம்ப அதிகமாக வந்து இருக்குது. அதே நேரத்தில் சாதாரண அந்த வைரஸ் ஃபீவரும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களும் அவங்க கூட பகிர்ந்துக்கிறாங்க. டெங்கு ஒருத்தருக்கு வந்துச்சு அப்படின்னா அதிகமான, அதாவது 100 டிகிரியை தாண்டி அந்த காய்ச்சல் இருக்கும். ஸோ அதே மாதிரி இன்னொரு சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா, கடுமையான உடல் வலி இருக்கும், தலைவலி இருக்கும். ஸோ அதனால் இந்த கடுமையான உடல் வலியும் தலைவலியும் இருந்துட்டாலே அது டெங்கு அப்படின்ற அர்த்தம் கிடையாது. ஸோ மற்ற ஒரு காரணங்களாலேயும் அது வரலாம். நோயாளிக்கு வந்து உடல் வலி, தலைவலி, காய்ச்சல் இது மூணும் இருக்கும்போது டெங்குவோட ஒரு அறிகுறியாக இருக்கலாம். இல்லை போய் செக் பண்ணாதான் அது வந்து டெங்குவா இல்லை அப்படி வேறு ஏதாச்சும் ஒரு ஃபீவரா அப்படின்றது தெரியும். அதே மாதிரி நார்மல் ஃபீவர், இப்போ ரெண்டு விதமான காய்ச்சல் பரவிட்டுருக்கு அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, ஒன்று டெங்கு, இன்னொரு காய்ச்சலும் வந்து எல்லாருக்குமே வந்து பரவிட்டுருக்கு. ஸோ சளி, இருமல், இது வந்து ஒரு ஜென்ரலான அறிகுறியாக அந்த ஒரு காய்ச்சலுக்கு வந்து இருக்குது. ஸோ சளி இருமல் இருந்தது அப்படின்னா அது டெங்குவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. அதே மாதிரி இப்போ உடல் வலி இருக்குது, தலைவலி இருக்குது, காய்ச்சல் இருக்குது அப்படின்னாலும் அவங்க போயிட்டு ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் அவங்க டெஸ்ட் பண்ணி பார்க்குற போது தான் அது டெங்குவா இல்லை நார்மலான ஒரு ஃபீவரா அப்படின்றது வந்து தெரியும். ஸோ அதனால் கட்டாயமாக அந்த ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம வந்து மைண்டில் வந்து எடுத்துக்கணும். டெங்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பதட்டப்படக்கூடாது. ஐயோ டெங்கு தானே உடல் வலின்னு சொன்னாங்க, தலைவலி வந்தால் டெங்குன்னு சொன்னாங்களே அப்படின்னு இல்லை. ஸோ இது வந்து ஒரு அறிகுறி. நார்மலாக சளி காய்ச்சல், அதற்கப்புறம் காற்றுனால வரக்கூடிய பிரச்சனைகள், சுவாசப்பாதை தொற்று, அதற்கப்புறம் வைரஸ் தொற்று, ஸோ இதோட காரணமாக நிறைய பிரச்சனைகளும் வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் இந்த மழை அதிகமாக வரக்கூடிய காலகட்டங்களில் வீட்டை சுற்றி நம்ம வந்து சுத்தமாக வச்சுக்கிறது இல்லாமல் வெளியில் வந்து நம்ம வந்து அந்த மழை நேரங்களில் வந்து போகிறதையும், போயிட்டு வந்தால் நல்லா சுடுதண்ணியில் கை கால்லாம் வாஷ் பண்ணுறதும் ரொம்ப முக்கியம். குழந்தைகளை நல்லா பத்திரமா பார்த்துக்கிறதும் ரொம்ப முக்கியம். இப்போ பாட்டு வந்துட்டுருக்கு, பாட்டை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் ஆரோக்கியத்தை பற்றி பேசிகிட்டே இருக்கலாம்.
2: Let's gear up, report and dropping the damn track. Cause who is back? We'll make it bang it, no I'll be back. Turn it up. It's so late, it's them on the beat, bringing my heat. It's

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜே டபிள்யூ செரி அப்படின்றவர் சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். எல்லா தாலுகாக்களையும், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சாத்தூர், இப்படி பல்வேறு தாலுகாக்களை சேலம் மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான பிரதான இடங்கள் எல்லாத்துலேயுமே நீதிமன்றங்களையும் சார்பு நீதிமன்றங்களையும் நியமித்து அதுக்கான கட்டடங்கள் எல்லாம் கட்டி கொடுத்தார், அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணார். அதனால சேலம் மாவட்டத்தின் நீதித்துறையே ஒரு வலிமையான ஒரு நீதி நிலைநாட்டக்கூடிய ஒரு இடமாக அந்த அந்த அந்த இடத்துல வந்து எந்த விதமான தவறுகளும் நடக்காம நீதி நிலைநாட்டப்பட்டு அனைவருக்கும் நீதி கிடைக்கணும் அப்படின்றது, அனைவரும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்ற விஷயங்களை ரொம்ப ஆழித்தரமா நம்பினார். அதனால மக்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதி வந்து அவங்க ஊர்லயே அவங்களுக்கு வழங்கப்படணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அதை கருதினார். அப்ப வந்து அவங்க இவ்வளவு தூரம் தாண்டி சேலத்துக்கு வர வேண்டியதில்லை, அந்தந்த பகுதியிலே சார்பு நீதிமன்றங்களை வச்சு அங்கேயே அவங்களுடைய பிரச்சனைகளையும் அவங்களுடைய வழக்குகளையும் விசாரிச்சு அவங்களுக்கான நீதியை அங்கேயே வழங்கணும் அப்படின்ற விஷயத்துல, நீதி நிலைநாட்டணும் அப்படின்ற விஷயத்திலும், யாருமே அநீதியோட வாழக்கூடாது அப்படின்ற விஷயத்திலும் ரொம்ப அவர் வந்து உன்னிப்பாக இருந்தார். அந்த நீதியை நிலைநாட்டணுன்றதுக்காக அவர் வந்து மிகவும் பாடுபட்டாரு. இது இன்னைக்கு சாட்சியா அவர் காலத்துல கட்டப்பட்ட சார்பு நீதிமன்றங்கள், நீதிமன்றங்கள் எல்லாமே இன்னைக்குமே இருக்கு. இன்னைக்குமே சேலத்துல அவைகள் எல்லாமே அவருடைய அந்த பணியினுடைய சாட்சியா தான் இருக்கு. அதனால தான் அவருடைய பேரை வந்து இந்த சாலைக்கு வச்சிருக்காங்க, செரி ரோடுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து சேலம் மாவட்டத்தின் தற்காலிக கலெக்டராக, அந்த பொறுப்பு கலெக்டர், ஆக்டிங் கலெக்டராக 1859 இருந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு, அதாவது 1864 1866 வரைக்கும், அதாவது நீதிபதியாக பதவி ஏற்று அந்த காரியங்கள்லாம் செய்து முடிச்ச நிலையில அவருக்கு வந்து 1864 இது சேலம் சரக வன பாதுகாவலர், கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், சேலம் சதர்ன் சர்க்கிள் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி, மெட்ராஸ் பிரசிடென்சியுடைய தென் பிராந்திய வனங்கள் பாதுகாப்பு வன பாதுகாவலர் அப்படின்ற ஒரு பொறுப்பை அவர் கொடுக்குறாங்க. அப்போ வந்து அதாவது சேலம் மாவட்டம் சுற்றி இருக்கிறதும் அதை அடுத்து இருக்கிற தென் பிராந்தியங்கள் இருக்கக்கூடிய வனங்களையும் பாதுகாக்கிற ஒரு கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்டாக அவரை வந்து நியமிக்கிறாங்க. அந்த ஒரு பொறுப்பில் அவர் சிறப்பாக செயல்பட்டார். அதுக்கு பிறகு அந்த தென் மண்டல வன பாதுகாவலராக மெட்ராஸ் பிரசிடென்சியில் அவர் வந்து முக்கிய பொறுப்பை வகிக்கிறாரு. நீதித்துறைக்கு அவர் செய்த அந்த அடிப்படையான சில அந்த காலத்தில் செஞ்ச முக்கியமான பணிகள், அதே போல அந்த வனத்துறைக்கு அவர் செய்த அந்த சிறப்பான பணிகள், அப்புறம் மாவட்ட நிர்வாகத்தில் அவர் செய்த பணிகள், அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம்தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: காந்தி ஜெயந்தி மற்றும் தேசிய ரத்த தான தினத்தை முன்னிட்டு
3: சீக்கிரம் இளைஞர் நற்பணி

0: மற்றும் பலர் இணைந்து நடத்தும்
1: 20ஆம் ஆண்டு ரத்த தான முகாம் மற்றும் அரசு பள்ளி சாதனை மாணவர்களுக்கு விருதுகள் வழங்கும் விழா
0: நடைபெறும் நாள் அக்டோபர் 2 வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை
1: நடைபெறும். இடம் வேலநத்தம் பாவடி செங்குந்த திருமண மண்டபம் ஆட்டையாம்பட்டி.
0: ரத்த தானம் செய்வோம், மனிதநேயத்தை வளர்ப்போம்.
2: வணக்கம், என்னோட பேர் சாந்தி. நான் இங்கே ஜாகிர் பெரிய மோட்டோரில் இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நன்றி.
3: என்ன கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
4: அது என் போனை பார்த்தால டென்ஷன் ஆகுதா? அதான்.
3: என்னாச்சு, போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
4: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
3: ஒன்னும் பிரச்சனை இல்ல, டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு, அப்புறம் பாரு நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
4: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
3: நான் தான் சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறேனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றாங்க.
0: திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை டெக் குரு நிகழ்ச்சி.
5: டெக் குரு நிகழ்ச்சி
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. நம்ம சோனா எஃப்எம்ல இந்த செப்டம்பர் மாதத்துல ஊட்டச்சத்து மாதம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு இருக்கிறோம். நம்ம கூட தொடர்ச்சியா சங்கீதா மேம் இணைஞ்சிருக்கிறாங்க. மேம், இன்னைக்கு காலகட்டத்தில் உணவு முறை அப்படின்றது டோட்டலாக மாறிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாங்க மேம். காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்றது கொஞ்சம் ஊட்டச்சத்து குறைக்கிற ஒரு உணவாக இருக்குது. டீ, காஃபி, அதுவும் வந்து சுகர் அதிகமாக இருக்கிறதுனால ஊட்டச்சத்துக்களை வந்து உறிஞ்சிரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி ஈவினிங் சாப்பிட்ற அந்த ஃபாஸ்ட் ஃபுட், அதுக்கப்புறம் நைட் டைமில் சாப்பிட்ற அந்த ஃபாஸ்ட் ஃபுட், இதனால் நம்மளுடைய உடலில் அந்த ஊட்டச்சத்து குறைபாடு அப்படின்றது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்க மேம். எப்படி அந்த குறைபாடு அப்படின்றது ஏற்படுதுங்க மேம்?
2: கண்டிப்பாங்க சார். இப்போது வந்து ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ்னு நம்ம சொல்ல பதப்பட்டப்பட்ட உணவுகள். ஸோ மெயினாக இப்போ வந்து குழந்தைகள்லேருந்து பெரியவங்க எல்லாருமே நம்ம ஹெல்த்தியான ஃபுட்டை விட்டுட்டு நம்ம அதை நோக்கி தான் எல்லோரும் போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சர்க்கரை அதிகமான உணவுகள், பதப்படுத்தப்பட்ட உணவுகள் எடுக்க எடுக்க நம்ம உடலில் இருக்கிற இம்யூனிட்டி லெவல் வந்து, எதிர்ப்பு சக்தி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். நீங்கள் சாப்பிட்ற உணவில் இருக்க நியூட்ரியன்ஸும் நமக்கு வந்து முழுசாக உடலில் போய் சேராது. ஸோ அந்த மாதிரி பதப்படுத்தப்போ அவங்க வந்து நிறைய அந்த கெமிக்கல்ஸ்லாம் ஆட் பண்ணுறப்போ அந்த அப்சார்ப்ஷனே வந்து உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதோட விளைவுகள் என்ன அப்படின்னா, அந்த ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் எல்லாமே சுகர் மட்டும்தான் அதிகமாக இருக்கும், இல்லது ஆயில், இந்த மாதிரி ஃபேட்ஸ் அண்ட் ஆயில் சுகர் மட்டும்தான் அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து உடல் எடை மட்டும்தான் அதிகரிக்குமே தவிர ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை முறையை நம்ம ஃபாலோ பண்ண முடியாது.
1: கண்டிப்பாக மேம். மேம், அதே மாதிரி இப்போ இந்த ஊட்டச்சத்தோட தேவைக்கு நம்ம எல்லா ஊட்டச்சத்தையும் உணவுலேருந்து எடுத்துக்கலாமா, இல்லை வேறு ஏதாவது நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் சப்ளிமெண்ட் வந்து எடுத்துக்கிற வேண்டிய தேவை இருக்குமா, இல்லை உணவுலேருந்து எடுத்துக்கலாமா?
2: ஸோ சப்ளிமெண்ட்ஸ் வந்து நமக்கு தேவையே இல்லை. நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் மூணு வேளையும் அவங்களோட சாப்பாட்டில் காய்கறிகள், கீரைகள் மற்றும் பழங்களான உணவு முறையை ஃபாலோ பண்ணுறப்போ நமக்கு சப்ளிமெண்ட் தேவைப்படாது. எப்போ அது தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏதோ ஒரு கண்டிஷன் அன்னோ, அதாவது நம்ம அவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு டைஃபாய்டோ இல்லை வேறு ஏதாவது டிசீஸ்னால பாதிக்கப்படுறாங்க, இல்லை ஆக்சிடென்டலாக ஏதாச்சும் பாதிப்பாகிறாங்க, அந்த மாதிரி இருக்கிற டைமில் மட்டும்தான் நம்ம சப்ளிமெண்ட்டுக்கு போகணும். மற்றபடி நம்ம உணவு முறையில் மட்டும்தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். எக்ஸ்ட்ரா சப்ளிமெண்ட் தேவையில்லை.
1: ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேம், நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. இந்த ஊட்டச்சத்து மாதத்தை முன்னிட்டு நம்ம கூட ஊட்டச்சத்து நிபுணர் சங்கீதா மேம் இணைஞ்சு நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டு இருக்காங்க. நம்ம சோனா எஃப்எம்ல இந்த மாதம் முழுவதுமே நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கிறோம். நம்ம நிகழ்ச்சி பட்டன ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம நிலை எனக்கு அனுப்பு. நம்ம நிலை எண் என்னன்னு கேட்குறீங்களா? 9787701078. இப்போ பாட்டு தாங்க வந்துக்கிட்டே இருக்கு, பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய இரண்டு பாடல்களை

0: இந்து தமிழ் திசை மற்றும் கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் இணைந்து நடத்தும்
1: வரையும் விரல்கள் வளரும் கனவுகள் மாபெரும் ஓவிய போட்டி
0: 1000 மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றனர்.
1: 1 முதல் 4 வகுப்பு வரை மை பியூட்டிஃபுல் கார்டன் என்ற தலைப்பிலும்,
0: 5 முதல் 8 வகுப்பு வரை சேவ் வாட்டர் சேவ் லைஃப் என்ற தலைப்பிலும்,
1: 9 முதல் 12 வகுப்பு வரை ஸ்மார்ட் சிட்டி ஸ்மார்ட் ஃபியூச்சர் என்ற தலைப்பிலும் ஓவிய போட்டி நடைபெறுகிறது.
0: நடைபெறும் நாள் அக்டோபர் 10, 2026 சனிக்கிழமை காலை 8:30 முதல் மதியம் 1:30 வரை.
1: நடைபெறும் இடம் சோனாவளியப்பா பப்ளிக் ஸ்கூல், சோனா கேம்பஸ், ஜங்ஷன் மெயின் ரோடு, சேலம்.
0: தொடர்புக்கு 9566664633.
1: அனைவரும் வாரி, அனுமதி இலவசம்.
2: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
3: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடுறது இல்லையா என்ன?
2: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியேதான் இருக்கேன்.
3: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
2: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதேதான் சாப்பிடுவேன்.
3: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
2: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
3: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இது எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியேதான் இருக்கும்.
2: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
1: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை இந்த நேரத்துல நம்மளுடைய மன ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். இந்த மன ஆரோக்கியம் அப்படின்னு வரும்போது மெடிடேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த தான் எல்லாருமே வந்து சொல்லுவாங்க. தியானம் பண்ணுங்கள், தியானம் பண்ணுங்கள், தியானம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு கிளாஸ்லாம் வந்து போனால் கூட அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு தியான ப்ராக்டிஸ் தான் கற்றுக் கொடுப்பாங்க. இப்போ ஒரு மனநல ஆலோசகர்கிட்டே போனால் கூட ஒரு டேப்லெட்லாம் கொடுத்தா கூட, இந்த உணவு முறைகள்லாம் சாப்பிடுங்கன்னு சொன்னால் கூட, அது கூட வந்து நீங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள் காலையில் இரவு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. தியானம் அப்படின்றது நம்மளுடைய மென்டல் ஹெல்த்தை மேம்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த தியானம் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து ஒரு ஐடியா வந்து இருக்காது. நார்மலாக கண்ண மூடி உட்காருவாங்க, அந்த தாட்டெல்லாம் ரொம்ப அதிகமாக வரும்போது அவர் கொஞ்சம் நேரத்திலே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சிருவாங்க. ஸோ அதே மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. ஒரு முக்கியமான சில விஷயங்கள்லாம் பண்ணால் தான் இந்த தியானம் வந்து நம்ம கரெக்டாக வரும். ஸோ அது என்ன அப்படின்னா, நம்ம வந்து குளிச்சிருக்கணும். அதாவது நம்ம ஒரு இடத்துல போய் உட்காடுறோம், நல்ல ஒரு டைட்டான ஃபேண்ட்டு, அதுக்கப்புறம் ஜீன்ஸ் சட்டை, அதுக்கப்புறம் அன்றைக்கி குளிக்கலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு இரிட்டேஷன், நம்மளால் உட்காரவே முடியாது. ஒரு சாஞ்சி கூட, ஒரு சுவத்தில் சாஞ்சி கூட உட்காரவே முடியாது, ஒரு இரிட்டேஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் நிறைய பேரால் வந்து அந்த மெடிடேஷன் வந்து பண்ண முடியாமல் இருக்கும். கொஞ்சம் நேரம் உட்காருவாங்க, ஒரு மாதிரி இரிட்டேஷனால் அப்படியே எந்திரிச்சிருவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கு ஃப்ரீயான ட்ரெஸ்ஸஸ் வந்து போடணும். நல்லா ஃப்ரீயான டிஷர்ட், ஃப்ரீயான லோயர் அந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கு முன்னாடி நம்ம வந்து குளிச்சிருக்கணும். குளிச்சுட்டா நமக்கு வந்து அப்படியே ஒரு காம்னஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த காம்னஸ் வந்து மெடிடேஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம அந்த தியானத்துக்குள்ளார போகிறதுக்கெலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் குளிச்சுட்டு நல்லா ஃப்ரீயான ட்ரெஸ் போட்டுட்டு, இன்னொன்று அந்த இடத்துல காற்று வரலை, ஃபேன் இல்லை அப்படின்னா நமக்கு வந்து மெடிடேஷன்லாம் வந்து வராது. ஏன்னா அந்த

உக்கரத்தில் வந்து நம்ம தியானத்துக்குள்ள போக முடியாது. ஸோ அந்த இடம் வந்து நல்லா காற்று ஊட்டமாக இருக்கணும். ஸோ அது மொட்டை மாடியாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு ஃபேனுக்கு கீழே கூட வந்து நம்ம வந்து உட்காந்துக்கலாம். ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம முதுகு ஸ்ட்ரெயிட்டாக வச்சா தியானம் வந்து வராது. நல்லா கம்ஃபர்டபுளாக ஒரு தலைவணி வச்சு சாஞ்சு கூட நம்ம வந்து உட்காந்துக்கலாம். அப்படியே அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருந்து அப்படியே தூங்குற மாதிரி நம்ம வந்து போகணும். தூங்குற மாதிரி போயிட்டு தூங்காமல் இருக்கணும், இப்படியே சொக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி அந்த சொக்கிற இதிலே வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஆரம்பத்தில் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணி 1/2 hour 2 hours வரைக்கும் நம்ம வந்து பண்ணலாம். ஸோ இது நம்மளுடைய மென்டல் ஹெல்த்துக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். கட்டாயமாக இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: ஏன் கத்திட்டு
1: இது கத்தரனா? நான் ஒரு இசை சக்கரவர்த்தி ஆக போறேன்டா.
0: சரி, இசை சக்கரவர்த்தி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கவா?
1: என்கிட்டயே கேள்வியா? கேளு கேளு.
0: ஒருத்தன் பாட்டு பாடின பாட்டுக்கு கரப்பாம்பூச்சி எல்லாம் செத்து போச்சான். ஏன்
1: பாடின பாட்டு கரப்பாம்பூச்சி செத்து போச்சான்? ஏன்
0: என்னமா? இது கூட தெரியாம இருக்க. ஏன்னா அது ஹிட் சாங்கா.
2: தலை வலிக்குதுடா.

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, வசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவுகள் லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்.
4: கனவுகள் மெய்ப்பட ஞாயிறுதோறும் பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
6: கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. ஆரோக்கியமான பல விஷயங்களை பேசிகிட்டே இருக்கேன் இந்த நேரத்தில். தொடர்ந்து மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள்ல நம்ம கூட வந்து யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா, சிவகாமி அக்கா இணைஞ்சிருக்காங்க. அக்கா வணக்கம். அக்கா அக்கா எந்தெந்த ஒரு காரணத்தினால வந்து சளி பிடிக்குது, அதை எப்படி வந்து குணப்படுத்தலாம் அப்படின்றத சொல்லுங்க அக்கா.
7: கோல்டு வர்றதுனால தண்ணி, பச்சை தண்ணி குடிச்சா சளி பிடிக்குது, அதனால இதாகுது.
6: வேற எந்த காரணத்தினாலங்கா அது மாதிரி இருமல்லாம் வருது?
7: அதான் தண்ணி சேராத, அதனால இருமல் வருது. கோல்டு

0: டீச்சரான இருமல் வருது, அதனால சனி.
1: இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்க குணப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரியான வீட்டு வைத்திய முறைகள் வந்து ஃபாலோ பண்ணுவீங்க? இந்த மாதிரியான நாட்டு வைத்தியங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க?
0: எந்த இந்த மிளகு, சீரகம், இஞ்சி, கொத்தமல்லி அதை வேக வச்சு நானே குடிச்சுக்குவோம். ரொம்ப இதாக இருந்துச்சுன்னா.
1: சரிங்க அக்கா. அக்கா நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ரொம்ப பாதிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த மாதிரியான முறைகளை ஃபாலோ பண்ணுவீங்க?
0: பாதிப்பெல்லாம் என்னங்கன்னா, நான் வரும்போதே நான் இது பண்ணிக்குவேன். நாட்டுப்பட்டு
1: ரொம்ப பாதிக்கிற அளவுக்குலாம் வந்து விட மாட்டேங்கன்னு உடனே வந்து அது வரும்போதே வந்து சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா சொன்னாங்க. சிவகாமி அக்கா சங்ககிரியிலேருந்து. அக்கா தொடர்ச்சியாக, அக்கா நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எந்த மாதிரியான ஒரு மருத்துவ முறைகளை ஃபாலோ பண்ணுவீங்க? எந்த மாதிரியான உணவு முறைகளை எடுத்துக்குவீங்க அப்படின்றத சொல்லுங்கக்கா.
0: அதுதாங்கண்ணே, இந்த முறை தலையை சூப் மாதிரி வச்சு குடிச்சுக்குவேன். நம்ப முடியலன்னா தான் எஜம், நம்ப முடியலன்னா தான் ஆஸ்பத்திரி போவோம்.
1: முருங்கத்தலையை வந்து சூப் வச்சு குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா சொன்னாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப முடியல அப்படின்னா உடனடியாக வந்து மருத்துவமனைக்கு வந்து போயிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி அக்கா, நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. இன்றைக்கி அந்த முருங்கத்தலை சொன்னாங்க இல்லையா, இந்த முருங்கத்தலை சூப் குடிக்கிறதுனால, முருங்கத்தலையை உணவுகளில் பயன்படுத்துறதுனால என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். இந்த முருங்கத்தலையில் பார்த்தீங்க அப்படின்னா வைட்டமின் ஏ, சிஇ, கால்சியம், இரும்புச்சத்து, அதே மாதிரி ப்ரோட்டீன் கூட வந்து இருக்குது. அதே மாதிரி நார் சத்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து நம்ம சாப்பிட்றதுனால, உணவுகளில் சேர்த்துக்கிறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, நம்மளுடைய இம்யூனிட்டி பவர், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப ரொம்ப அதிகமாகும். அதிகமாக தொற்றுநோய்கள், சளி, காய்ச்சல், அதுக்கப்புறம் இருமல், இதை கூட வந்து நம்ம தவிர்க்கலாம் இதை அதிகமாக உணவுகளில் ஆட் பண்ணிகிட்டே வரும்போது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ரத்தசோகை அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கவங்க இதை வந்து அதிகமாக எடுத்துக்கலாம். இதில் வந்து இரும்புச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால ஹீமோக்ளோபின் அளவை வந்து உயர்த்துறதுக்கு இந்த ஒரு முருங்கை அப்படின்றது, முருங்கை இலை அப்படின்றது உதவுது. அடுத்ததாக நம்மளுடைய நரம்புகள் கூட வந்து பலம் பெறும். எப்போ அப்படின்னா, இந்த முருங்கை இலையை ரெகுலராக நம்ம சாப்பிட்டுட்டே வரும்போது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, இந்த முருங்கைத்தலை பெண்களுக்கு ரொம்ப நல்லதான ஒரு விஷயமா இருக்குது, அவங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. அதே மாதிரி மலச்சிக்கல் சார்ந்த பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னாலும் இதை வந்து நம்ம பயன்படுத்திட்டு வரும்போது குணமாகும் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக இந்த முருங்கை இலையை நீங்கள் உங்களுடைய உணவுகளில் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு வந்துடுங்க.

0: நம் மண்ணில் விளைந்த காய்கறி, பழங்கள், கீரைகள் ஆகியவற்றை உண்பதன் மூலமும் பயன்படுத்துவதன் மூலமும் உடல் ஆரோக்கியம் பெருகுவதுடன் விவசாயம் வளர்ச்சியடையும், விவசாயிகளின் பொருளாதாரம் உயரும்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
2: வெல்கம் பேக். நாகராஜ் பேசிட்டு இருக்காங்க என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், நம்ம வந்து பாரம்பரிய உணவை பற்றி இந்த மாதம் முழுவதுமே பேசிகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஃபாஸ்ட் ஃபுட் ஆன்லைன் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய உணவு முறை மாறிடுச்சு. ஸோ நமக்கு என்ன பிடிக்குதோ, முன்னெல்லாம் வந்து பிடிச்சதை வந்து சாப்பிடணும்னு யோசித்தா கூட அடுத்த வாரம் நம்ம வந்து வீட்டில் அந்த பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து அவங்க ஆர்டர் பண்ணாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கொண்டு வந்து வீட்டிலே வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்சதை என்னானாலும் வந்து சாப்பிட்றாங்க. ஆனாலும் இந்த ஒரு உணவுகள்னால நம்மளுடைய மனநலம் வந்து பாதிக்கப்படுது, அதாவது மென்டல் ஹெல்த் வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வுகள் மூலியமாகவே வந்து குறிப்பிடுறாங்க. அந்த காலத்தில் நம்ம ஊரில் விளைஞ்ச கம்பு, ராகி, சோளம், வரகரிசி இந்த மாதிரியான சிறு தானியங்கள், அதற்கப்புறம் செக்கில் ஆட்டப்பட்ட நல்லெண்ணெய், கடலெண்ணெய் இந்த மாதிரியான எண்ணெய்கள் நம்ம உடலுக்கு வந்து பலம் தந்தது மட்டுமே இல்லாமல் மூளைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களையும் கொடுத்தது. ஸோ அதனால் மனசு வந்து அமைதியாக இருந்தது. அதே மாதிரி இப்போ இருக்கிற சயின்ஸ் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம குடல் ஆரோக்கியம் தான் நம்ம மனநிலையை தீர்மானிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பழங்காலத்து உணவு முறைகளில் மோர், பழைய சோறு, கூழ் இதெல்லாம் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ப்ரோபயாட்டிக் இதில் வந்து அதிகமாக இருக்கிறதுனால குடலை வந்து சீராக வச்சுச்சு. ஸோ குடல் சீராகும் போது நம்மளுடைய கவலை எல்லாமே வந்து போய் மனம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதனால் அந்த ப்ரோபயாட்டிக் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம வந்து அதிகமாக எடுத்துக்கணும். அதே மாதிரி அன்னைக்கு தனிமை அப்படின்றதே கிடையாதுங்க. வாழ்க்கை முறையை பார்த்தா எல்லாரும் வந்து ஒன்றா தான் உட்கார்ந்து பேசுவாங்க, சாப்பிடுவாங்க, அவங்களுடைய கஷ்டங்களை அதுக்கப்புறம் இன்பங்களை எல்லாத்தையும் பகிர்ந்துப்பாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து இந்த சோசியல் மீடியா வந்ததுக்கப்புறம் வாழ்க்கை முறை மாறிடுச்சு. ஒட்டுக்காக உட்காந்து சாப்பிட்றது இல்லை, அதே மாதிரி ஒரே வீட்டில் இருந்தாலும் வந்து பார்த்துக்கிறது பேசிக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ இந்த விஷயங்கள்னாலையும் நம்மளுடைய மென்டல் ஹெல்த் வந்து ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படுது இன்றைக்கி காலகட்டத்தில் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதே மாதிரி விடியற் காலையில் எழுந்திரிச்சு அந்த கைக்குத்தல் அரிசி சாப்பிட்டு வெயிலில் வேலை செஞ்ச அந்த ஒரு காலம், அந்த சூரிய ஒளி நம்ம மேலே படும்போது ஹாப்பி ஹார்மோன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுவே வந்து சுரந்து நமக்கு வந்து ஒரு ஈஸியான ஒரு வாழ்க்கை முறையாக இருந்தது. இன்றைக்கி டிஜிட்டல் உலகில் நம்மளுடைய பழைய வாழ்க்கை முறை வந்து மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ திரும்பவும் நம்மளுடைய வாழ்க்கை முறையை நாமளே வந்து மாற்றிக்கும் போது ஆரோக்கியமாக வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிளம்புறேன். மீண்டும் அடுத்த இன்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் பல ஆரோக்கியமான தகவல்களோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்க போறீங்க மக்களே. அடுத்த ஒரு மணி நேரம் உங்ககிட்ட சொல்றதுக்காக நிறைய தொழில்நுட்பம் விஷயங்கள் கொண்டு வந்திருக்கேன். என்னென்ன அப்படிங்கிறது ஒவ்வொன்றா கேட்கலாம். அதுக்காக நீங்க என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இது வாக்கறியா கூட. இன்னைக்கு நம்ம என்னென்ன விஷயம் பார்க்க போறோம் கேட்க போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, டெக் குரு நிகழ்ச்சியா அப்படின்னா என்ன இது வாக்கறி, இதுல நீங்க என்ன மாதிரியான விஷயம்லாம் சொல்லுவீங்க அப்படின்னு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் டெக் குரு கேட்கிற நேயர்களுக்கு யோசனையா இருக்கும், கொஞ்சம் குழப்பமா இருக்கும். அது வந்து நான் முன்னாடி கிளியர் பண்ணிட்டேனா அதுக்கப்புறம் நிகழ்ச்சிக்குள்ள ஸ்டார்டிங்ல சூப்பரா போலாம். இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சி இல்லைன்னு இல்லை, எப்பயுமே டெக் குரு நிகழ்ச்சியில் என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தேவையான ஸ்மார்ட் போன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் சொல்ல போகிறேன். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருப்பீங்க, அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த விஷயம்லாம் இருக்கான்னு உங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி வந்து உங்கள் காதாவரம் சேர்த்துறது என்னோட வேலை. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க ட்ரெண்டில் என்னென்ன ஏஐ வெப்சைட்டு புதுசு புதுசாக வந்திருக்கு, எதுக்கெல்லாம் ஏஐ வெப்சைட் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏஐ வெப்சைட்டோட அப்டேட்டும் கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் இருக்கிற பெஸ்ட்டு ஸ்மார்ட் கேஜெட்ஸை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். என்னென்ன மாதிரியான ஸ்மார்ட் கேஜெட்ஸ் இருக்குது, அதில் எது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் டிஜிட்டல் வேர்ல்டில் நாம் எப்படி சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் தொழில்நுட்ப வல்லுநர் சொல்கிற விஷயத்தையும் நம்ம கேட்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்மார்ட் கேஜெட்ஸை நீங்கள் எப்படி ஸ்மார்ட்டாக மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக டெக் குரு நிகழ்ச்சியில் காத்துக்கிட்டே இருக்கு மக்களே. அதனால் கேளுங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் திவாகரன் கூட. இதனைத் தொடர்ந்து சோனா எஃப்எம் டெக் குரு நிகழ்ச்சியில் இப்போ திவாகர் என்ன கேட்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் விவோ மொபைல் வச்சுருந்தீங்கன்னா அதில் யூஸ் பண்ற மாதிரி சூப்பரான ஒரு ட்ரிக் தான் சொல்ல போறேன். இப்போ நீங்க விவோ மொபைல்ல போட்டோலாம் எடுக்கிறீங்க அப்படிங்கிறப்ப அந்த போட்டோ கீழ வாட்டர் மார்க்லாம் வரும். அந்த வாட்டர் மார்க்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், அது ஒரு ப்ரொஃபஷனலிசமாக இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். இந்த சைடில் உங்களுக்கு விவோ பிராண்டிங் அந்த மாடல் பேர் வரும். அதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கேமரா இமேஜோட டீட்டெயிலிங்லாம் வரும், எத்தனை எம்எம் இது எடுத்துருக்கு ஃபோக்கஸ் அப்படிங்கிற மாதிரியான அந்த டீட்டெயில்ஸ்லாம் வரும். இந்த வாட்டர் மார்க்கில் உங்களோட பேர் கூட உங்களால் வச்சுக்க முடியும். ஆனால் இந்த வாட்டர் மார்க்கில் உங்களோட சிக்னேச்சர் நீங்கள் போடுற சைனே வச்சுக்க முடியும். தெரியுமா, நீங்கள் ஏதாவது ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ கீழே உங்களோட சைனோட வரும், நீங்கள் தான் அந்த ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படிங்கிறது. இது எப்படி பண்ணுறது விவோ மொபைல் அப்படிங்கிறத பற்றி தான் அப்போ நான் சொல்ல போகிறேன். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் தெக்குரு நிகழ்ச்சியில் திவாகரனுடன். இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு கேமரா ஓப்பன் பண்ணி கேமரா செட்டிங்ஸ் போய்க்கோங்க. செட்டிங்ஸ் போனதுக்கு அப்புறமா அங்கே வாட்டர் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை தொட்டுக்கோங்க. இன்கேஸ் அது ஆஃப்ல இருந்துச்சு அப்படின்னா அதை ஆன் பண்ணிக்கோங்க. அங்கேயே பார்த்தீங்கன்னா நிறைய டெம்ப்ளேட் கொடுத்துருப்பாங்க, அந்த டெம்ப்ளேட்ல உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கூட நீங்க அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு சிக்னேச்சர் போடுற மாதிரி தான் வேணும் அப்படின்னா அங்கே இருக்க டெம்ப்ளேட்டில் ஏதோ ஒரு டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணி அதையும் உங்களால் எடிட் பண்ணிக்க முடியும். இல்லைன்னா திரும்ப மோர் டெம்ப்ளேட்ஸோ இல்லைன்னா மோர் கொடுத்தீங்கன்னா கீழே உங்களுக்கு நிறைய டெம்ப்ளேட் காட்டும். அங்கே பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் பார்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெம்ப்ளேட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அங்கே திரும்ப அந்த பென்சில் சிம்பிள் காட்டும், அந்த பென்சில் சிம்பிளை தொட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அங்கே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்

மாட்டோம். அந்த ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா அங்க சிக்னேச்சர்னு இருக்கும். சிக்னேச்சர் பக்கத்துல ஒரு பிளஸ் ஐக்கான் மாதிரி இருக்கும். அந்த பிளஸ் ஐக்கானை தொட்டுக்கோங்க. அந்த பிளஸ் ஐக்கான் தொட்டதுக்கு அப்புறமே உங்களுக்கு ஒரு சில ஆப்ஷன்லாம் காட்டும். என்னன்னு காட்டும்னா, கீபோர்டு இன்புட் டிராய சிக்னேச்சர் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் இமேஜ் அப்படின்னு இருக்கும். அதுல டிராய சிக்னேச்சர் கொடுத்து நீங்க உங்களோட சிக்னேச்சரை அந்த ஒரு கட்டத்துக்குள்ள வரையணும். வரைஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எல்லாத்தையுமே செட் கொடுத்துட்டீங்க, சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க அப்புறம் எந்த போட்டோ எடுத்தாலும் அந்த போட்டோல உங்களோட சிக்னேச்சரோட தான் வரும். இது ஒரு சூப்பரான ஃபீச்சர், விவோ மொபைல்ல இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க மக்களே. இப்ப தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க, அது வாக்கரேனுடன். உங்களுக்காக சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு தான் வந்துட்டே இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: எஃப்எம் 107.8 ஊட்டச்சத்து மாதத்தை முன்னிட்டு ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து பகிர்ந்து கொள்கிறார் அங்கன்வாடி பணியாளர் வனிதா அவர்கள்.
1: வணக்கங்க. செப்டம்பர் மாதம் வந்து ஊட்டச்சத்து மாதமா நம்ம வந்து கொண்டாடுறோம். கர்ப்பிணி பெண்கள் வந்து அந்த சத்தான உணவுகள் எல்லாம் சரியா எடுத்துக்கணும். அவங்க வந்து ஆரோக்கியமா இருந்தாதான் குழந்தையும் வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கும். இப்போ ஒரு குழந்தை வந்து ஊட்டச்சத்து பற்றாக்குறையா இருந்தா அந்த குழந்தையை பார்க்கும் போதே நமக்கு தெரியும், அந்த குழந்தை வந்து சுறுசுறுப்பா இருக்க மாட்டாங்க, விளையாடும் போது மற்ற குழந்தைங்களை மாதிரி சேர்ந்து அவங்க கூட விளையாட மாட்டாங்க, சோர்ந்து சோர்ந்து உட்காந்துக்குவாங்க, படுத்துக்குவாங்க, அவங்களால சரியா சாப்பிடவும் முடியாது, ஒரு வாரம் கொஞ்சம் சாப்பிடுவாங்க வேணாம்னு விட்டுருவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த பொறி வந்து பொடி பண்ணி அது பாலில் கலந்து அதுல வந்து சுத்தமான நம்ம வீட்டில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் அதில் விட்டு அதை கலந்து கொடுத்து அந்த குழந்தைக்கு வந்து வெயிட் வந்து அதிகமாகும். அதுக்கப்புறம் கடையிலெல்லாம் அந்த பாக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் எதுவும் வாங்கி கொடுக்கக்கூடாது, நம்ம வீட்டில் சமைக்கிறது தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ஒரு டைம் நம்ம கொடுத்துட்டோமா குழந்தைங்க வந்து அதே தான் விரும்பி கேட்பாங்க, அதனால் கடையில் இருக்கிறத எதுவுமே வாங்கி கொடுக்கக்கூடாது. அப்புறம் நிலக்கடலை, வேர்க்கடலை உருண்டை, எள்ளு உருண்டை இதெல்லாம் வந்து கொடுத்தோமா அந்த வெயிட் கம்மியாக இருக்கிற குழந்தைங்க வெயிட் அதிகமாக ஆகுவாங்க. வயிற்றுல பூச்சி இருந்தாலும் சில குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருக்கும், ரத்த சோகை இருக்கும். அதுக்காக 6 மாதத்துக்கு ஒரு டைம் வந்து நம்ம பூச்சி நீக்க மாத்திரையும் விட்டமின் ஏவும் கொடுக்குறோம். குழந்தைங்க வந்து எப்பயுமே வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருந்தாவே அவங்களால வந்து ஆக்டிவா ஒரு எழுதவோ படிக்கிறதுக்கும் எதுவுமே பண்ண முடியாது, அவங்க ரத்த அளவு வந்து ரொம்ப கம்மி.

0: பெருமையா இருக்கும். அந்த மாதிரி குழந்தைங்க வந்து பார்த்தாவே நமக்கு சோர்ந்து போய் இருப்பாங்க தெரியும். அவங்களுக்கு எல்லாம் வந்து நம்ம டாக்டர்கிட்ட வந்து பரிந்துரை செய்யணும். முருங்கைக்கீரை நம்ம ஏரியாவில் எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்குது. முருங்கைக்கீரை டெய்லியுமே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அப்புறம் நகமெல்லாம் கட் பண்ணி குழந்தைங்க மண்ணில் விளையாட மாதிரி பார்த்துக்கணும். குழந்தைங்களை சுத்தமாக வச்சுருக்கணும். சிறுதானியங்கள்லாம் அதிக அளவில் எடுத்துக்கணும். குழந்தைங்களுக்குலாம் அது இப்போதே நம்ம வந்து அறிமுகப்படுத்தணும். வாழைப்பழம் டெய்லியும் ஒவ்வொரு வாழைப்பழம் நம்ம கொடுக்கலாம். எல்லாருமே ஆரோக்கியமாகவும் நோய் நொடி இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த ஊட்டச்சத்து மாதம் கொண்டாடுறதோட சிறப்பு. எல்லாருமே ஊட்டச்சத்தோட இருக்கணும். குழந்தைங்களும் ஊட்டச்சத்தோட ஆரோக்கியமாக வளர்க்கணும். நன்றி, வணக்கம்.
1: திங்கள் முதல் சனி வரை மாலை 4 மணி முதல் 6 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. மக்களே, திவாகரும் கூட பேசிட்டே நிறைய தொழில்நுட்பம் விஷயம் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ தான் ஒரு சூப்பரான விஷயம் கேட்டிருப்பீங்க. கண்டிப்பா அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்புற மக்களே. இந்த மாதிரியான டெக் குரு நிகழ்ச்சியில சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். எப்படி அனுப்புறது அப்படின்னு கேட்டீங்கன்னா 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க. இன்னொரு டைம் நம்பர் சொல்றேன், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் உங்களோட கருத்துக்கள் அனுப்பணும். நீங்கள் கருத்துக்கள் அனுப்புகிறப்ப பேர் ஊர் பேர் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க மக்களே. அப்புறம் கருத்துக்களை கொஞ்சம் தெளிவாக அனுப்புங்க. இதனை தொடர்ந்து இப்போ நீங்கள் சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்டிருப்பீங்க. இந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒலிபரப்புற இந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம். அனுப்புகிறப்ப இன்கேஸ் நீங்கள் மெசேஜாக அனுப்புறீங்க இல்லை வாட்ஸ்அப்பில் அனுப்புறீங்க அப்படின்னா பேர் ஊர் பேர் பாடல் பேர் போட்டு அனுப்புங்க. இல்லை எனக்கு மெசேஜ்லாம் அனுப்ப தெரியாது வகர், நான் கால் பண்ணி சொல்லலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். உங்களுக்கு என்ன பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சதான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்கில் எந்த பாட்டு எங்கே இடம்பெறும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல முடியும். இதனை தொடர்ந்து சோனா எஃப்எம் டெக்குரு நிகழ்ச்சியில் திவாகர் என்னுடன் என்ன கேட்க போறீங்கன்னா, ஒரு சூப்பரான செமையான ஸ்மார்ட் கேஜெட் தான் உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். இந்த ஸ்மார்ட் கேஜெட்டோட பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா, விவோ நிறுவனத்திட்டிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஃபோன். டி சீரீஸ்லேருந்து வந்திருக்கிற ஒரு செமையான மாடல் தான் T5 அப்படிங்கிற இந்த ஃபோன் பற்றி தான் இப்போ நீங்கள் என் கூட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க. இந்த T5 மொபைலில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, இந்த மொபைல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம் மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் திவாகர் என்னுடன். ஃபஸ்ட்டு இந்த மொபைலோட டிசைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கர்வ்டு டிஸ்பிளேயில் கொடுத்துருக்காங்க. மொபைல் பார்க்குறதுக்கே செமையாக இருக்குது. இந்த சாம்சங்கில் எட்ஜ் மொபைல் சீரீஸ்லாம் விட்டாங்களா அந்த மாதிரியே இருக்குது. டிஸ்பிளே பார்க்குறதுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. பின்னாடியும் வந்து கர்வ்டாகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. மொபைல் பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி கர்வ்டு மொபைல் மாதிரி தான் இருக்குது. பின்னாடி உங்களுக்கு 2 கேமரா கொடுத்துருக்காங்க. அது கூட முன்னாடி உங்களுக்கு ஒரு செல்ஃபி கேமரா பஞ்ச் ஹோல் டைப்பில் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே நல்லா பெருசாக இருக்குது. டிஸ்பிளே கர்வ்டாக கொடுத்துருக்கனாலே பெரிய டிஸ்பிளேவாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதில் வந்து அமோல்டு டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே சைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 6.83 இன்ச்சுக்கு ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேயில் படம் பார்க்குறப்ப கேம் விளையாடுறப்பெல்லாம் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்து இந்த மொபைல் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த மொபைலோட பேட்டரி தான். பேட்டரி 7080mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஸ்ட்ராங்கான பேட்டரி பேக்கப் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டைம் ஃபுல்லாக சார்ஜ் போட்டிங்கனாலே உங்களுக்கு நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கூடிய ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. இந்த மொபைலோட கேமரா அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு நல்ல சூப்பரான கேமரா கொடுத்துருக்காங்க. பின்னாடி கொடுத்துருக்க 2 கேமராவுமே சூப்பரான ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடிய கேமராவாக தான் இருக்குது. அதில் மெயின் கேமரா வந்து 50 MP சோனி IMX882 சென்சாரோட வருது. OIS கேமரா. அது கூடிய செகண்டரி கேமரா வந்து அல்ட்ரா வைட் கேமராவாக கொடுத்துருக்காங்க. 8 MP கொடுத்துருக்காங்க. முன்னாடி கொடுத்துருக்க செல்ஃபி கேமரா 32 MP கொடுத்துருக்காங்க. முன்னாடி பின்னாடி 2 கேமராலையுமே உங்களால் 4K வீடியோ எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தாண்டி இந்த மொபைலுக்கு வந்து 3 வருஷத்துக்கு உங்களுக்கு OIS அப்டேட்டும் 5 வருஷத்துக்கு செக்யூரிட்டி அப்டேட்டும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஆல்ஜின் OIS இந்த மொபைலோட இன்ஸ்டால் ஆகி வருது.

இதுலேயே நிறைய ஏஐ ஃபீச்சர்ஸும் இருக்குது. இந்த மொபைலோட பெயர் விவோ T5 அப்படிங்கிறது அதோட பேர். இதோட தற்போதைய விலை 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், 6 GB ரேம், 34,999 ரூபாயாக இருக்குது. அதுவே 256 GB 12 GB ரேம் அந்த வேரியண்ட்டில் வாங்கினோம்னா 49,999 ரூபாயாக இருக்குது. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க, அது பாக்கர் என்னுடன் உங்களுக்காக அருமையான பாடல் நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டே இருக்குது. பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடுறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியேதான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ்.

0: ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கரு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதே தான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இது எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
0: ஓ, அப்படியா? சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

FM. சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்ரோ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது வாக்கர் உங்ககிட்ட பேசிட்டேன். நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்பதான் ஒரு சூப்பரான செமையான விஷயம் கேட்டிருப்பீங்க. அடுத்து உங்ககிட்ட சொல்றதுக்காக இன்னொரு ஒரு முக்கியமான விஷயமும் இருக்கு. அதை சொல்றதுக்கு முன்னாடி அதை விட முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்கு, அது என்னன்னு சொல்லிடுறேன். நம்ம சோனா FM-ல நிறைய இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. அதெல்லாம் கேட்கறதுக்கு வந்து கொஞ்சம் தனித்துவமா வித்தியாசமா சூப்பரா இருந்திருக்கும். அந்த பாட்டெல்லாம் கேட்கறதுக்கும் நல்லா இருக்கும், உங்களுக்கு பிடிச்சிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த பாடலோட கருத்துக்களை மட்டும் நீங்க சோனா FM வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம்ல. அனுப்ப வேண்டிய நம்பர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இன்னொரு டைம் நம்பர் சொல்றேன், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க கருத்துக்கள் அனுப்பலாம். கருத்துக்கள் அனுப்புறப்ப பேரு, ஊர் பேரு, பாடல் பேர் போட்டு அனுப்புங்க. அப்பதான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்ல யாரு எந்த ஊர்ல இருந்து ஓட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத எங்களால சொல்ல முடியும். இதனைத் தொடர்ந்து டெக் குரு நிகழ்ச்சியில அடுத்து திவாகர் என் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க மொபைல்ல இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான சமையான பிரைவசி டிப்ஸ் தான் சொல்ல போறேன். இந்த பிரைவசி டிப்ஸ் மொபைல்ல இருக்கக்கூடிய ஒரு சோசியல் மீடியா ஆப்பை பத்தின ஒரு பிரைவசி டிப்ஸா இருக்க போகுது. அதாவது நீங்க நிறைய கைண்ட் ஆஃப் சோசியல் மீடியா ஆப்ஸ் யூஸ் பண்ணிருப்பீங்க. உதாரணத்துக்கு ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணியிருப்பீங்க. அது கூடவே நிறைய பேர் வந்து இந்த டெலகிராம் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்பையுமே பயன்படுத்தியிருப்பீங்க. இந்த டெலகிராம் ஆப்பில் அவங்க ப்ரைவசிக்கும் செக்யூரிட்டிக்கும் தனியாக ஒரு செட்டிங்ஸை கொடுத்துருக்காங்க, நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் இன்றைக்கி நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நிறைய பேர் இதை வந்து ஆன் பண்ணியே வச்சுருக்க மாட்டீங்க. இதை நீங்கள் ஆன் பண்ணி வைக்கிறதுனால உங்கள் டெலகிராம் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதனால் உடனே இதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆன் பண்ணி வைக்கிறதுனால என்ன யூஸ் துவாகர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் அக்கௌண்ட்டை உங்களுக்கே தெரியாமல் வேறு யாராவது வந்து லாகின் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை போட்டால் தான் அக்கௌண்ட் லாகின் ஆகும், இல்லைன்னா ஆகாது. அதனால் இதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஆன் பண்ணி வைக்கிறதுக்கு உங்கள் மொபைலில் டெலகிராம் ஆப் இருந்தது அப்படின்னா அதோட செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் அப்படியே கீழே தள்ளிக்கிட்டே வந்தீங்கன்னா ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை தொட்டு உள்ளே போய்க்கோங்க. அதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா மேலேயே டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை தொட்டு நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன் பண்ணி வைக்கிறப்ப பாஸ்வேர்ட் போட சொல்லும். அந்த பாஸ்வேர்ட் போட்டீங்க அப்படின்னா தான் அது ஆன் ஆகும். ஏன்னா நீங்கள் டெலகிராமில் லாகின் பண்ணுறப்ப ஓடிபி அனுப்புகிறதை தாண்டி இந்த ஒரு பாஸ்வேர்டை போட்டிங்கன்னா தான் லாகின்னே பண்ண முடியும். அதனால் அந்த பாஸ்வேர்ட் போட சொல்லும். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களால் ஹிண்ட்டுமே ஆட் பண்ணிக்க முடியும். ஏதாவது உங்களுக்கு பாஸ்வேர்ட் மறக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பாஸ்வேர்டை ஞாபகப்படுத்துறதுக்கு ஒரு க்ளூ ஒன்று கொடுக்க சொல்லும், அந்த க்ளூவையும் எழுதி வச்சுக்கோங்க. திரும்ப பேக் வந்துட்டு அது கீழே பார்த்தீங்கன்னா ஆட்டோ டெலிட் மெசேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இந்த ஆப்ஷன் எதுக்குன்னா நீங்கள் மெசேஜ் அனுப்புறீங்க இருக்காது அப்படிங்கிறப்ப அந்த மெசேஜ் ஒரு நாளைக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிற மாதிரி உங்களால் பண்ணிக்க முடியும். இது பண்ணுறதுனால உங்கள் டெலகிராம் அக்கௌண்ட்டில் நிறைய மெசேஜ் இருக்காது. யாராவது ஏதாவது மெசேஜ் அனுப்புனாங்கன்னா கூட அது சேவ் ஆகாது, டக்கு டக்குன்னு டெலிட் ஆகிடும். அதுக்கப்புறம் பாஸ்கோட் லாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பாஸ்கோட் லாக் ஆன் பண்ணுறதுனால உங்கள் டெலகிராம் அக்கௌண்ட்டுக்கோ டெலகிராம் ஆப்புக்கோ நீங்கள் வந்து ஒரு லாக் போட்டு வைக்கிற மாதிரி தான் அது. அதையுமே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறதுனால உங்கள் டெலகிராம் அக்கௌண்ட் கொஞ்சம் செக்யூர்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகர் என்னுடன். உங்களுக்காக

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்னாமா
2: இது கூட தெரியாம இருக்க, ஏன்னா அது ஹிட் சாங்கா.

0: நான் ஏதோ இந்த கிராமத்தில் வளர்ந்த பையன். நீ இதெல்லாம் நமக்குள்ளே செட் ஆகுமா?
1: அதெல்லாம் ஆகும்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: நேர்களே, நிகழ்ச்சியில் வரும் பாடல் ராயநல்லூர் கவிஞர் மதிமயேந்திரன் அவர்கள் பாடியது. அந்த இனிய பாடலை

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது வாக்கர் உங்ககிட்ட பேசிட்டேன். நிறையா தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பற்றி சொல்லிட்டு இருக்கேன். ரொம்பவே அருமையான ஒரு சில விஷயங்கள்லாம் கேட்டிருப்பீங்க. அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன். அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருந்தது, பயனுள்ளதாக இருக்குது இல்லை பயனுள்ளதாக இல்லை, இது வாக்கர் நீங்கள் சொன்னது எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம் மக்களே. அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க. கருத்துக்கள் அனுப்புகிறப்ப பேர் ஊர் பேர் போட்டு அனுப்புங்க. இதனைத் தொடர்ந்து இப்போ ஒரு செமையான சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க நம்ம சோனா எஃப்எம்ல. நம்ம சோனா எஃப்எம்ல நிறைய இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள்லாம் நீங்கள் கேட்கலாம். அந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த பாடல்களோட கருத்துக்களையும் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம் மக்களே. அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். கருத்துக்கள் நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் அனுப்பலாம், நார்மல் மெசேஜ்லையும் அனுப்பலாம். நீங்கள் மெசேஜாக அனுப்புறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு மறக்காமல் உங்கள் பேர் ஊர் பேர் பாடல் பெயர் மூணு போட்டு அனுப்புங்க. அப்போ தான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்கில் எந்த பாட்டு எந்த அண்ணா எங்கேருந்து ஓட் பண்ணியிருக்காங்க, எந்த அக்கா எங்கேருந்து ஓட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியும். அதனைத் தொடர்ந்து இப்போ டெக் குரு நிகழ்ச்சியில் அடுத்தது வாக்கர் என் கூட என்ன கேட்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஃபோனை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒரு சூப்பரான செமையான டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். உங்கள் ஃபோன் அடிக்கடிக்கு ஹேங் ஆகுது, என் ஃபோன் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, அடிக்கடிக்கு ஹீட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்கிற டிப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபோன் ஸ்லோ ஆகிறதுக்கும் ஃபோன் ஹீட் ஆகிறதுக்கும் நிறைய காரணங்கள் இருக்கலாம். அப்படி இருந்தாலும் இப்போ நான் சொல்கிற விஷயங்களில் நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை பண்ணாமல் இருந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபோன் அந்த மாதிரி பிரச்சனை கொடுக்காமல் இருக்கும். நீங்கள் உங்கள் மொபைலில் நிறைய ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டு மொபைலில் நிறையா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபோன் ஹேங் ஆகும். உங்கள் ஃபோன் ஹேங் ஆனால் உங்கள் ஃபோன் ஹீட் ஆகும். ஆப்லாம் நீங்கள் எந்தெந்த ஆப் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆப் மட்டும் மொபைல் வச்சுக்கிட்டு தேவையில்லாத ஆப்லாம் வந்து ஆர்ச்சிவில் போட்டுருங்க, இல்லைன்னா அந்த ஆப்பை டெலீட் பண்ணிவிடுங்க.

அப்படி நீங்கள் பண்ணுறப்ப உங்கள் ஃபோன் அடிக்கடிக்கு ஹேங் ஆகாது. உங்கள் ஃபோன்லேயும் ஸ்பேஸ் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறப்ப ஃபோனும் நல்லா ஸ்மூத்தாக ஒர்க் ஆகும். உங்கள் ஃபோன் எப்போ ஹீட் ஆகுது அப்படிங்கிறத கரெக்டாக நோட் பண்ணி அந்த டைமில் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறத யோசித்து அதை பண்ணாமல் இருங்க. ஒரு சில பேருக்கு வீடியோ எடிட் பண்ணுறப்ப இல்லை பெரிய ஆப் ஏதாவது யூஸ் பண்ணுறப்ப ஃபோன் ஹீட் ஆகும். ஒரு சில பேருக்கு வெயிலில் ஃபோன் யூஸ் பண்ணுறப்ப ஃபோன் ஹீட் ஆகும். ஒரு சில பேருக்கு கேம் விளாட்றப்ப ஃபோன் ஹீட் ஆகும். இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் அதெல்லாம் பண்ணாமல் இருந்தீங்கனாலே ஃபோன் ஹீட் ஆகிறது ஸ்டாப் ஆகிடும். ஒரு சில பேருக்கு ஓஎஸ் பக்னாலையும் சாஃப்ட்வேர் அப்டேட் பக்னாலையும் அந்த ஃபோனில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். அது அடுத்த அப்டேட்டில் அவங்க சரி பண்ணி கொடுத்துருவாங்க. இல்லைனா இது அப்பயும் சரியாகலை அப்படிங்கிற பட்சத்தில் சர்வீஸ் சென்டர் கொண்டு போங்க. உங்கள் ஃபோன் ஹீட் ஆகுது அப்படிங்கிறப்ப ஃபோன் ஹீட்டாக யூஸ் பண்ணுறதை தவிர்த்துட்டு ஃபோன் ஹீட்டாக இருக்குன்னா கொஞ்சம் நேரம் அதை யூஸ் பண்ணாமல் அமைதியாக லாக் பண்ணி வச்சுருங்க. இல்லை ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. நல்லா காத்தோட்டமாக இருக்கிற இடத்துல வச்சிங்கன்னா ஃபோன் ஹீட்டு டக்குன்னு குறையும். ஃபோன் ஹீட் ஆகிறப்ப ரொம்ப ஹார்டான கேஸ் பேக் கவர்லாம் போட்டு யூஸ் பண்ணாதீங்க. அதனால் அந்த ஹீட்டும் வெளியேறாது, இன்னும் ஹீட் அதிகமாக தான் ஆகும். இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத சோனா எஃப்எம் நம்பருக்கு அனுப்புங்க. அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இந்த மாதிரி நிறையா மொபைல் டிப்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, உங்களுக்கு வேறு ஏதாவது டிப்ஸ் பிரத்யேகமாக இந்த மொபைல் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதையும் சோனா எஃப்எம் நம்பர் நான் சொன்ன நம்பருக்கு அனுப்புங்க. இதோட இன்னைக்கு டெக்குரு நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. நானும் கிளம்பி நேரம் வந்தாச்சு. டெக்குரு நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதையும் நீங்கள் சோனா எஃப்எம் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நான் கிளம்புறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டெக்குரு. வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி. நன்றி மக்களே.

0: நம் மண்ணில் விளைந்த காய்கறி, பழங்கள், கீரைகள் ஆகியவற்றை உண்பதன் மூலமும் பயன்படுத்துவதன் மூலமும் உடல் ஆரோக்கியம் பெருகுவதுடன் விவசாயம் வளர்ச்சியடையும், விவசாயிகளின் பொருளாதாரம் உயரும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
3: இது வாலிப வயசு.

கேட்டு இருக்க நம்ம மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நான் இங்கே ரொம்பவே சூப்பராக ஹாப்பியாக ஜாலியாக இருக்கேன். எல்லாருக்குமே ஒரு ஈவினிங் வணக்கத்தை சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து பேச வந்திருக்கேன் நான் ஸ்ரீஹரணி. ஸோ 2 மணி நேரம் உங்களுக்காக நிறைய அப்டேட்டான விஷயங்கள், சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்காக சொல்கிறதுக்கு நான் ரெடியாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் நினைக்கலாம் எப்பயுமே இந்த ஒரு 2 மணி நேரம் குரு தானே நம்ம கூட சேர்ந்து நிறைய விஷயங்கள் பேசுவார் அப்படின்னு சொல்லி. ஸோ குரு வந்து இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட கடைசி பகுதியில் நம்ம கூட இணைஞ்சிருவார். ஸோ அது வரைக்கும் உங்ககிட்ட நான் தான் நிறைய விஷயங்கள், ட்ரெண்டிங்கான விஷயங்கள் எல்லாம் சொல்ல போகிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி ஒன்று கேட்க போகிறேன். என்ன கேள்வி அப்படின்னா, உங்களுக்கு சின்ன வயசுலேயே ஆகட்டும் இல்லை இப்போ ஆகட்டும், யார் ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு ஒன்று கொடுத்தா ஸோ நீங்கள் வந்து அதை மறக்கவே மாட்டீங்க இல்லையா? எனக்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு என்னோடய பர்த்டேக்கு தான் கிஃப்ட் வந்து வந்துச்சு. ஸோ 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது என்னோடய ஃப்ரெண்டு வந்து அந்த க்ரீட்டிங் கார்டு கூட இல்லை, அது வந்து A4 ஷீட்டு தான், அதில் வந்து ஹாப்பி பர்த்டே அழகாக எழுதி என்னோடய பேரெல்லாம் போட்டு ஒரு வாசகம்லாம் எழுதி வந்து கொடுத்துருந்தாங்க. அதை வந்து நான் இப்போவுமே பத்திரமாக வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி க்ளோஸ் டு ஹார்ட்டாக உங்களுக்கு எந்த கிஃப்ட்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் என்கிட்ட நிகழ்ச்சியில் இன்றைக்கி சொல்லலாம். ஸோ நீங்கள் கால் பண்ணி சொல்ல வேண்டிய நம்பர் 9787707 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம், சோஷியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ புரட்டாசி மாதம் ஸ்டார்ட் ஆகி 2வது சனிக்கிழமை முடிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ இந்த நிலையில் 60% இந்த இறைச்சியோட விலை வந்து சரிவாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மீன், கோழி இந்த மாதிரி மீட் வந்து 60% வந்து சரிவை கண்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதிகமாக புரட்டாசி மாதம் அதுவுமா நான்வெஜ் எடுக்க மாட்டாங்க இல்லையா, வெஜ்ஜு தான் ப்ரிஃபர் பண்ணி சாப்பிடுவோம். ஸோ அதனால் 60% இந்த விலை சரிவு வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது தமிழ்நாடு லெவலில். ஸோ இதே மாதிரி தொடர்ச்சியாக இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயத்தெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்றதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். ஸோ மறக்காம ஸ்டேட்டி உண்டாயிருங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் ஸ்ரீஹரணி. இப்போ 2 சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். அண்ட் மறக்காம நான் கேட்ட அந்த கேள்விக்கும் உங்களோட பதில் என்ன அப்படிங்கிறத சோனா எஃப்எம்மோட நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்க. கேள்வி என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு லைஃப்ல கிஃப்ட் கொடுத்தது யாரு, அந்த கிஃப்ட் என்ன அப்படிங்கிறதா இன்னைக்கு நிகழ்ச்சியில கேள்வியா இருக்கு. ஸோ மறக்காம என்கிட்ட நீங்க வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இப்ப பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: உங்கள் வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
1: தி சென்னை பெஸ்டிசைட்,
0: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
1: தி சென்னை பெஸ்டிசைட், மூன் ரோடு அருகில், சேலம்.
0: தொடர்புக்கு 9994366030.
1: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.

0: எஃப்எம் 107.8 ஊட்டச்சத்து மாதத்தை முன்னிட்டு ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து பகிர்ந்து கொள்கிறார் அங்கன்வாடி பணியாளர் வனிதா அவர்கள்.
1: வணக்கங்க. செப்டம்பர் மாதம் வந்து ஊட்டச்சத்து மாதமா நம்ம வந்து கொண்டாடுறோம். கர்ப்பிணி பெண்கள் வந்து அந்த சத்தான உணவுகள் எல்லாம் சரியா எடுத்துக்கணும். அவங்க வந்து ஆரோக்கியமா இருந்தாதான் குழந்தையும் வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கும். இப்போ ஒரு குழந்தை வந்து ஊட்டச்சத்து பற்றாக்குறையா இருந்தா அந்த குழந்தையை பார்க்கும் போதே நமக்கு தெரியும். அந்த குழந்தை வந்து சுறுசுறுப்பா இருக்க மாட்டாங்க. விளையாடும் போது மற்ற குழந்தைங்களை மாதிரி சேர்ந்தவங்க கூட விளையாட மாட்டாங்க. சோர்ந்து சோர்ந்து உட்காந்துக்குவாங்க, படுத்துக்குவாங்க. அவங்களால சரியா சாப்பிடவும் முடியாது. ஒரு வாரம் கொஞ்சம் சாப்பிடுவாங்க, வேணாம்னு விட்டுருவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த பொறி வந்து பொடி பண்ணி அது பாலில் கலந்து அதில் வந்து சுத்தமான நம்ம வீட்டில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் அதில் விட்டு அதை கலந்து கொடுத்து அந்த குழந்தைக்கு வந்து வெயிட் வந்து அதிகமாகும். அதுக்கப்புறம் கடையிலெல்லாம் அந்த பாக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் எதுவும் வாங்கி கொடுக்கக்கூடாது. நம்ம வீட்டில் சமைக்கிறது தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ஒரு டைம் நம்ம கொடுத்துட்டோம்னா குழந்தைங்க வந்து அதே தான் விரும்பி கேட்பாங்க. அதனால் கடையில் இருக்கிறத எதுவுமே வாங்கி கொடுக்கக்கூடாது. அப்புறம் நிலக்கடலை, வேர்க்கடலை உருண்டை, எள்ளு உருண்டை இதெல்லாம் வந்து கொடுத்தோமா அந்த வெயிட் கம்மியாக இருக்கிற குழந்தைங்க வெயிட் அதிகமாக ஆகுவாங்க. வயிற்றுல பூச்சி இருந்தாலும் சில குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருக்கும், ரத்த சோகை இருக்கும். அதுக்காக 6 மாதத்துக்கு ஒரு டைம் வந்து நம்ம பூச்சி நீக்க மாத்திரையும் விட்டமின் ஏவும் கொடுக்குறோம். குழந்தைங்க வந்து எப்பயுமே வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருந்தாவே அவங்களால வந்து ஆக்டிவா ஒரு எழுதவோ படிக்கிறதுக்கும் எதுவுமே பண்ண முடியாது. அவங்க ரத்த அளவு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த மாதிரி குழந்தைங்க வந்து பார்த்தாவே நமக்கு சோர்ந்து போய் இருப்பாங்க தெரியும். அவங்களுக்குலாம் வந்து நம்ம டாக்டர்கிட்ட வந்து பரிந்துரை செய்யணும். முருங்கைக்கீரை நம்ம ஏரியாவில் எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்குது. முருங்கைக்கீரை டெய்லியுமே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அப்புறம் நகமெல்லாம் கட் பண்ணி குழந்தைங்க மண்ணில் விளையாட மாதிரி பார்த்துக்கணும். குழந்தைங்களை சுத்தமாக வச்சுருக்கணும். சிறுதானியங்கள்லாம் அதிக அளவில் எடுத்துக்கணும். குழந்தைங்களுக்குலாம் அதை இப்போதே நம்ம வந்து அறிமுகப்படுத்தணும். வாழைப்பழம் டெய்லியும் ஒவ்வொரு வாழைப்பழம் நம்ம கொடுக்கலாம். எல்லாருமே ஆரோக்கியமாகவும் நோய் நொடி இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த ஊட்டச்சத்து மாதம் கொண்டாடுறதோட சிறப்பு. எல்லாருமே ஊட்டச்சத்தோட இருக்கணும். குழந்தைங்களும் ஊட்டச்சத்தோட ஆரோக்கியமாக வளர்க்கணும். நன்றி, வணக்கம்.

0: ti sona FM. அம்மா, நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
0: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு. தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
2: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8
0: இது வாலிப வயசு.
3: என்ன இது வாலிப வயசு?
4: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான், ஸ்ரீஹர்னி. ஸோ இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தேன் இல்லையா. என்ன கேள்வி அப்படின்னா, உங்களுக்கு சின்ன வயசில் இல்லை ஃபஸ்ட்டு கிஃப்ட் கொடுத்தது யார்? ஸோ அந்த கிஃப்டை இன்னும் நீங்கள் பத்திரமாக வச்சுருக்கீங்களா அப்படின்ற இந்த ஒரு கேள்வி ஒன்று உங்ககிட்ட கேட்டிருந்தேன். ஸோ இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். ஸோ நான் எஃப்எம்மோட நம்பர் 9787707108. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களோட கருத்துக்களை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களில் இன்னொரு ட்ரெண்டிங்கான விஷயம் தான் போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அவங்கள விட அதிகமாக சம்பாதிக்கிறாங்களாம் எலக்ட்ரீஷியன்ஸ். ஸோ கேட்குறதுக்கே ஆச்சரியமாக இருக்கு இல்லையா, என்ன

ஏஐ வந்து இப்ப எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றாங்க. ஸோ ஏஐ தெரிஞ்சாதான் இப்பெல்லாம் சர்வேவே பண்ண முடியும் அப்படின்றாங்க. நீங்க போய் எலக்ட்ரிஷியன் எப்படி அதிகமாக சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்களே ஸ்ரீஹர்னி அப்படின்னு சொல்றீங்க. ஸோ அமெரிக்காவில் நடத்தின ஒரு சர்வேல ஏஐ வளர்ச்சிக்கு அப்புறமா ஐடி சென்டர்ஸ் மாதிரி பல கம்பெனிஸ் வந்து டவுன் ஆயிடுச்சு. ஸோ அதையும் அதை கம்பேர் பண்ணும்போது இப்போ வந்து இந்த டேட்டா சென்டரு அண்ட் இது மாதிரியான விஷயங்கள் வந்து அதிகமாக டெவலப் ஆயிட்டு இருக்குதான். பட் இருந்தாலும் எலக்ட்ரிஷியன்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ இந்த பில்டிங்க்கெல்லாம் எலக்ட்ரிஷியன் ஒர்க் பண்ணுறது, இந்த மாதிரி எலக்ட்ரிஷியன்னாலே என்ன ஒர்க் பண்ணுவாங்க பொதுவாக, இந்த லைட்டு ஃபேன்லாம் ரிப்பேர் பண்ணுறது, ஃபுல் பில்டிங்க்கு எலக்ட்ரிஷியன் ஒர்க் இதெல்லாம் பண்ணுறது. ஸோ இவங்க தான் வந்து அதிகமாக சம்பாதிக்கிறாங்க. வருஷத்துக்கு 22 லட்சம் வரைக்கும் சம்பளம் வந்து அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அமெரிக்காவில் அந்த மாதிரி தான் இருக்காங்களாம், எலக்ட்ரிஷியன்ஸ் வந்து 22 லட்சம் வரைக்கும் சம்பளம் வாங்குறாங்களாம். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்மளோட வேலை வந்து ரீப்ளேஸ் ஆகும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து நமக்கு இருக்கும். ஸோ ஏஐ வளர்ச்சி அதிகரிக்கிறதுனால, ஆனால் பாருங்களேன் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்திலையும் எலக்ட்ரிஷியன்ஸ் அவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அப்படின்ற இந்த ஒரு தகவலை அமெரிக்காவிலிருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயந்தான் இப்போ சமூக வலைதளங்களில் பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ இதே மாதிரி தொடர்ச்சியாக இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான அப்டேட்டான விஷயங்கள்லாம் நான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்து ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுட்டு வந்துடுங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம். அண்டு நான் கேட்ட கேள்விக்கு உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது நீங்கள் மறக்காமல் என்கிட்ட சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு யார் வந்து கிஃப்ட் கொடுத்தாங்க, அந்த கிஃப்ட்டு நீங்கள் இன்னும் பத்திரமா வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறதான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் கேள்வியாகவே கேட்டிருக்கேன். ஸோ இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா அதே நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பரான 9787701078 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது. தில் திலீப்போட வாண்டட் ஒயிட் அப்படின்ற பாடலும், பாண்டியன் டாக்கீஸோட கண்டுக்க மாட்டேங்கிற கண்ணம்மா அப்படிங்கிற பாடலும் வந்துக்கிட்டே இருக்குது. பாட்டை கேட்டுட்டு வந்துடுங்க.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியே தான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதே தான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இதை எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுகிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: ஹலோ
1: மச்சான், நம்ம ஃப்ளோர்ல ஒரு பொண்ணு கீழே விழுந்துருச்சு, மேல வரியா?
2: எது, ஒரு பொண்ணு 4வது மாடியில இருந்து கீழே விழுந்துருச்சோம். ஐயோ, வாங்க வாங்க.
3: ஏன் எல்லாம் பதட்டமா ஓடுறீங்க, என்னாச்சு?
2: ஏமா, உனக்கு விஷயமே தெரியாதா? ஒரு பொண்ணு 4வது மாடியில இருந்து கீழே விழுந்துருச்சுமா.
3: என்னது, 4வது மாடியில இருந்தா? சரி வாங்க போய் பார்க்கலாம்.
2: சரி சரி, வேகமா நடங்க.
3: ஒரு நிமிஷம், ஒரு பொண்ணு 4வது மாடியில இருந்து கீழே விழுந்தா நம்ம கீழே தானே போணும், நம்ம ஏன் மேல போயிட்டு இருக்கோம்?
2: ஏமா, அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாதுமா? முதல்ல வேகமா நடங்கம்மா. அங்க என்னாச்சோ ஏதாச்சோ தெரியல, எல்லாம் பதட்டத்தோட ஓடிட்டு இருக்காங்க. நீ என்னமா பொறுமையா போயிட்டு இருக்க? வேகமா போமா.
3: நீங்க நில்லுங்க, ஃபர்ஸ்ட் என்னாச்சுன்னு தெளிவா சொல்லுங்க.
2: ஏமா, ஒரு டைம் சொன்னா உனக்கு புரியாதா? ஒரு பொண்ணு 4வது மாடியில இருந்து கீழே விழுந்துருச்சுமா.
3: எங்க விழுந்துச்சு?
2: அட, 4வது மாடியிலே தான்மா கீழே விழுந்துருச்சு.
4: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன், நான் ஸ்ரீஹர்னி. ஸோ இன்றைக்கி சமூக வலைதளங்களில் இன்னொரு சூப்பரான ட்ரெண்டிங்கான விஷயந்தான் நடந்திருக்கு. இந்தியா லெவலில் ட்ரெண்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம விராட் கோலி இருக்கார் இல்லையா, ஸோ கிரிக்கெட் பிளேயர், அவர் வந்து சொந்த நாட்டிலேயே அதிக ஓடிஐ ரன்களை அடித்த வீரர் அப்படின்ற ஒரு ஹிஸ்ட்ரியை கிரியேட் பண்ணியிருக்காருங்க. ஸோ இது எவ்வளோ பெரிய மிகப்பெரிய சாதனை இல்லையா? ஸோ தன்னோட சொந்த நாட்டில் அதிக ஓடிஐ மேட்ச் விளையாடி அதில் வந்து அதிக ரன்னை வந்து இது வரைக்கும் கோலி வந்து சேர்த்துருக்காரு. ஸோ கோலியோட மொத்த ரன்கள் வந்து 7006 ரன்கள், மற்றும் இது வந்து சச்சின் அப்புறமேட்டு வேறு சீனியர் பிளேயர்ஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அதிகம் அப்படின்றதுனால இந்த ஒரு ஹிஸ்ட்ரியை இன்றைக்கி அவர் கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஒரு விஷயம் சமூக வலைதளங்களில் பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக விராட் கோலியோட ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கர ஹாப்பியாக இருப்பாங்க. கிங் ஆன் ஹோம் சாயில் அப்படின்ற இந்த ஒரு ஹேஷ்டேகோட சமூக வலைதளங்களில் பயங்கர ட்ரெண்டிங்கான போஸ்டர்ஸ்லாம் போட்டு ஃபேன்ஸ் வந்து தெரிக்க விட்டுட்ருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் நான் உங்களுக்காக எடுத்து வச்சுருக்கேன், அதெல்லாம் அப்படியே ஒன்று ஒன்றா என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நிகழ்ச்சியில் நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னா, உங்களுக்கு சின்ன வயசில் ஃபஸ்ட்டு கிஃப்ட் கொடுத்தது யார், அண்ட் என்ன கிஃப்ட் கொடுத்தாங்க, அது வந்து இன்னும் பத்திரமா நீங்கள் வச்சுருக்கீங்களா அப்படின்ற இந்த ஒரு கேள்வி தான் இன்றைக்கி நான் உங்கள் எல்லாருக்கிட்டே கேட்டிருந்தேன். ஸோ மறக்காமல் இந்த கேள்விக்கு உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் கால் பண்ணி ஷேர் பண்ண வேண்டிய நம்பர் 9787770178. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என்கிட்ட உங்களோட இந்த சின்ன வயசு, யார் ஃபஸ்ட்டு கிஃப்ட் கொடுத்தாங்க, அண்ட் என்ன கிஃப்ட் அப்படிங்கிறதெல்லாம் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது. ஆகாஷோட அரண்மனை அப்படிங்கிற பாடலும், முகமது அஷ்ரஃபோட அடிப்பெண்ணே அப்படிங்கிற பாடலும் வந்துக்கிட்டே இருக்குது. பாட்டை கேட்டுட்டு வந்துடுங்க. தொடர்ந்து இதே மாதிரி ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நான் அப்படியே ஒன்று ஒன்றா சொல்கிறேன், நீங்களும் கேளுங்கள். இப்போ பாட்டை கேட்டு வந்துடுங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார் சார்
1: பாட்டு பாடின பாட்டுக்கு கரப்பாம்பூச்சி எல்லாம் செத்து போச்சான். ஏன்
2: பாடின பாட்டு கரப்பாம்பூச்சி செத்து போச்சான்?
1: ஏன் என்னமா இது கூட தெரியாம இருக்க? ஏன்னா அது ஹிட் சாங்கா
3: தலை வலிக்குதா?

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்ட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
4: வணக்கம் கஸ்தூரி, எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கேங்க, நீங்க நல்லா இருக்கீங்களா?
4: ஆ, நானுமே சூப்பரா இருக்கேண்ணா.
6: ரொம்ப சந்தோஷம்ங்க. அதாவது எனக்கு முதன் முதல்ல கிஃப்ட் கொடுத்தது என்னுடைய ஆசிரியருங்க. நான் வந்து படிச்சு கொடுக்கும்போது நான் எப்பவுமே வந்து தமிழ் படிப்பதில் ரொம்ப நல்லா படிச்சுக்கோங்க. அதனால அவர் என்ன பண்ணாருங்க அப்படின்னா, ஒரு திருக்குறள் புக்கு வாங்கி கொடுத்தாருங்க.
4: ஓகே ஓகேண்ணா.
6: திருக்குறள் புக்கு வாங்கி கொடுத்தாருங்க. ஷிப்டா நீ வச்சு இது நல்லா படிடா அப்படின்னு சொல்லி கொடுத்தாருங்க. ஆனா மீண்டும் மறுபடி பள்ளிக்கூடம் போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காததுனால அப்போ அந்த திருக்குறளுடைய

0: வந்து அது இன்னும் பெருமை நம்மளுக்கு தெரியலீங்க. சின்ன வயசா போச்சுங்களா, அது அங்க போட்டு இங்க போட்டு எப்படியா அது கவரையும் போட்டுருங்க. அதுக்கு பிற்பாடு மூணு புக்கு வாங்கினாங்க, நானே மூணு புக்கு வாங்கிங்க. நான் ஒண்ணு வச்சுக்கிட்டு மறுபடி ரெண்டு புக்கு வேற ஒரு பொண்ணுக்கு கொடுத்தனுங்க. அந்த புக்கை நீ படிக்க சொல்லி.
1: ஓகே ஓகேண்ணா.
0: ஆமாங்க, இன்னமே வருங்க. எங்கிட்ட ரெண்டு புக்கு இருக்குதுங்க, ரெண்டு புக்கு வச்சிருக்கேங்க. ஆனா படிக்கக்கூடிய சூழ்நிலைதான் இப்ப இல்லாம போச்சுங்க. அவ்வளவு வேற ஒண்ணும் இல்லைங்க, பார்வை குறைஞ்சு போனதுனால இப்பவும் யாராவது பக்கத்துல இருக்கிறவங்கிட்ட கொடுத்து அதை உடனே படிக்க சொல்லி அதை கேட்டுக்கோங்க.
1: ஓகே ஓகேண்ணா.
0: ஆமாங்க, அது அவர் கொடுத்த கிஃப்ட்க்கு இன்னைக்கு எத்தனையோ உறவுகள் எல்லாம் மனப்பாடமா இருக்குதுங்க. குரல்ல வந்து இந்த செத்து புசன் தமிழ்ல பேசி நான் ரெண்டு புக்கு எனக்கு இலவசமா கொடுத்தாங்க பரிசு.
1: ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர்ண்ணா.
0: அந்த அந்த புக்கெல்லாம் நான் வச்சிருக்கேன் நானு.
1: ஓகே ஓகேண்ணா.
0: அது நானே படிக்க முடியாத ஒரு சூழ்நிலையா போச்சுங்கம்மா, பார்வை குறைவாட போச்சு.
1: ஓகே ஓகேண்ணா.
0: அந்த ஷிப்ட் அவரு கொடுத்த ஷிப்ட் அவரு கொடுத்த வச்சிருக்க முடியலனாலும் நானா வாங்கி வச்சிருக்கேன். அது அதான் எனக்கு முதல் முறையா ஆசிரியர் கொடுத்த ஷிப்ட்.
1: ஓகேண்ணா ஓகே, நன்றிண்ணா.
0: நன்றிங்கம்மா.
1: ஓகே, இன்னைக்கு திருப்பூர்ல இருந்து கஸ்தூரி அண்ணா கால் பண்ணியிருந்தாரு. ஸோ கால் பண்ணி அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு கிடைச்ச கிஃப்ட் அப்படின்னா திருக்குறள் புக்கு எங்கள் டீச்சர் வந்து கொடுத்தாங்க அப்படின்றத சொல்லியிருந்தாரு. ஸோ இவர் மாதிரியே நீங்களும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிடைச்ச கிஃப்ட் என்ன அண்ட் அது இன்னும் சேஃபாக வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் சோனா எஃப்எம்மோட நம்பருக்கு கால் பண்ணி என்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787770178. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ பாட்டு தான் வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துடுங்க.

0: நம் மண்ணின் மனமே நம் ஆரோக்கியத்தின் ரகசியம். நம் ஊர் விளைச்சல் நம் விவசாயிகளின் நலம் தரும் வளர்ச்சி.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன். நான் ஸ்ரீஹர்னி. சோ இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருந்தேன். என்ன அப்படின்னா, சின்ன வயசுல உங்களுக்கு கிஃப்ட், அதாவது பரிசு ஃபர்ஸ்ட் கொடுத்தவங்க யாரு, இன்னும் அந்த பரிசு வந்து பத்திரமா வச்சிருக்கீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருந்தேன். சோ இந்த கேள்விக்கு இன்னைக்கு நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சு அவரோட கருத்துக்களை சொல்ல போறாங்க, நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம். நான் சென்னையில இருந்து பழக்கடை தாமோதரன் பேசுறேன். என்னுடைய அனைத்து சகோதர சகோதரருக்கும் இனிய மாலை வணக்கம். என்னுடைய குழந்தைக்கும் இனிய மாலை வணக்கம்.
0: வணக்கம், மாலை வணக்கம்னா எப்படி இருக்கீங்க?
1: அருமையா இருக்கிறேன், எந்த குறைபாடும் இல்லாமல்.
0: சூப்பர்.
1: நான் குழந்தை எப்படி இருக்கீங்க?
0: நானுமே அருமையா இருக்கேன்னா.
1: அருமை அருமை அருமை. அதாவது சின்ன வயசுல நானு அப்பா அக்கா மூணு பேர் தான். அப்பா காலையில சமையல் போயிட்டு போயிட்டாருன்னா வேலைக்கு போயிட்டு வரச்சு 12 மணிக்கு கம்பெனி கட்டுக்கு வருவாரு. அவர் சைக்கிள் விட்ட உடனே அந்த சைக்கிள் எடுத்து நானும் பெரியப்பா மகனும் தம்பி எடுத்து சைக்கிள் ஓட்டினோம். ஒரு நாள் இந்த மாதிரி ஓட்டுறப்போ முட்டு தெரு அந்த செருவுல ஒரு ஒத்தக்கால் கோல்ஸ் இருந்தது, அதை எடுத்து கடையில கொடுத்துட்டேன். தம்பிக்கு வீட்டுல அப்பா கிட்ட சொல்லிட்டாரு இந்த மாதிரி விவரம்னு. அப்பா வந்தாரு, நீட்டா கடைக்கார கேட்டாரு, யார் வந்து கேக்குறாங்களோ முழு விவரம் எனக்கு வேணும் அப்படின்னாரு. அப்பா வேலைக்கு போயிட்டு வந்தோடனே நீட்டா டியூஷன் வந்து வாடியார்கிட்ட சொன்னாரு, இந்த மாதிரி விவரம் பையனை நானு காவல் நிலைய கூட்டும் போறேன் அப்படின்னாரு. வந்தாரு, கடைக்கார கேட்டாரு, யாரும் வரலன்னா காவல் நிலையத்துல எடுத்து கொடுத்தாரு. கொடுத்த உடனே இந்த மாதிரி விவரம் சொன்னா உனக்கு யார் சொல்லி கொடுத்த? அப்பா கீழே இருந்தா எடுத்து கோயில் உண்டியில போடுவாரு, நான் இது ஒருத்தி அவர்கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு அப்படியே கட்டி பிடிச்சாரு அந்த காவல் அதிகாரிக்கு. 6 மாசம் டைம், யாரும் வந்து கேக்குறாங்களோ உங்களை வச்சுட்டு நான் உங்ககிட்ட கொடுப்போம் அப்படின்னா நான் உங்ககிட்ட தேடி வருவேன்னாரு. 6 மாசமோ 7 மாசமோ தெரியல, ஒரு காவல் அதிகாரி வந்து அப்பா பேரு சொல்லி கூப்பிட்டாரு. கூப்பிட்டோன்னு என்ன கூப்பிட்டாரு, இந்தா இது உனக்கு அன்பளிப்பு, என்ன சார் கீழே இருந்த பொருள் எடுத்து வந்து கொடுத்த இல்லையா, அந்த நேர்மை அந்த கடைக்காரரும் கொடுத்தாரு, உங்க அப்பாவும் கொடுத்தாரு, நீயும் கொடுத்த, இது மூணுமே யாருமே செய்ய மாட்டாங்க. இன்னைக்கு காவல் அதிகாரிக்கு வந்து நான் கொடுக்குறேன், இது 4வது இந்த பொருளை உனக்கு அன்பளிப்பா கொடுக்குறேன், வாழ்க்கையில நீ மண்ணுக்கு போற வரைக்கும் மற்றவங்க பணத்துக்கு நீ ஆசைப்படக்கூடாது. இன்ன வரைக்கும் நான் யார் வீட்டு பொருளுக்கும் ஆசைப்படல, அப்பாவுடைய சொத்துக்கும் அம்மாவுடைய சொத்து அது. அப்பாவுக்கு வந்துட்டு அவர் வேணான்னாரு, நானும் வேணான்ட்டேன். அப்பாவுக்கு வர சொல்ல இன்னைக்கு 40 லட்சம் ரூபாய், எனக்கு ஒரு சொல்ல 1,75,000 ரூபாய் நான் வேணாம் சொல்லி கையெடுத்து போட்டு விட்டேன். அது எனக்கு கிடைத்த அந்த ஒத்தகால் கொழுத்து இன்னும் நான் பத்திரமா பாதுகாத்துட்டு என்னுடைய கருத்து. நன்றி நன்றி நன்றி.
0: சூப்பர்ண்ணா, நன்றிண்ணா. ஓகே, இன்னைக்கு தாமோதரன் அண்ணா சென்னையில இருந்து கால் பண்ணி, ஸோ அவருக்கு கிடைச்ச அந்த ஒரு பரிசை இப்போ வரைக்குமே நான் வந்து பத்திரமா வச்சிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ ஒரு மாதிரி எமோஷ்னலா இருந்துச்சு, எனக்குமே கேட்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்களோட கருத்துக்களை சொல்லணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காம கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட நம்பர் 107.8 7 7 0 107.8 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க உங்களோட கருத்துக்களை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ அருமையான 2 இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க. தொடர்ந்து அடுத்த 1 மணி நேரம் இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயத்தை பற்றியும் பேசலாம். அண்ட் அதே மாதிரி நிறைய நேயர்களுமே நம்ம கூட பேசுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கூடயுமே பேசிடலாம். இப்போ பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
1: நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான் ஸ்ரீஹர்னி. ஸோ இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தேன். என்ன அப்படின்னா, உங்களுக்கு சின்ன வயசில் யாராச்சும் வந்து பரிசு கொடுத்துருப்பாங்க இல்லையா முதல்லா, ஸோ அந்த பரிசு என்ன, அது வந்து இன்னும் பத்திரமாக வச்சுருக்கீங்களா அப்படின்ற இந்த ஒரு கேள்வி வந்து நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன். ஸோ இந்த கேள்விக்கு இன்றைக்கி நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சு பதில் சொல்ல போகிறாரு. அவர்கிட்ட என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் சோனா பண்பலையின் இதுப்பாளர் ஸ்ரீஹர்னி அவர்களுக்கும் உணவு அன்பு நேயருக்கும் இனிய மாலை வணக்கத்துடன். திருப்பூர் மாவட்டம் மூணூர் ஆதவன்.
1: வணக்கம் வணக்கம் ஆதவன் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
3: வணக்கம் ஸ்ரீஹர்னி, நான் முதலே லேட் பண்ணிக்கிட்டே இருக்க எல்லாத்தையும் சேர்த்து. நான் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நானுமே அருமையா இருக்கேண்ணா.
3: சொல்லிடுறேன், நேரடி விஷயத்துக்கு வந்துடுறேன்.
1: சொல்லுங்கண்ணா.
3: பிரியமா வாங்கி கொடுத்த பொருள் உண்மையிலேயே பெற்றதாய் இனியதாய், பத்து மாசம் வந்து பெற்றதாய்,
1: என்ன
3: இனிய சோனா பண்பலில் நான் பேசுறது காரணமாக வைத்த தாய் சரிங்களா? அம்மா அம்மா சொல்றேங்க,
1: சொல்லுங்கண்ணா.
3: அவங்க பெற்றதுனால பேசுங்களை வைத்ததாய் வைத்தாய் அப்படின்னு சொன்னாலும் தாய் போடுங்க. அவங்க வாங்கி அந்த ஒரு பத்து வருஷத்துக்கு முன்ன ஒரு தங்க நகர் கோட்டைக்குள்ள ஒரு கை கடியிருந்தேன். எங்களுக்கு தாராபுரம், அது பக்கத்துல தாராபுரம் மூணு பக்கம் அது ஒரு இருக்கீங்களா, அங்க கூட்டிட்டு போயிங்க கடைவீதியில. 200 ரூபாய் மதிப்புள்ளான ஒரு கை கடியாரம் வாங்கி கொடுத்தாங்க. யாரும் எனக்கு இது வரைக்கும் அப்படி வாங்கி கொடுத்ததே இருந்தாலும் இப்ப வீட்டுல இருந்து யாரும் அப்படி வாங்கி கொடுத்தது இல்லை. அம்மாதான் வாங்கி அந்த மாதிரி கொடுத்தாங்க. அவங்க இப்ப இல்லை, நினைவில் இருந்த தாயாக இருந்தாலும் 2000 மேல போயிட்டாச்சு. போனாலும் அவங்க ஏன் இனி மூத்த மாறல, நானு அன்ப எனக்காக வாங்கி கொடுத்த அந்த கைகடியாரும் ஓகே இடையில நீங்க எப்படி ஏதாவது தெரியல இருந்தாலும் அது ஞாபகம் அதை மாத்தாமலே என்ன அந்த கைகடியார் வச்சிருக்கிறேன், பிரீமியம் வாங்கி கொடுத்த எப்படி மாத்துறது அப்படிங்கிற மாதிரி அவங்க போனாங்க. அவன் ஞாபகம் அதுதான் இருக்கு. வேற யாரும் எங்க வீட்டுல அப்படி யாரும் வாங்கி கொடுத்தது இல்லை. தாய் நான் 10 மாசம் எவ்வளவு சமந்து வச்சிருப்பாங்க வைத்தாய் தாய். அதாவது நானும் வந்து கூடிய ஏதோ ஒரு உருவமா ஆனா பொருள் வந்து ஸ்ரீஹர்னி நேயர்கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கிறேன்.
1: ஓகே ஓகே.
3: அதை நாம் மறக்க முடியுமா? இங்க இருந்த போதும் அதையும் மறக்க முடியாது இல்லையா?
1: கண்டிப்பா
3: உங்களுக்கு அப்படி கொடுத்த தாயினுடைய நினைவு அதை வச்சிருக்கிறேங்க ஸ்ரீஹர்னி.
1: இன்னைக்கு திருப்பூர் மூலனூர்ல இருந்து ஆதவனா கால் பண்ணிருந்தாரு. சோ கால் பண்ணி அவருக்கு வந்து அவங்க அம்மா வாங்கி கொடுத்த அந்த வாட்ச் வந்து ரொம்ப ரொம்ப பொக்கிஷ மாதிரி இப்போ வரைக்கும் நான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ வாட்ச் வந்து ஓடவே இல்லைனாலும் இப்போ வரைக்கும் நான் அதை ஞாபகமாக பத்திரமாக வச்சுருக்கேன். முதல் முதலாக எனக்கு கிடைச்ச பரிசு அதுதான் அப்படின்றத சொல்லியிருந்தாரு. ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு முதல் முதலாக கிடைச்ச பரிசு எது அப்படிங்கிறத மறக்காமல் என்கிட்ட சொல்லுங்கள். இப்போ பேக் டு பேக்கில் சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுட்டு வந்துடுங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரிணி என் கூட. இப்போ பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நாகராஜ் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, த பவர் ஆஃப் நவ் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தான். எக்கார்ட் டோலே இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. தமிழில் அதிசய வினாடி அப்படின்ற ஒரு புத்தகம். எனது அதிசய வினாடியா? வாங்க அதிசய வினாடிக்குள்ளார போகலாம். அதாவது யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்நாளில் எவ்வளோ நேரத்தை கடந்த காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியுமே நினச்சி தொலைச்சிட்ருக்கோம் அப்படின்னு. நம்மளில் பல பேர் கடந்த காலத்தில் செஞ்ச தப்பையே நினச்சி மனசுக்குள்ளார எப்பயுமே புலம்பிக்கிட்டே இருப்போம். அன்னைக்கு அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நம்மளை நாமே வந்து ஒரு குற்றவாளி மாதிரி எப்பயுமே வந்து நினச்சிக்கிட்டே இருப்போம். இல்லைன்னா நாளைக்கு என்ன ஆகுமோ, நாளைக்கு நம்மளோட வேலை இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு அந்த விஷயத்துக்கு பணம் இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு எப்படி இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு எதிர்காலத்தை பற்றியே நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் கடந்த காலம் முடிஞ்சு போன ஒன்று, அதை யாராலையும் மாற்ற முடியாது. எதிர்காலம் இன்னும் வரவே இல்லை, அதை வந்து கணிக்கவும் முடியாது. அது நம்ம கணித்தாலும் அது வேறு மாதிரி தான் நடக்க போகுது. ஸோ நம்ம கையில் இருக்கிறது இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி அப்படின்ற இந்த புத்தகம். இந்த நிகழ்காலம் மட்டும்தான் நிஜம், மற்ற எல்லாமே நம்ம மைண்ட் உருவாக்குற ஒரு மாயை அப்படின்னு எக்கார்ட் டோலே ரொம்ப அழகாக சொல்கிறாரு. உங்களுடைய மைண்ட் எப்போவுமே உங்களை விட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஒன்று பாஸ்டில் இருக்கும், இல்லாட்டி ஃப்யூச்சரில் இருக்கும், ப்ரெசண்ட்டில் மட்டும் இருக்கவே இருக்காது. நீங்கள் உங்கள் மைண்டை நிறுத்திட்டு அந்த நொடியை முழுமையாக உணர ஆரம்பிச்சிங்கன்னா, அப்போ உங்களுக்குள்ளார இருக்கிற எல்லா மன அழுத்தமும் கவலையும் பனி மாதிரி விலகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நம்மளுடைய மூச்சை வந்து நம்ம எப்பயுமே கவனிச்சிக்கிட்டே இருக்கும்போது ப்ரெசண்ட்டில் இருக்கலாம். அதே மாதிரி நம்ம சாப்பிடும்போதும் இல்லை டீ காஃபி குடிக்கும்போதும் அதை முழுமையாக கவனித்து குடிக்கலாம். அதே மாதிரி நடக்கும்போது நம்மளுடைய கால்கள் அப்படி நடக்கிற அந்த ஒரு விஷயத்தை அப்படி கவனிச்சுக்கிட்டே வரலாம். இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது நம்ம ப்ரெசண்ட்டில் வந்து இருப்போம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த புத்தகத்தை நீங்கள் வந்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக வாங்கி படிங்க. த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி, எக்கார்ட் டோலே அவர்கள் எழுதின புத்தகம். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் ஸ்ரீஹர்னி. ஸோ இன்றைக்கி உங்ககிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னா, உங்களுக்கு சின்ன வயசில் கிடச்ச கிஃப்ட் என்ன? ஸோ யார் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு சின்ன வயசில் பரிசு கொடுத்தாங்க அப்படின்ற இந்த ஒரு கேள்வி நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன் இல்லையா. ஸோ இந்த கேள்விக்கு நம்ம கூட நிறைய நேயர்கள் இணைஞ்சு அவங்களோட கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ தொடர்ச்சியாக இன்னும் சில நேயர்கள் நம்ம கூட இருக்காங்க இணைஞ்சு பேசுறதுக்கு. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட இன்னொரு நேயர் இணைஞ்சிட்டாங்க. அவங்க கிட்ட என்ன ஏது அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், நான் ருக்மணி அம்மா தாதகப்பட்டியில இருந்து பேசுறேன்.
0: ருக்மணி பாட்டி, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோம் சாமி, எப்படி இருக்கீங்க?
0: நானுமே அருமையா இருக்கேன் பாட்டி.
1: சாப்பிட்டீங்களா?
0: சாப்பிட்டாச்சு, மதியம் சாப்பிட்டாச்சு பாட்டி. நீங்க?
1: சாப்பிட்டாச்சு சாமி.
0: இன்னும் பத்திரமா வச்சிருக்கீங்களா?
1: நிறைய போட்டி எல்லாம் கலந்து எழுத்து போட்டி, பேச்சு போட்டி, விளையாட்டு போட்டி எல்லாம் வைக்கிறாங்களா, அந்த மாதிரி வச்சிருவேன். அதாவது எல்லாமே ஃபர்ஸ்ட் வரும்னு சொல்ல முடியாது, டிக்கெட்டு கூட வரும். அந்த கிஃப்ட் பொருள் எல்லாம் இருக்குல்ல, அதுவும் கிஃப்ட் தானே. அந்த கிஃப்ட் பொருள் எல்லாம் ஒரு சாக்கில போட்டு வச்சிருவேன். அப்பெல்லாம் சாக்கு தானே, இப்ப மாதிரி அரிசி பையே சாக்கு தான். சாக்கில போட்டு ரொம்ப நாளா வச்சிருந்தேன். அப்புறம் இப்ப கூட ரெண்டு பொருள் இருக்குது வச்சிருக்கேன். ஒரு டப்பா மாதிரி, அது ஃபர்ஸ்ட் பிரைஸ், இந்த லெமன் ஸ்பூன் சொல்லுவாங்கல்ல, எலுமிச்சைய ஸ்பூன்ல தூக்கிட்டு போறது, அந்த அதுக்குள்ள சாக்ரேஸ் கொண்டு வந்தது. சாக்குள்ள புதிச்சுட்டு ஓடுவாங்கல்ல அந்த சாக்ரேஸ், அந்த மாதிரி இதெல்லாம் வந்தது. அது அப்படியே இன்னும் இருக்குது, ரெண்டு இது பத்திரமா வச்சிருக்கேன். அப்புறமேட்டு வாட்ச் ஒண்ணு ஒருத்தர் ஏதோ குப்டா கொடுத்தாரு, அந்த வாட்ச் ஒண்ணு ஓடும், ஆனா கீ கொடுத்தாதான் ஓடும். அப்பெல்லாம் ஸ்க்ரூ மாதிரி தானே, கீ கொடுத்தா ஓடும். ரொம்ப நாள கட்டாம வச்சுட்டு இருக்கேன், ஆனா ஓடும் அந்த வாட்சி. ரீசெண்டா கூட பார்த்தேன், இப்போ இந்த பத்திரமா எடுத்துட்டு இருக்கும் போது பார்த்தேன், இருக்குது, நல்லா ஓடுற வாட்சி, பத்திரமா இருக்குது. இந்த மாதிரி நிறைய கிஃப்ட் பொருள் இருக்கு சாமி.
0: ஓகே ஓகே பாட்டி.
1: நான் விளையாட்டுல எல்லாம் சேர்த்துருவேன், எதுனாலும்
0: நன்றி பாட்டி.

0: நன்றி சாமி, நன்றி சாமி.
1: இன்னைக்கு நம்ம கூட ருக்மிணி பாட்டி தாதகா பாட்டியிலேருந்து கால் பண்ணி அவங்க வந்து இந்த மாதிரி கிஃப்டெல்லாம் நான் பத்திரமா வச்சுருக்கேன், ஸோ அந்த சாக்கு பையிலெல்லாம் போட்டு வச்சுருப்பேன், அவ்வளோ கிஃப்ட் வந்து இருக்கும், இப்போயுமே அது வந்து வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்களும் இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787707. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அருமையான ரெண்டு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்கு. அச்சுவோட விழிகள் அப்படின்ற பாடலும் ஹாவ பிரதர்ஸோட இன்னொரு பாடலும் வந்துக்கிட்டே இருக்கு. பாட்டை கேட்டு வந்துருங்க, நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் ஸ்ரீஹரணி. ஸோ இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தேன். என்ன அப்படின்னா, உங்களுக்கு சின்ன வயசுல கிடைச்ச முதல் கிடைச்ச பரிசு என்ன, அது என்ன பத்திரமா வச்சிருக்கீங்களா அப்படின்ற இந்த ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தேன். இந்த கேள்விக்கு இன்னைக்கு நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சு பதில் சொல்ல போறாரு. என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சந்திரசேகர்னா வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நானுமே அருமையா இருக்கேன்.
1: சின்ன வயசுல எனக்கு கிடைச்ச பரிசு அப்படின்னு பாத்தீங்கன்னா கை கடிகாரம் கிடைச்சதுப்பா. ரொம்ப சூப்பரா என்னுடைய அங்கிள் தான் பரிசாக கொடுத்தாங்க. அவங்க அயல் நாடு அதாவது அமெரிக்காக்கு போனாங்க. என்னுடைய ஞாபகார்த்தமா இருக்கட்டும் அப்படின்ட்டு இந்த சந்திரசேகர்னு கொடுத்தாங்க. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 8-9 இயர்ஸ் ஆச்சு வாங்கி. அந்த பரிசு என்னுடைய அங்கிள் கொடுத்ததுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னுடைய ஞாபகம் வந்து எனக்காக அவர் வாங்கி கொடுத்தாரு அப்படின்ட்டு அந்த பரிசை பார்க்கும் பொழுதுலாம் என்னுடைய சித்தப்பா அவங்க ஞாபகம் தான் வரும். அந்த சித்தப்பா கிட்டையும் நான் சொல்லுவேன், ரொம்ப நன்றி நீங்க வாங்கி கொடுத்ததுக்குன்னு. அதனால என்னுடைய சித்தப்பா கொடுத்த அந்த ஒரு பரிசு, முதல் பரிசு, ஆல்வேஸ் க்ளோஸ் டு ஹார்ட். அது இன்னைக்கும் பத்திரமா தான் வச்சிருக்கேன். அது என்னுடைய சித்தப்பாவுடைய நினைவுகளை மீட்டெடுக்கக்கூடிய வண்ணம் இருக்கு அப்படின்னு சொல்லுவேன்ப்பா.
0: கண்டிப்பா கண்டிப்பாண்ணா. ஓகே, நன்றிண்ணா.
1: ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பரிசு பார்க்கும் பொழுது ஒவ்வொருடைய நபர்களுடைய ஞாபகம் வரும்பாங்கல்ல, அதே போலதான் பரிசுகள்னு பரிசுகளையும் தாண்டி அந்த உறவு மேம்பாடு அப்படிங்கறதையும் வளப்படுத்தும். எவ்வளவோ பரிசு கிடைச்சிருந்தாலும் அந்த ஒரு கிஃப்ட் அப்படிங்கறது ஆல்வேஸ் க்ளோஸ் டு ஹார்ட் தான்.
0: கண்டிப்பா கண்டிப்பா. நான் நன்றிண்ணா.
1: தேங்க்யூப்பா.
0: ஓகே, இன்னைக்கு காட்பாடியிலேருந்து சந்திரசேகரண்ணா கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணி அவருக்கு வந்து அந்த வாட்ச் அவங்க சித்தப்பா வந்து வெளிநாட்டிலேருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அந்த பரிசு வந்து எனக்கு க்ளோஸ் டு ஹார்ட், அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இப்போ வரைக்கும் நான் பத்திரமா வச்சுருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ இவ்வளோ மாதிரியே நீங்களும் கால் பண்ணி சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே ஃபோனை எடுங்க.

நம்பரை டயல் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787707078. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என் கூட ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்கு. பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க சோனா எஃப்எம் 107.8. இது வாலிப வயசு நிகழ்ச்சி தான். ஸ்ரீயர்னி என் கூட.

0: நான் ஏதோ இந்த கிராமத்தில் வளர்ந்த பையன். நீ இதெல்லாம் நமக்குள்ளே செட் ஆகுமா?
1: அதெல்லாம் ஆகும்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார். சார்
1: என்னாமா
2: இது கூட தெரியாம இருக்க, ஏன்னா அது ஹிட் சாங்கா
3: தலை வலிக்குதுடா.

0: நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ?
1: சோனா எஃப்எம் 107.8
2: இது வாலிப வயசு.
3: என்ன இது வாலிப வயசு?
4: அதாவது சோஷியல் மீடியா கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து இணைஞ்சிருக்காங்க. யார் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சுவை டாக்ஸ் பேஸ்க்கான டீம் மெம்பர்ஸ் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க. ஸோ இவங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை நம்ம ரெகுலராக பேசிகிட்ருக்கோம். இன்றைக்கும் நம்ம கூட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை, அவங்களோட ஜேர்னியை ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. என்னென்ன அப்படின்றத நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா?
5: ப்ரோ, நம்ம தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை பேசிட்டு வந்துட்டுருக்கோம். நீங்களும் நிறைய விஷயங்கள்லாம் ஷேர்

0: பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க. லாஸ்ட்டாக பேசும்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஒரு வீடியோ அவுட் கொடுக்கறதுக்கு எவ்வளோ நாங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி உங்களோட ஸ்ட்ரகிள்ஸ் வந்து சொல்லியிருந்தீங்களா. ஸோ இதெல்லாம் தெரியாமல் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போகிற போக்கில் நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
1: அசால்தான் சொல்லுவாங்க ஒரு வீடியோ தாண்டா அப்படின்னு சொல்லி அப்படி போயிடுறாங்க.
2: நீ என்னப்பா ஒரு வீடியோ பண்ணால் 5000 வருது 4000 வருதுன்னு சொல்லுவாங்க. அந்த 4000 பின்னாடி எவ்வளோ ஒர்க் இருக்குது, எவ்வளோ கஷ்டம் இருக்குது, எவ்வளோ சாக்ரிஃபைஸ் இருக்குது ப்ரோ. எப்படின்னா

0: நிறைய சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ்லாம் இருக்கிறாங்களா, அவங்க இந்த மாதிரி பயங்கரமான ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணுவாங்க. நமக்கு வந்து தெரியும் இது என்ன, சும்மா ஒரு நிமிஷம் வீடியோ தானே, 30 செகண்ட் வீடியோ தானே, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஆடியன்ஸாக அப்படி தான் வந்து தோணும். ஆனால் அந்த ஒரு 30 செகண்ட் வீடியோக்கு பின்னாடி, ஒரு நிமிஷம் வீடியோக்கு பின்னாடி ஒரு சில சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு நாள் ஃபுல்லாகவே ஸ்பெண்ட் பண்ணி அந்த வீடியோ வந்து எடுப்பாங்க, நிறைய எஃபோர்ட் போடுவாங்க, நிறைய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி அந்த அவுட் கொடுக்குற சோஷியல் மீடியா கிரியேட்டரும் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு நல்ல சோஷியல் மீடியா கிரியேட்டரை பார்க்குறீங்க, அவங்களோட கண்டென்ட்டு உங்களுக்கு உண்மையாலே ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா, உங்களோட சப்போர்ட்டை கண்டிப்பாக வந்து கொடுங்க. அது வேற லெவலுக்கு அவங்களை வந்து மோட்டிவேஷனல் வந்து கொடுக்கும். ஸோ அவங்களை டிமோட்டிவேட் வந்து பண்ணாதீங்க, நெகட்டிவ் கமெண்ட்ஸை நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க. நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் சுவை டாக்ஸ் இந்த டீம் கூட நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துகிட்டே இருக்குங்க, கேட்டு வந்துருங்க.
1: Let's gear up, reporting, rapping, the damn track. Guess who is back? We'll make it bang it, no, I'll be back. Taylor, this will lead, it's

0: நம் ஊரில் விளையும் சிறு தானியங்களையே அதிகம் விளைவிப்போம். அத்தானியங்களையே அன்றாட உணவாக எடுத்துக்கொள்வோம். ஆரோக்கியமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8
3: அடுத்து வருவது லேசா லேசா
4: லேசா லேசா

0: நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இவ்வளோ நேரம் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து கேட்டிருப்பீங்க. நம்ம ஸ்ரீஹரணி அவங்க வந்து ட்ரெண்டிங்கான விஷயங்களை உங்களுக்காக சும்மா அள்ளி போட்டு எடுத்து சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக சோஷியல் மீடியா கிரியேட்டர் டீம் சுவை டாக்ஸ் பேஜ் வந்து இருக்கிறாங்க. ஸோ இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம பேசிகிட்டு இருக்கோம், என்னென்ன அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ப்ரோ, நீங்கள் தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. நம்ம லாஸ்ட்டாக பேசும்போது கூட நிறைய விஷயங்கள ஷேர் பண்ணியிருந்தீங்க. அதில் வந்து குறிப்பிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து ஒர்க் பார்ப்போம், ஒர்க் முடிச்சுட்டு சோஷியல் மீடியாவில் வீடியோஸ்லாம் ரெகுலராக அப்லோட் பண்ணுவோம், எங்களுக்கு டைமே வந்து கிடைக்காது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்களே. ஸோ வீட்டில் நீங்கள் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, இந்த ஒரு விஷயத்தை வீட்டில் எப்படி பார்க்குறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க?
1: வீட்டிலாம் வரப்போலாம் திட்டுவாங்க. நான் வீட்டில் ஒரு வேலை கூட சாப்பிட மாட்டேன், எதுக்குடா வர அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க.
2: ஏன்னா கோயம்புத்தூரில் வந்தோடனே இவன் வந்தால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நம்ம தேர்ட் பர்சனுக்கு தேட தேவையில்லை வீடியோ எடுக்க. இவன் கோயம்புத்தூரில் வந்த நைட்டு அப்படியே ஷூட் எடுத்துருவோம், ஒரு ஷூட்டு
1: பஸ்ல இருந்து இறங்கினே ஒரு ஷூட் எடுத்துட்டு வந்துடும், அப்படியே
2: டின்னர் ஷூட் எடுத்துருவோம், காலையில் ஒன்று லஞ்சுக்கு ஒன்று அப்படின்ட்டு ஒரு 7-8 வீடியோ ஸ்டாக் பண்ணி வச்சிருப்போம். அந்த 7-8 வீடியோவில் நம்மளுக்கு பிடிக்காத கடையும் இருக்கும், டேஸ்ட் நல்லா இல்லைனா அப்படியே ஸ்கிப் பண்ணிடுவோம் அந்த கடையை.
0: என்ன பண்ண சொல்றீங்க, இப்போ டேஸ்ட் வந்து நல்லா இல்லை, வீடியோ எடுத்தாலும் அந்த வீடியோ நீங்க போட மாட்டீங்களா?
1: போட மாட்டிருந்தா தான் நாங்கள் போடுவோம், சரி
2: ஸ்கிப் பண்ணிடுவோம். அப்படியே
1: இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுவோம், ஏன்னா நம்ம வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வராங்க, அவங்க ஏமாந்துடக்கூடாது. இல்லை,
2: ஏன் நடுவில் நான் சொல்லியிருப்பேன், ஷூட் அப்படியே நிறுத்துறா, இந்த கடையில் நல்லா இல்லைன்ட்டு கடைக்கார ஏதாவது நம்மளை நினைச்சிருவோம் அப்படின்ட்டு ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி கவர் பண்ணிட்டு வரேன்ட்டு அப்படியே பேமெண்ட் கொடுத்துட்டு வந்துடுவோம்.
0: கண்டிப்பாக அது ரொம்ப புதிய விஷயமா இருக்கு. இப்போ நிறைய பேர் கண்டென்ட்காக கண்டென்ட்லாம் கிடைக்கல அப்படின்றதுக்காக நிறைய இடங்கள்ல போயிட்டு ஃபேக்கான ரிவ்யூஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க, அதை நம்ம இப்போ நிறைய இடங்களில் பார்க்க முடியுது. ஆனால் நீங்கள் ஆடியன்ஸ்க்கு ஜென்யூனாக இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தினாலே நிறைய விஷயங்களும் வந்து பண்ணிட்டு இருக்கீங்களா ப்ரோ, நிஜமானுமே வேற லெவல் ஜி. ஸோ இவங்க கிட்ட இருந்து நம்ம ஒரு விஷயம் வந்து கற்றுக்கலாங்க, என்ன அப்படின்னா, ஆடியன்ஸ்க்கு லாயலாக வந்து இருக்கணும், ஆடியன்ஸ்க்கு ட்ரஸ்டபிளான கண்டென்ட்டை நம்ம மேக் பண்ணி போட்டோம் அப்படின்னா நம்மளோட ரீச் அப்படின்றது வேற லெவலில் வந்துருக்கும். ஸோ நீங்கள் ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரியான கண்டென்ட்டை நீங்கள் ட்ரஸ்டடாக போடுங்க.
3: ஸோ இவ்வளோ நேரம் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் அது மட்டுமே இல்லாமல் நிறைய காலர்ஸ் வந்து கால் பண்ணி இன்றைக்கி நான் கேட்டிருந்த கேள்விக்கு நிறைய பதில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி கேள்வி என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிடச்ச கிஃப்ட்டு என்ன, ஸோ அதை வந்து இன்னும் பத்திரமா வச்சுருக்கீங்களா அப்படின்ற இந்த ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். இதுக்கு நிறைய காலர்ஸ் வந்து நமக்கு கால் பண்ணி பதில் சொல்லியிருந்தாங்க. திருப்பூர் மூலனூர்லேருந்து ஆதவனண்ணா, தாமோதரன் அண்ணா சென்னையிலேருந்து, அண்டு கஸ்தூரி அண்ணா திருப்பூர்லேருந்து, சந்திரசேகர் அண்ணா காட்பாடியிலேருந்தும், தாதகாப்பட்டியிலேருந்து ருக்மணி பாட்டியும் இன்னைக்கு நம்ம கூட கால் பண்ணி அவங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. சோ இதோட இப்ப நான் இங்க இருந்து டாடா பாபா சொல்லிட்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு.
0: நானும் டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். நீங்க இந்த இது வாலிப விஷய நிகழ்ச்சியை 2 மணி நேரம் சீரு சிறப்பமா வந்து பயங்கரமா கொண்டு போனீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி.
3: நன்றி நன்றி குரு. அதோட நேர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. மறுபடியும் அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில ஒரு சூப்பரான டாபிக்கோட நிறைய ட்ரெண்டிங்கான விஷயத்தோட உங்களை வந்து மீட் பண்றோம். அண்டில் தென் பாய் ஃப்ரம் ஸ்ரீ அர்னி மற்றும்
0: குரு. பை பை.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
2: தன்னோட உரிமைகளை பற்றி ஒரு பொண்ணு தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கும் போது அவங்களுடைய சுயமரியாதையை யாராலும் பறிக்கவே முடியாது. சட்டம் மற்றும் சமூக உரிமைகளை பற்றி விழிப்புணர்வு அப்படின்றது ஒரு பொண்ணுக்கு இருக்க ஆரம்பிச்சுது அப்படின்னா அதுதான் அவங்களுக்கு தரக்கூடிய உண்மையான பாதுகாப்பு கவசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனால் அது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பல பெண்களுக்கு உரிமைகளை பற்றின விழிப்புணர்வு இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுதான் ஒரு கேள்விக்குறியாக இருக்க ஆரம்பிக்குது. அதை பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நான் அவங்க எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்துக்கலான் இருக்கேன். ஸோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி அவங்களுடைய மனநிலையில அவங்க என்ன நினைக்கிறாங்க, உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் என்ன சவால்களை சொல்றதுக்காக உங்க எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்துகிட்டு இருக்கேன். ஆரம்பிச்சிடலாம். உரிமை அறியாத இடத்தில் மௌனம் பெருக்கிறது, உரிமை உணர்ந்த இடத்தில் விடுதலை மலர்கிறது அப்படின்ற ஒரு பொன்மொழி நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். குறிப்பா பெண்கள் கண்டிப்பா நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சட்டம் பெண்களுக்கு எத்தனையோ உரிமைகளை தந்திருக்கு, ஆனா அதை எத்தனை பெண்கள் வந்து முழுமையா அறிஞ்சிருக்காங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டா அது ரொம்ப குறைவா இருக்க ஆரம்பிக்குது. தன்னோட உரிமைகளை என்னன்னே தெரியாம ஒரு பொண்ணு தனக்கு நடக்கக்கூடிய அநீதியையும் அவமதிப்பையும் கூட இதுதான் என் விதி, குடும்பம் அப்படின்னா இப்படிதான் இருக்கணும் போல அப்படின்னு சொல்லி மௌனமா சகிச்சுட்டு இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேர் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த அறியாமையினாலதான் பெண்களை ஈஸியா வந்து அடக்கி ஆள்வதற்கான வாசலா வந்து மாற ஆரம்பிக்குது. அதே மாதிரி குடும்ப வன்முறையிலிருந்து தற்காத்துக் கொள்றதுக்கும் என்ன மாதிரியான சட்டங்கள் இருக்கு, திருமண சொத்து உரிமையா இருக்கட்டும், பணியிடங்கள் நடக்கக்கூடிய இந்த பாலியல் அத்துமீறல்களுக்காக இருக்கக்கூடிய இந்த போஷ் கமிட்டி அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெண்களுக்கான அடிப்படை உரிமைகளா இருக்க ஆரம்பிக்குது. அவங்களுடைய அடிப்படை சட்ட உரிமைகள் என்ன அப்படின்றத பெண்கள் தெரிஞ்சு வச்சுக்கும் போதுதான் அவங்கள அவ்வளோ எளிதா ஏமாற்ற முடியாது அப்படின்றத பெண்கள் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சுக்கணும் நினைச்சுக்கிறேன். ஒரு பொண்ணு உரிமைகளை பத்தி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது குடும்பத்துல சண்டை போடுவதற்கோ இல்ல யாரையும் எதிர்க்கிறதுக்கு கிடையாது, தனக்கான கண்ணியமான எல்லைகளை அவங்க வகுத்து வச்சுக்கிறதுக்கும் எல்லை மீறல்கள் நடக்கும்போது தைரியமா முடியாது அப்படின்னு குரல் கொடுக்கறதுக்கு ரொம்ப அவசியமான ஒண்ணா இருக்க ஆரம்பிக்குது. அதனாலதான் சொல்லுவேன், கல்வி ஒரு பொண்ணுக்கு அறிவை கொடுக்குது அப்படின்னு சொன்னா உரிமைகளை பத்தி புரிதல் அவங்களுக்கு அச்சமற்ற வாழ்க்கையை கொடுக்க ஆரம்பிக்குது. அதனால தன்னோட உரிமைகளை பெண்கள் தினதினமும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டு இந்த சமூகத்துல அசைக்க முடியாத பலம் வாய்ந்த பெண்களா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில இந்த விஷயத்தை பத்தி பேசியிருக்கேன். சோ இதுக்காக ஒரு கேள்வியும் நான் பெண்கள் எல்லாருக்கிட்டையும் கேட்கலான் இருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, பெண்கள் உங்களுடைய உரிமைகளை பத்தி தெரிஞ்சு கொள்றது அப்படின்றது எந்த அளவுக்கு அவசியமா உங்களுக்கு இருக்கு, நீங்க உங்களுடைய உரிமைகள் என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றத பத்தி மறக்காம கால் பண்ணி சொல்லுங்க. இப்போ காலேஜ் படிக்கும் போது என்னென்ன உரிமைகள் உங்களுக்கு இருக்கு, குடும்ப வாழ்க்கை அப்படின்னா என்ன மாதிரியான உரிமைகள் இருக்கு, வேலைக்கு போற இடத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான உரிமைகள் இருக்கு, அது எல்லாத்தையும் பத்தி நீங்க தெரிஞ்சிருக்கீங்களா அப்படின்றதுதான் இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு மறக்காம 9787701 7 என்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை ராஜ்குமார் ஏன்

0: என்னுடைய பெயர் தில்லைநாதன். என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
1: அங்கன்வாடி பணியாளர் வனிதா அவர்கள்.
2: வணக்கங்க. செப்டம்பர் மாதம் வந்து ஊட்டச்சத்து மாதமா நம்ம வந்து கொண்டாடுறோம். கர்ப்பிணி பெண்கள் வந்து அந்த சத்தான உணவுகள் எல்லாம் சரியா எடுத்துக்கணும். அவங்க வந்து ஆரோக்கியமா இருந்தாதான் குழந்தையும் வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கும். இப்போ ஒரு குழந்தை வந்து ஊட்டச்சத்து பற்றாக்குறையா இருந்தா அந்த குழந்தையை பார்க்கும் போதே நமக்கு தெரியும். அந்த குழந்தை வந்து சுறுசுறுப்பா இருக்க மாட்டாங்க. விளையாடும் போது மற்ற குழந்தைங்களை மாதிரி சேர்ந்து அவங்க கூட விளையாட மாட்டாங்க. சோர்ந்து சோர்ந்து உட்காந்துக்குவாங்க, படுத்துக்குவாங்க. அவங்களால சரியா சாப்பிடவும் முடியாது. ஒரு வாரம் கொஞ்சம் சாப்பிடுவாங்க, வேணாம்னு விட்டுருவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த பொறி வந்து பொடி பண்ணி அது பாலில் கலந்து அதுல வந்து சுத்தமான நம்ம வீட்டு

ஆட்டினேன், தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் அதில் விட்டு அதை கலந்து கொடுத்து அந்த குழந்தைக்கு வந்து வெயிட் வந்து அதிகமாகும். அதுக்கப்புறம் கடையிலெல்லாம் அந்த பாக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் எதுவும் வாங்கி கொடுக்கக்கூடாது. நம்ம வீட்டில் சமைக்கிறது தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ஒரு டைம் நம்ம கொடுத்துட்டோமா குழந்தைங்க வந்து அதே தான் விரும்பி கேட்பாங்க. அதனால் கடையில் இருக்கிறத எதுவுமே வாங்கி கொடுக்கக்கூடாது. அப்புறம் நிலக்கடலை, வேர்க்கடலை உருண்டை, எள்ளு உருண்டை இதெல்லாம் வந்து கொடுத்தோமா அந்த வெயிட் கம்மியாக இருக்கிற குழந்தைங்க வெயிட் அதிகமாகுவாங்க. வயிற்றுல பூச்சி இருந்தாலும் சில குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருக்கும், ரத்த சோகை இருக்கும். அதுக்காக 6 மாதத்துக்கு ஒரு டைம் வந்து நம்ம பூச்சி நீக்க மாத்திரையும் விட்டமின் ஏவும் கொடுக்குறோம். குழந்தைங்க வந்து எப்பயுமே வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருந்தாவே அவங்களால வந்து ஆக்டிவா ஒரு எழுதவோ படிக்கிறதுக்கும் எதுவுமே பண்ண முடியாது. அவங்க ரத்த அளவு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த மாதிரி குழந்தைங்க வந்து பார்த்தாவே நமக்கு சோர்ந்து போய் இருப்பாங்க தெரியும். அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம டாக்டர்கிட்ட வந்து பரிந்துரை செய்யணும். முருங்கைக்கீரை நம்ம ஏரியாவில் எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்குது. முருங்கைக்கீரை டெய்லியுமே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அப்புறம் நகமெல்லாம் கட் பண்ணி குழந்தைங்க மண்ணில் விளையாட மாதிரி பார்த்துக்கணும். குழந்தைங்களை சுத்தமாக வச்சுருக்கணும். சிறுதானியங்கள்லாம் அதிக அளவில் எடுத்துக்கணும். குழந்தைங்களுக்கெல்லாம் அது இப்போதே நம்ம வந்து அறிமுகப்படுத்தணும். வாழைப்பழம் டெய்லியும் ஒவ்வொரு வாழைப்பழம் நம்ம கொடுக்கலாம். எல்லாருமே ஆரோக்கியமாகவும் நோய் நொடி இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த ஊட்டச்சத்து மாதம் கொண்டாடுறதோட சிறப்பு. எல்லாருமே ஊட்டச்சத்தோட இருக்கணும். குழந்தைங்களும் ஊட்டச்சத்தோட ஆரோக்கியமாக வளர்க்கணும். நன்றி, வணக்கம்.

0: குட்டீஸ், எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சுவை கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு டாக்டர்லாம் வருவாங்களா?
2: சமுதாய வானொலியில்
3: கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நேயர்களே, கோயில் சிற்பங்களுக்குள்ள உடைஞ்சிருக்கக்கூடிய அந்த 108 கரணங்களுக்கு தன்னோட நடன அசைவுகளால உயிர் ஊட்டி உலகத்துக்கு மீட்டு கொடுத்த ஒரு நாட்டிய சாஸ்திரி ஆராய்ச்சியினுடைய பேராசிரியரா இருக்கக்கூடிய பத்ம விபூஷன் டாக்டர் பத்மா சுப்பிரமணியம் அவங்கள பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில அவங்க எல்லாருக்கிட்டையும் நான் பகிர்ந்துக்கலான் இருக்கேன். யார் அவங்க, என்ன மாதிரியான சாதனைகளை இவங்க பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, புகழ்பெற்ற திரைப்பட இயக்கம் கே சுப்பிரமணியம் அவங்களுடைய மகளும் இசையமைப்பாளராக இருக்கக்கூடிய மீனாட்சி அவங்களுடைய மகளாவும் தான் சென்னையில் பிறக்க ஆரம்பிக்கிறாங்க டாக்டர் பத்மா சுப்பிரமணியம் அவர்கள். நாட்டிய பேராசிரியராக இருக்கக்கூடிய வழுவூர் ராமையா அவர்கிட்ட வந்து பரதநாட்டியத்தை வந்து கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. சின்ன வயசுலேருந்தே கர்நாடக இசையிலையும் முதுகலை பட்டம் வந்து பெற்று நாட்டியமும் இசையும் இணைந்து ஒரு முழுமையான கலைஞராக வந்து மலர ஆரம்பிக்கிறாங்க. நடனத்தில் வெறும் மேடைகள் நிகழ்ச்சியாக மட்டும் பார்க்காம 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய பரத முனியினுடைய நாட்டிய சாஸ்திரி கோட்பாடுகள் ஆழமா ஆராய்ச்சி செஞ்சு இந்த உலகத்துக்கு வெளிக்கொண்டு வரதுக்காக தன்னோட வாழ்நாள் லட்சியமா வந்து இவங்க எடுத்திருக்காங்க. ஆனா இந்த தருணத்துல தான் உங்களுக்கு வந்து சவால்கள் அப்படின்னு ஏற்பட ஆரம்பிக்குது. என்ன மாதிரியான சவால்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தஞ்சை பெரிய கோயிலா இருக்கட்டும், சிதம்பரம், கும்பகோணம் முதல் இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய பிரம்மாணம் தலம் வரைக்கும் கற்கோவில் உறைந்திருந்த அந்த 108 கரணங்களை வந்து கல ஆய்வு செஞ்சு எந்தவித வீடியோ ஆவணங்களும் இல்லாத சூழ்நிலையும் கல் சிற்பங்களை வந்து அமைப்பதற்கான துல்லியமான உடல் அசைவுகளை தன்னோட சொந்த உடல்ல வருத்திக்கிட்டு புனரமைக்க கடுமையான சவால் அப்படின்னு ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. அது எல்லாத்தையும் கடந்துதான் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, மிகப்பெரிய சாதனைகள் எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உலக நாட்டிய வரலாற்றிலே நாட்டிய சாஸ்திரி 108 கரணங்களையும் முழுமையா உடலியல் அசைவுகளால மறுகட்டமைப்பு செஞ்சு முனைவர் பட்டமும் பெற ஆரம்பிக்கிறாங்க. இது மூலமா இந்திய நாட்டினுடைய கலையின் இலக்கணத்தை மீட்டெடுத்த பெருமை உங்களுக்கே சேருதுன்னு சொல்லலாம். தன்னோட தந்தை தொடங்கி வச்சிருக்கக்கூடிய நிருத்யோதயா அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்டிய பள்ளியின் மூலமா பல்லாயிரக்கணக்கான மாணவிகளுக்கு வந்து பொருளாதாரம் இல்லைனாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு கலைகளை கத்துக் கொடுக்கணும்னு சொல்லி கலாச்சார புரட்சி ஏற்படுத்திருக்கக்கூடிய ஒரு பொண்ணா இருந்திருக்காங்க. அதையும் தாண்டி புதிய நாடாளுமன்றம் நிறுவப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க சோழர் மரபு செங்கோல் பற்றிய ஆவணங்களை மத்திய அரசுக்கு தெரியப்படுத்தி அதை மீட்டெடுப்பதில் முதன்மை தூண்டுகோலா இவங்க வந்து விளங்கி இருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த மாதிரி நாட்டிய சாஸ்திரி ஆராய்ச்சி மற்றும் நடன கலைகளுக்கு இவங்க ஆற்றிருக்கக்கூடிய 6 தசாப்தங்களுக்கும் மேலாக மகத்தான வாழ்நாள் பங்களிப்பை பாராட்டி இந்திய அரசு 2024 நாட்டினுடைய 2வது உயரிய விருதா இருக்கக்கூடிய பத்ம விபூஷன் விருது வழங்கி கௌரவிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனா இதுக்கு முன்னாடியே இவங்களுக்கு வந்து பத்மஸ்ரீ விருதும் பத்ம பூஷன் விருதும் வந்து வென்றிருக்கக்கூடிய பெண்ணா இருந்திருக்காங்க. சோ இப்படிப்பட்ட சாதனை பெண் பத்தி இவங்க எல்லாருக்கிட்டையும் நான் பகிர்ந்திருக்கேன். சோ இவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம சோனா எஃப்எம் நம்பர் கால் பண்ணி சொல்லிட்டு போங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் லேசர் நிகழ்ச்சியில் இருக்கு, அதெல்லாத்தையும் நான் அடுத்தடுத்து பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரிலே கேட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.
4: வயசுலேருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியேதான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதேதான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டியதான்

0: தானியம், சோளம், ராகி இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இதை எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
1: ஓ அப்படியா, சரி இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
2: கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேயர்களே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில் நான் அடுத்ததாக என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல பெண்கள் ஒரு 50-60 வயதை கடந்திருக்கக்கூடிய பெண்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, வீட்டுக்குள்ளேயே இருக்க ஆரம்பிப்பாங்க, எப்பயும் டிவியை பார்க்க ஆரம்பிப்பாங்க, ஏதாவது வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் வந்து ஏதாவது ஒரு சின்ன அதாவது அவங்களுக்கு தெரியாமல் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை அவங்க வந்து விளையாட்டு பிள்ளைகள் தானே, அவங்கலாம் வீட்டில் இருந்துகிட்டு அடம் பண்ணிக்கிட்டே இருக்க ஆரம்பிப்பாங்க, அவங்கெல்லாம் வந்து திட்டிகிட்டே இருக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம வீட்டில் சாதாரணமாக நடக்கக்கூடியதாக இருக்க ஆரம்பிக்கும். ஆனால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மூத்த பெண்கள்லாம் இருக்காங்க அப்படின்போது அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் அவங்க சின்ன சின்ன பழக்க வழக்கங்கள் வந்து மேற்கொள்றது மூலயமா அவங்களுடைய மனசும் ஆரோக்கியமாக இருக்க ஆரம்பிக்கும், அவங்களுடைய உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஒரு அருமையான விஷயத்தை பற்றி பேசலான் இருக்கேன். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வயதாகிடுச்சு அப்படின்றதுக்காக வீட்டுக்குள்ளேயே இருக்காம மாலை நேரத்தில் வீட்டை விட்டு வெளியே வந்து வாசலில் உட்காந்துக்கிட்டு அப்படின்னா அக்கம் பக்கத்தினர் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட பேசுறது மூலயமா மனசு விட்டு பேசுவாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கிராமப்புறங்கள்லாம் அதிகமான பெண்கள் நான் பார்த்திருக்கேன், காலையிலயோ சாயந்தரமோ வந்து காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இங்கே சிட்டிக்குள்ளெல்லாம் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்க அதிகமாக பேசிக்கவே மாட்டாங்க, பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவங்க பேர் கூட தெரியாத மாதிரியான சூழ்நிலை அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது. ஸோ அதெல்லாமே வந்து மாறணும்னு நினைக்கிறேன். ஏன்னா மனசு விட்டு பேசும்போது தான் நம்மளுடைய மனசில் என்ன இருக்கு, அவங்களுக்கு என்ன தெரியும், அவங்க கிட்டேருந்து புதுசாக கற்றுக்கிட்ட விஷயங்கள் என்ன அப்படின்றதெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நம்மளுடைய ஒத்த வயதில் இருக்கக்கூடிய பெண்களோட பேசும்போது, அதாவது மூத்த பெண்கள் அவங்க ஏஜில் இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட பேசும்போது அவங்க மனசுக்குள்ள கவலைகள் இருக்கு, இதெல்லாத்தையும் ஒருவருக்கு மாற்றி ஒருவர் அவங்க வந்து ஆழமா பகிர்ந்து கொள்ள முடியும். இதுக்காக வந்து ஒரு ஆய்வு குறிப்பு பத்தி சொல்லலான் இருக்கேன். ஹார்ட்வேர்ட் முதியோர் நல ஆராய்ச்சி மையம் வந்து 80 வருஷமா ஒரு ஆய்வு வந்து நடத்திருக்காங்க. அதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, நெருக்கமான சமூக தொடர்புகளையும் நட்பு வட்டாரத்தையும் பராமரிக்கக்கூடிய முதியவர்களுக்கு வந்து தனிமையில் இருப்பவங்களை விட 10 ஆண்டுகள் கூடுதலான ஆரோக்கியமும் நினைவாற்றலும் இருக்குது அப்படின்றதையும் வந்து உறுதிப்படுத்திருக்காங்க இந்த ஆய்வின் மூலயமா. அதனால பெண்கள் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்போது ஒரு வயது அதாவது 60 வயதை கடந்திருக்கக்கூடிய 50 வயதை கடந்திருக்கக்கூடியவங்களாம் வந்து அதிகமா பேசிக்க மாட்டாங்க, ரொம்ப தனிமையில இருக்க ஆரம்பிப்பாங்க. அதனால அதெல்லாம் விட்டுட்டு தனிமையில் இல்லாம பேச ஆரம்பிச்சுங்க அப்படின்னா ஒரு தீர்வு அப்படின்றது கிடைக்க ஆரம்பிக்கும். காலையிலயோ மாலையிலயோ பக்கத்துல இருக்க கோவிலுக்கோ இல்ல பூங்காவுக்கு போகும்போது அங்க நிறைய பேர் வந்து வாக்கிங் வர ஆரம்பிப்பாங்க, அவங்க கூட சேர்ந்து நம்ம வாக்கிங் போறது இதெல்லாம் பெண்கள் பண்ண ஆரம்பிக்கலாம். இல்லைன்னா பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடியவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கலாம், இல்லைன்னா பழைய பள்ளி தோழிகள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட சொந்தக்கார அக்காலாம் இருப்பாங்க, அவங்க கிட்ட எல்லாம் வந்து வாரத்துக்கு ஒரு டைமாவது போன்ல பேசும்போது அந்த ஒரு நாளுக்காக வந்து அவங்களுடைய மனசு வந்து மாற ஆரம்பிக்கும். அந்த ஒரு நாள் எப்போ வரும் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குள்ளயும் இருக்க ஆரம்பிக்கும் இல்லையா. ஸோ யாருக்கிட்டையுமே பேசாம யாருமே என்கிட்ட பேசாம இருக்காங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தை எல்லாம் விட்டுட்டு நீங்க பெண்கள் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்போது ஒரு 50-60 வயசை கடந்துடக்கூடிய பெண்கள்லாம் வந்து நீங்களே போய் யார்ட்டையாச்சும் புன்னகையோடு நலம் விசாரிக்க ஆரம்பிங்க, அவங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்லாம் கேட்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அங்க இருந்து தான் நட்பு அப்படின்றது தொடங்க ஆரம்பிக்கும். இது நான் இப்போ ரீசெண்ட் டைம்ல என்னோட பாட்டி ஒருத்தவங்க வந்து ரொம்ப அமைதியா இருக்காங்க, இதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது அவங்க கிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசினேன், ஆனா அவங்க பேசிக்கிட்டே இருக்க ஆரம்பிச்சாங்க. அப்போதான் எனக்கு புரிஞ்சுது பேசுறதுக்கு ஆள் இல்லையோ அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் வந்து இருக்காங்க. ஸோ அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பா பெண்கள் கடைபிடிக்கணும், இதனால அவங்களுடைய ஆரோக்கியமும் உடல் நலமும் வந்து ஆரோக்கியமா இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் லேசலேசன் நிகழ்ச்சிகள் இருக்கு, அதெல்லாத்தையும் நான் அடுத்தடுத்து பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரிலே கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ஒருத்தன்
2: பாட்டு பாடின பாட்டுக்கு கரப்பாம்பூச்சி எல்லாம் செத்து போச்சான், ஏன்?

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
5: கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேரலி. இன்றைக்கி லேசா லேசா நிகழ்ச்சியில் கண்ணம்மா பகுதி தான் அடுத்ததாக ஆரம்பிக்க போகுது. இன்றைக்கி நம்ம கூட கண்ணம்மா பகுதியில் யார் பேச போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வினிதாக்கா தான் இன்றைக்கி நம்ம கூட நிகழ்ச்சியில் பேச போகிறாங்க. வினிதாக்கா யார், என்ன பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது 2 புத்தகங்கள் வெளியிட்டிருக்காங்க. நிசப்தத்தின் குரல், அதுக்கப்புறம் இறந்தவர்கள் திரும்ப வரமாட்டார்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுதி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து நிறைய கவிதைகள், ஒரு நாவல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த புத்தகம் எழுதி அவங்களுடைய எழுத்து பயணத்தை ஆரம்பிச்சு பதிப்பகத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய வினிதாக்கா தான் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நாம தொடர்ந்து அடுத்தடுத்து பேசலாம். வினிதாக்கா, இப்போ நீங்க எழுதிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ வினிதாக்கா எழுதனா இந்த மாதிரியான டைப்ல தான் இருக்கும் அப்படின்னு

0: சொல்லுவாங்கல்ல, அதாவது கதை கவிதை நாவல் அப்படின்ற மாதிரி இருக்கும். வினிதா எழுதுனா இப்படிதான் இருக்கும்னா எப்படி இருக்கும்க்கா?
1: ஸோ நான் இப்படிதான் அப்படின்ட்டு கிடையாது. நான் இப்போ டிராவல் பண்ணுறேன் அப்படிங்கும்போது அதை பற்றி எனக்கு என்ன தோணுதோ, என் சிந்தனைகள், அதுக்கப்புறம் நான் பார்க்குற விஷயங்கள், என்னை ஏதாவது கஷ்டப்படுத்துது அப்படின்னா, நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன் அங்கே ஒரு விஷயம் எனக்கு கஷ்டப்படுத்துது அப்படின்னா, அந்த மாதிரி நான் பார்ப்பேன் பார்க்கறத, எனக்கு என்ன அப்போதைக்கு ப்ரெசன்ஸ் ஆஃப் டைமில் தோணுதோ அது நான் அப்படியே எழுத ஆரம்பிச்சிருவேன். இவன்தோ நான் எனக்கு நிறைய வந்து என்னை வந்து ரொம்ப இது பண்ண கொடுத்த ஒரு கவிதை பார்த்தீங்கன்னா, பட்டப்படிப்பு படித்தும் பயனில்லை, காரணம் திருமதி இன்னும் பட்டம் பெற்றதால் அப்படின்ற இந்த ஒரு சில லைன்ஸ் வந்து இந்த கவிதை வந்து ரொம்ப இதாச்சு. ஸோ நிறைய இடங்கள்ல பேசப்பட்ட இதுவும் கூட. ஸோ இது மாதிரி அப்பப்போ தோணும் எனக்கு, யாராவது என்கிட்ட வந்து ஏதாவது சொல்லும் போது, அவங்களோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணும்போது, ஸோ லைக் இப்படிலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு ஒரு மாதிரியான தாட்ஸ்லாம் தோணும். ஸோ அதை நான் எழுத ஆரம்பிப்பேன், அதை அப்படியே நான் கவிதை நடைக்கு மாத்திடுவேன், அவ்வளோதான். அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: அதாவது எழுத்து அப்படின்றது மனசுக்கு பிடிச்சதை எழுதுறது தானே. நான் டிராவல் பண்ணுறேன் அப்படின் போது அந்த நேரத்தில் எனக்கு என்ன தோணுதோ அதை வந்து எழுதுவேன். அது புத்தகம் படுத்தணும் அப்படின்னு சொல்லும் போது அது புத்தகமாக நான் எழுதி ரிலீஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத இன்றைக்கி நம்ம கூட வந்து வினிதாக்கா ரொம்ப அருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. வினிதாக்கா, இப்போ நீங்கள் வந்து இரண்டு புத்தகங்கள் எழுதியிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த புத்தகத்தில் என்னென்ன எழுதியிருக்கீங்க அதை பற்றி பகிர்ந்துக்கோங்கக்கா.
1: அதுதான், நான் ஃபஸ்ட்டு வந்து நிசப்தத்தின் குரல் அப்படின்ற புத்தகம், அது வந்து என்னோட கவிதை நூல் தான். நிறைய கவிதைகள் வந்து அங்கங்கே அங்கங்கே கிரிக்கி வச்சுருந்தேன், நோட்டாக அது எல்லாத்தையும் அது எல்லாத்தையும் எழுதி வச்சது எல்லாத்தையும் எடுத்து ஸோ எல்லாம் ஒருங்கிணைச்சு தான் அந்த புக்கு போட்டோம். அது ஈரோடு புக் ஃபேரில் கூட வச்சோம். ஸோ நிறைய பேர் அதை வாங்கி பார்த்துட்டு ரிவ்யூலாம் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ தான் நான் வந்து இறந்தவர்கள் திரும்ப மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாவல் மாதிரி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதினேன், அதையும் போட்டிருக்கேன். ஸோ அப்படியே போயிட்டுருக்கு, அடுத்தடுத்து நிறைய இருக்குது, அதெல்லாம் இனிமேல் தான் எக்ஸிக்யூட் பண்ணணும்.
0: கண்டிப்பாக்கா, நீங்கள் வந்து இந்த புத்தகத்தையும் எங்கக்கிட்ட கொடுத்துருந்தீங்க, அந்த நிசப்தத்தின் குரல் அப்படின்ற ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் நிறைய கவிதைகள் இருந்தது, அது எனக்கு ரொம்ப பிடிச்சதாகவும் இருக்க ஆரம்பிச்சது. ஸோ அந்த கவிதை எல்லாத்தையும் உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் பகிர்ந்துக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நாம வந்து வினிதா காட்ட அடுத்தடுத்து பேசி தெரிஞ்சுக்கலாம். அவங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரலே கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லைசா லைசா நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுகிறேன்.

0: உணவுகளையும் இனிப்புகளையும் தவிர்த்து நம் ஊரில் விளைந்த பருப்பு, எள், சிறு தானியங்களில் இனிப்பு வகைகளை செய்து உண்போம். ஊட்டச்சத்துடன் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
3: சக்கலக்க குட்டீஸ். சக்கலக்க குட்டீஸ்.
4: லேசா லேசா
5: லேசா லேசா
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
6: கேட்டுட்ருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேயர்களையும். இன்றைக்கி லேசா லேசா நிகழ்ச்சியில் நம்ம கூட கண்ணம்மா பகுதியில் யார் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வினிதாக்கா தான் இன்றைக்கி நம்ம கூட நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நாம் தொடர்ந்து நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து பேசலாம். வினிதாக்கா, இப்போ நீங்கள் வந்து புத்தகங்கள் எழுதியிருக்கீங்க, ரெண்டு புத்தகங்கள் வெளியிட்டிருக்கீங்க அப்படின்னு போது அதனுடைய பெயர்கள்லாம் கேட்டாவே வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நிசப்தத்தின் குரல், அதுக்கப்புறம் இறந்தவர்கள் திரும்ப வர மாட்டார்கள் அப்படின்ற ஒரு தலைப்பில்
7: பண்ண தெரியும், படிக்க கதை படிக்க தெரியும், அதை வாசிக்க தெரியும். ஆனா இந்த ஒரு புக்கு உருவாகிறதுக்கு அந்த ப்ராசஸ் வடிவமைப்பு இதெல்லாம் வந்து எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்போ கூகுள் சொல்லுவாரு, நீங்க எழுதுங்க, நீங்க நல்லா எழுதுறீங்க, மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. நான் காதலே வாங்க மாட்டேன், ஆ எழுதலாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிருவேன். என்னதான் எனக்கு பிடிச்ச விஷயமா இருந்தாலும், அதை நான் சேகரிச்சு வச்சிருந்தாலும், அதுக்கான அந்த இதை வந்து மோட்டிவேஷன் அப்படின்றது அவரு தான் கொடுத்துருக்காரு. ஸோ அதை அப்படியே எழுதும் போதுதான், எழுதி முடிச்சு எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம், ஓகே இதுக்கு ஒரு டைட்டில் செட் பண்ணுங்க அப்படின்ட்டாரு. இல்ல நீங்களே செட் பண்ணி நீங்களே போட்டுருங்க, எனக்கு அது தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இல்ல இல்ல, உங்க புக்கு, நீங்க தான் அதுக்கு டைட்டில் செட் பண்ணும். அந்த டைட்டில் யோசிச்சுட்டே இருந்தா நம்ம எதை பத்தி எழுதியிருக்கோம், எதனால எழுதியிருக்கும், அது பார்க்கவும் நல்லா ரீச் ஆகிற மாதிரி இருக்கணும். அதே டைம் இந்த புத்தகம் ஒருத்தங்க கைக்கு போகுதுங்கும் போது அதை படிச்சுட்டு அவங்க சம்திங் ஏதாவது ஃபீல் பண்ணணும். அதுதான் நம்ம ரைட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்கான ஒரு அங்கீகாரங்கிறது வாசிச்சுட்டு அவங்க நம்ம கொடுக்குற ஃபீட்பேக் வந்து ஒன்னும் அவங்கள ஃபீல் பண்ண வைக்கணும், இல்ல அடுத்து அந்த புக்கை திருப்பி பார்க்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். ஸோ அப்படி யோசிச்சுட்டே வரும்போது, ஓகே இது நம்ம இப்படிதான் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிசப்தத்தின் குரல் அப்படின்னு சொல்லி நான் வச்சுட்டேன்.
6: அதாவது நான் எழுதியிருக்கக்கூடிய அத்தனை தொகுப்புகளையும் அத்தனை கவிதைகளையும் இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா இது எதுக்கு பொருந்தது அப்படின்றத நான் வந்து யோசிப்பேன். யோசிச்சு பார்த்தா கரெக்டா இது வந்து நிசப்தத்தின் குரலா தான் இருக்குது, அமைதியின் குரலா தான் இருக்குது அப்படின்னு போது, அமைதியின் குரல் அப்படின்றத வைக்கிறதையும் தாண்டி நிசப்தம் இதெல்லாம் வந்து ஒரு நம்மளுடைய மனசுல கேட்க வேண்டிய, மனசுல பதிய வேண்டிய ஒன்னா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு இது மாதிரி சூஸ் பண்றது ரொம்ப முக்கியம் அப்படின்றத அக்கா சொல்லியிருக்காங்க. ஸோ ஆரம்பத்துல எழுதுற பயணம் அப்படின்றது அவங்களுக்கு இல்லைனாலும் ஒரு கட்டத்துக்கு மேல நண்பருடைய சப்போர்ட் அப்படின்றது கிடைச்சதுக்கு அப்புறமேட்டு அவங்க வந்து இதை பண்றதுன்றது ரொம்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஏன்னா எழுத்து அப்படின்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சோசியல் மீடியாவாக இருக்கட்டும், இந்த டிஜிட்டல் மீடியாவாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்ததுனால ரொம்ப குறைவாக இருக்க ஆரம்பிக்குது. ஆனால் எழுத்து பயணத்தில் இந்த காலத்திலையும் விட்டக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக ஓடிட்டு இருக்கக்கூடியவங்க தான் வந்து வினிதாக்கா. அப்படிப்பட்ட வினிதாக்கா இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் பேசியிருந்தாங்க, ரொம்ப நன்றிக்கா. நேயர்களை, நானுமே இன்னைக்கு நிகழ்ச்சியிலேருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதனால இன்னைக்கு நிகழ்ச்சியிலேருந்து விடைபெற்றுட்டு அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் லேசா லேசா நிகழ்ச்சி. நேயர்களை, இந்த நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்தது அப்படின்னா மறக்காம சோனா ஃபோன் நம்பர் கால் பண்ணி சொல்லிட்டு போங்க. டாட்டா, பாய் பாய் நேயர்களே.

0: எஃப்எம் 107.8 ஷக்கலக குட்டீஸ். இந்த கதையோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அணிலும் மலைத்துளியும். இதுதான் இந்த கதையோட பேர். ஒரு பெரிய காட்டில் சின்ன அணில் ஒன்று வாழ்ந்துட்டு இருந்துச்சு. ஒரு நாள் காட்டில் பயங்கரமாக மழை பெஞ்சிச்சு. எல்லா விலங்குகளும் தங்களோட வீட்டுக்கு ஓட ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ மழையில் நினைச்சிடக்கூடாது, எந்த சேதமும் ஆயிடக்கூடாது அப்படின்னு வீட்டுக்கு ஓட ஆரம்பிச்சிருச்சுங்க. ஆனால் அணில் வந்து என்ன பண்ணுச்சுன்னா, அதே மாதிரி தங்களோட வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு பறவை ஒன்று தனியாக மழையில் நின்றுட்டு இருந்ததை பார்த்துச்சு. ஸோ அந்த பறவை நடுங்கிட்டு மழையில் நினைஞ்சிட்டு அப்படியே நின்றுட்டு இருந்துச்சு. அதை பார்த்த உடனே அணிலுக்கு மனசே கேட்கல, நம்ம ஏன் இந்த பறவையை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் தங்க வச்சு மழை விட்ட வாட்டி அமுச்சு விடக்கூடாது அப்படின்னு யோசிச்சு அந்த பறவையை கூப்பிட்டுச்சு. வாங்களேன், நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் இருங்க, மழை நின்ன வாட்டி நீங்கள் வந்து போங்க அப்படின்னு சொன்னிச்சு. ஸோ அதுக்கு வந்து பறவை ஃபஸ்ட்டு தயங்கிடுச்சு. அப்புறமேட்டு மழை வரதை பார்த்து, வேணாம் நம்ம இங்கேயே தங்கிக்கலாம், அதான் நமக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அணிலோட வீட்டுக்கு புறப்பட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மழை நின்ன வாட்டி பறவை வந்து ரொம்ப ரொம்ப நன்றி அணிலுக்கு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிச்சு. அதுக்கப்புறமா இன்னொரு நாள் என்ன ஆச்சுன்னா, பறவை வந்து எதர்ச்சியாக தன்னோட சாப்பாடை எடுக்கிறதுக்காக ஆற்றை தாண்டி போயிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த ஆற்றுக்கிட்ட அணில் நின்றுட்டு இருந்துச்சு. என்ன அணில் தனியாக நின்றுட்டுருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அணில் சொன்னிச்சு, நானும் சாப்பாடு தேடி தான் வந்தேன், ஆனால் இங்கே எங்கேயுமே எனக்கு ஒரு பழம் கூட கிடைக்கல, ஆனால் எனக்கு இப்போ ரொம்ப பசிக்குது, நான் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொன்னிச்சு. அதுக்கு அந்த பறவை என்ன பண்ணிச்சுன்னா, ஆற்றை தாண்டி அணிலை கூட்டிகிட்டு போய் விட்டு இங்கேருந்து இன்னும் ஒரு 5 மீட்டர் தொலைவில் ஒரு பெரிய காடு இருக்கு. அந்த காடு ஃபுல்லா பழங்கள் தான் இருக்கும். ஸோ பழக்காடு தான் அங்க இருக்கு. உங்களுக்கு என்ன வேணுமோ சாப்பிடுங்க, நீங்க எனக்கு அன்னைக்கு பண்ண உதவிக்கு இதை ஒரு சின்ன உதவியா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிருச்சு. ஸோ இந்த கதையோட அர்த்தம் என்னன்னா, நம்ம மற்றவங்களுக்கு உதவி செஞ்சோம்னா நமக்கு உதவி தேவையா இருக்கக்கூடிய நேரத்துல நம்ம கேட்காமலே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா உதவி வந்து கிடைக்கும். இதுதான் இந்த கதையோட அர்த்தம். ஓகேவா குட்டீஸ்? சரி, ஓகே, இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு ராக் ஸ்டார் வந்திருக்காரு இல்லையா, அவரு கூட பேசலாம். ஹலோ, வணக்கம். ஹாய், உங்க நேம்?
1: ஹத்தி.
0: ஹத்தி, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? ப்ரீகேஜி. வெரி குட். சரி, எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
1: ஜீரா சார்.
0: ஓகே ஓகே. சரி, ஸ்கூல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் பேர்லாம் சொல்லுங்க.
1: மானி பிரணவா.
0: ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் தானா? அப்ப மத்த பேர் கூட எல்லாம் பேச மாட்டீங்களா?
1: பேசுவேன்,
0: இருந்தாலும் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படினு சொல்றீங்களா? சரி ஓகே. சரி, ஹத்திக்கு வந்து வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணுவீங்க? ஹோம்வொர்க் எழுதிருவீங்க. வெரி குட். இந்த விளையாடுறதெல்லாம் அப்புறம் தான், ஃபர்ஸ்ட் நான் ஹோம்ஒர்க் தான்ப்பா முடிப்பேன் அப்படின்னுட்டீங்க. சரி ஓகே, ஹோம்ஒர்க் யார் ஹெல்ப் பண்ணுவா எழுதுறதுக்கு?
1: நானே.
0: நீங்களே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிப்பீங்களா? சரி ஓகே ஓகே. சரி, சூப்பராக பேசுனீங்க. தொடர்ச்சியாக இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம் ஹத்தி கூட. ஸ்டேட்டி உண்டாயிருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி கூட. இப்போ பேக் டு பேக்கில் அருமையான 2 இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்கு. பாட்டை கேட்டு வந்துருங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நாகராஜ் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, த பவர் ஆஃப் நவ் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தான். எக்கார்ட் டோலே இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. தமிழில் அதிசய வினாடி அப்படின்ற ஒரு புத்தகம். என்னது அதிசய வினாடியா? வாங்க அதிசய வினாடிக்குள்ளார போகலாம். அதாவது யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்நாளில் எவ்வளோ நேரத்தை கடந்த காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியுமே நினச்சி தொலைச்சிட்ருக்கோம் அப்படின்னு. நம்மள பல பேர் கடந்த காலத்தில் செஞ்ச தப்பையே நினச்சி மனசுக்குள்ளார எப்பயுமே புலம்பிக்கிட்டே இருப்போம். அன்னைக்கு அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நம்மளை நாமே வந்து ஒரு குற்றவாளி மாதிரி எப்பயுமே வந்து நினச்சிக்கிட்டே இருப்போம். இல்லைன்னா நாளைக்கு என்ன ஆகுமோ, நாளைக்கு நம்மளோட வேலை இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு அந்த விஷயத்துக்கு பணம் இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு எப்படி இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு எதிர்காலத்தை பற்றியே

0: நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் கடந்த காலம் முடிஞ்சு போன ஒன்று, அதை யாராலையும் மாற்ற முடியாது. எதிர்காலம் இன்னும் வரவே இல்லை, அதை வந்து கணிக்கவும் முடியாது. அது நம்ம கணித்தாலும் அது வேறு மாதிரி தான் நடக்க போகுது. ஸோ நம்ம கையில் இருக்கிறது இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி அப்படின்ற இந்த புத்தகம். இந்த நிகழ்காலம் மட்டும்தான் நிஜம், மற்ற எல்லாமே நம்ம மைண்ட் உருவாக்குற ஒரு மாயை அப்படின்னு எக்கார்ட் டோலே ரொம்ப அழகாக சொல்கிறாரு. உங்களுடைய மைண்ட் எப்போவுமே உங்களை விட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஒன்று பாஸ்டில் இருக்கும், இல்லாட்டி ஃப்யூச்சரில் இருக்கும், ப்ரெசண்டில் மட்டும் இருக்கவே இருக்காது. நீங்கள் உங்கள் மைண்டை நிறுத்திட்டு அந்த நொடியை முழுமையாக உணர ஆரம்பிச்சிங்கன்னா அப்போ உங்களுக்குள்ளார இருக்கிற எல்லா மன அழுத்தமும் கவலையும் பனி மாதிரி விலகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நம்மளுடைய மூச்சை வந்து நம்ம எப்பயுமே கவனிச்சிக்கிட்டே இருக்கும்போது ப்ரெசண்டில் இருக்கலாம். அதே மாதிரி நம்ம சாப்பிடும்போதும் இல்லை டீ காஃபி குடிக்கும்போதும் அதை முழுமையாக கவனித்து குடிக்கலாம். அதே மாதிரி நடக்கும்போது நம்மளுடைய கால்கள் அப்படி நடக்கிற அந்த ஒரு விஷயத்த அப்படி கவனிச்சிக்கிட்டே வரலாம். இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது நம்ம ப்ரெசண்டில் வந்து இருப்போம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த புத்தகத்தை நீங்கள் வந்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக வாங்கி படிங்க. த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி, எக்கார்ட் டோலே அவர்கள் எழுதின புத்தகம். நன்றி நேயர்களே.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
4: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்க இருக்கிற மக்கள், இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட இன்னைக்கு நம்ம கூட ஹர்த்திக் தான் ரொம்பவே சூப்பராக பேசிகிட்டு இருந்தாரு. ஸோ அடுத்ததாக இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம ஹர்த்திக் கூட பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போ இந்த நேரத்தில் நம்ம கூட எப்பயுமே ஒரு மருத்துவர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் ஸ்ரீகுமரன் சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட குழந்தைகளோட ஆரோக்கியத்தை பற்றியும் அவங்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு என்னென்ன விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். சார், பொதுவாகவே குழந்தை பிறந்த உடனே அந்த தாய்ப்பால் கொடுக்கறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதில் குழந்தைங்களுக்கு அந்த கொலஸ்ட்ரம் அப்படிங்கிற முதல் தாய்ப்பால் கிடைக்கிறதுனால பலவிதமான நன்மைகள் ஏற்படுது அப்படின்றத நீங்கள் வந்து ஆல்ரெடி பகிர்ந்துருக்கீங்க. ஸோ இதை தொடர்ந்து இன்னும் என்னென்ன நோய்கள்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த ஒரு தாய்ப்பால் ரொம்ப முக்கியமாக இருக்குது சார்.
7: அடுத்து அந்த 30 hours கொலஸ்ட்ரம் வந்து நல்ல செக்ரிட்டடாக இருக்கும். இந்த கொலஸ்ட்ரம் கொடுக்குறனால குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வரக்கூடிய அந்த மஞ்சக்காமலை, பிறந்து ஒரு 3 நாளில் வரக்கூடிய மஞ்சக்காமலை எல்லாமே கொஞ்சம் நம்ம தடுத்துக்கலாம். இந்த கொலஸ்ட்ரம் வந்து இந்த மோஷன் ஈஸியாக மெக்கோனியம்னு சொல்லுவோம், அந்த காட்டுப்பின்னு சொல்லுவோம், அது வந்து வெளியே போகிறதுக்கு இந்த கொலஸ்ட்ரம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கொலஸ்ட்ரம் எடுக்கும்போது அந்த மோஷன் போகிறது, யூரின் போகிறதுல வந்து நிறைய அந்த ஜாண்டிஸ்லாம் மஞ்சக்காமலை வந்து வெளியே போயிடும். ஸோ இதனால் பேபியும் ஹெல்த்தியாக இருப்பாங்க, தேவையில்லாத நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எதுவும் அவசியமாக எதுவும் இருக்காதுங்க. ஸோ முக்கியமாக தாய்ப்பால் பிறந்தவொடனே தாய்ப்பால் கொடுக்கறது, ஈவன் நார்மல் டெலிவரி ஆகட்டும் சிசிரன் டெலிவரி ஆகட்டும், அது வந்து கண்டிப்பாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுங்க. சிசிரன் டெலிவரினாலும் ஸ்டாஃப் வச்சுட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னாலும் முதல் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் ஒரு டைம் நம்ம ஃபீட் பண்ண வச்சு அதுக்கப்புறம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பேபிக்கு சப்போர்ட் பண்ணி பண்ணால் ரெண்டு பேருக்குமே நல்லதுங்க.
6: கண்டிப்பாக கண்டிப்பாக சார். ஸோ தாய்ப்பாலோட முக்கியத்துவத்தை பற்றியும் அதை குழந்தைங்க எடுத்துக்கிறதுனால என்னென்ன மாதிரியான வியாதிகள்லாம் நம்மக்கிட்ட வராது அப்படிங்கிறத பற்றியும் நிறைய விஷயங்கள் இணைஞ்சு பகிர்ந்துக்கிட்டீங்க. ஸோ பேரண்ட்ஸுக்கு மத்தியில் இது வந்து ஒரு பெரிய அவேர்னஸாக இருக்கும் அப்படின்னு நானுமே நினைக்கிறேன். ஸோ நிறைய விஷயங்கள் இணைஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஓகே, தொடர்ச்சியாக இப்போது இந்த நேரத்தில் ஒரு சூப்பரான அருமையான பாடல்கள் தான் உங்களுக்காக வரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ மறக்காமல் பாட்டை

கேட்டுட்டு வந்துருங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். அடுத்ததா நம்ம கூட பேசுறதுக்காக ஹர்த்திக் ரெடியா இருக்காரு, அவர் கூட பேசலாம். அண்ட் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட இப்ப பாட்டை கேட்டு வந்துருங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். அண்ட் நம்ம நிகழ்ச்சியில ஒளிபரப்பாகக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பா நீங்க ஓட் பண்ணி சொல்லலாம், எனக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு. ஸோ நீங்க ஓட் பண்ணக்கூடிய பாடல்கள் வீக்கெண்ட்ல டாப் 10 ஷோ நிகழ்ச்சியில இடம்பெறும். அதனால ஜாலியா கேட்டு என்ஜாய் பண்ணுமா, உடனே போனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்க. நம்ம சோனா எஃப்எம் ஓட நம்பர் 9787707. 107.8

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியே தான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதே தான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறு தானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இதை எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: 97.8 ஷக்கலக்க குட்டீஸ்.
1: சூப்பரான பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம ஹர்த்திக் கூட தான் பேச போகிறோம். அண்ட் நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ நம்ம ஹர்த்திக் கூட பேசிடலாமா? ஹர்த்திக், நீங்கள் வீட்டுக்கு போனோடனே என்ன பண்ணுவீங்க? ஹோம்வொர்க் எழுதுவீங்களா? ஓகே ஓகே, சரி. ஹோம்வொர்க் எழுத உங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவாங்க?
2: நானே.
1: ஓ, உங்களுக்கு நீங்களே ஹெல்ப் பண்ணிப்பீங்க. ஓகே ஓகே, சரி. ஹர்த்திக்கு ஸ்கூல்ல எந்த மிஸ் ரொம்ப பிடிக்கும்? ஸ்வேதா மேம். சரி, ஸ்வேதா மேம் என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க?
2: மேக்ஸ்.
1: ஓஹோ, அப்போ இதுல இருந்தே தெரிஞ்சிருச்சு மேக்ஸ் சப்ஜெக்ட் தான் ஹர்த்திக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. சரி, இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு தமிழ்ல ஒரு ரைம்ஸ் ஒன்று கேட்க போறேன், சொல்றீங்களா? என்ன ரைம்ஸ் சொல்றதுக்காக ரெடியா இருக்கீங்க?
2: கடைசி மாமா எங்க போறீங்க?

0: ஓகே, நீங்களா விரும்பி ரெண்டு ரைம்ஸ் எனக்கு சொன்னீங்க, நானா இப்போ ஒன்னே ஒன்னு கேக்குறேன், அதுவும் சொல்றீங்களா? ம், ஓகே சொல்லிட்டீங்க. சரி, அ ஆ இ ஈ சொல்றீங்களா?
1: அ ஆ இ ஈ உ ஊ ஹே ஹே ஹை உ ஓ ஹவ் ஹக்கு.
0: வெரி குட், ரொம்ப சூப்பரா டக்கு டக்கு டக்குன்னு ரெண்டு ரைம்ஸ் அக்கின்னு எல்லாமே சொல்லிட்டீங்க. அண்ட் அதே மாதிரி இன்னைக்கு நிகழ்ச்சியில நீங்க ரொம்ப சூப்பரா பேசுனீங்க. தேங்க்யூ ஹர்திக்.
1: தேங்க்யூ.
0: ஓகே, அண்ட் அதோட இப்ப பேக் டு பேக்ல ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வரத்துக்கு ரெடியா இருக்கு. ஸோ மறக்காம பாட்டா கேட்டுருங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட இப்ப பாட்டை கேட்டுருங்க. அடுத்தடுத்து நிகழ்ச்சியில இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். அண்ட் நம்ம நிகழ்ச்சியில ஒளிபரப்பாகக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் இந்த பாட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு ஓட் பண்ணி சொல்லலாம். ஸோ நீங்க ஓட் பண்ணக்கூடிய பாடல்கள் வீக்கெண்ட்ல டாப் 10 ஷோ நிகழ்ச்சியில இடம்பெறும். அதனால ஜாலியா கேட்டு என்ஜாய் பண்ணுமா? உடனே போனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787707. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஒரு டெக்ஸ்ட் மூலமா உங்களோட கருத்துக்களை நீங்க பகிர்ந்துக்கலாம். இப்ப பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார் சார்
1: பாட்டு கரப்பாம்பூச்சி எல்லாம் செத்து போச்சான். ஏன்
2: பாடின பாட்டு கரப்பாம்பூச்சி செத்து போச்சான்?
1: ஏன்?

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
0: வடிச்ச சாதம் நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். அடுத்ததா தக்காளி பழம், 3-4 நல்லா பழுத்ததான் எடுத்துக்கலாம். வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் நல்லா பொடி பொடியா நறுக்கி எடுத்துக்கலாம். அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், உப்பு தேவையான அளவு, அண்ட் அது கூடவே இந்த பட்டை, லவங்கம், அண்ட் அப்புறமேட்டு இந்த ஸ்டார்லாம் இருக்கும் இல்லையா, அது பிரியாணி இலை. இவ்வளவுதான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்களே. ஸோ எண்ணெய் லாஸ்ட்டாக தேவையான அளவு. இது வந்து ஃபஸ்ட்டு இந்த தக்காளி பேஸ்ட்டு ரெடி பண்ணுறதுக்கு. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் சேர்த்து, அது கூட இந்த பிரியாணி இலை அண்டு இந்த பட்டை, லவங்கம் இதெல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, அதையுமே சேர்த்து நல்லா வதக்கிடணும். வதங்கினதுக்கு பிறகு தக்காளியை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அண்ட் இப்போ வெங்காயத்தையும் கட் பண்ணி அது கூட சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டு, இப்போ தக்காளியும் சேர்த்து நல்லா தக்காளி குழஞ்சி வர அளவுக்கு, அதை மசியும் இல்லையா, அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு, அது கூடவே நம்ம இந்த மசாலா பொருள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், உப்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதையுமே அது கூட சேர்த்து நல்லா கிளறிடணும். ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக எக்ஸஸாக ஆட் பண்ணுறதுக்கு ஒரு பச்சை மிளகாய் இருக்கு இல்லையா, அதை நடுவில் ஒரு கீறி கீறி உள்ளே போட்டு கிளறிடணும். இது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் நல்லா ரெடி ஆகிடும். எண்ணெய் திரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு 2 நிமிஷம் ஆற விட்டுட்டு நல்லா சாப்பாடு வடித்து எடுத்து அந்த சாப்பாட்டில் இதை போட்டு கிளறுனா இன்ஸ்டண்ட்டாக தக்காளி சாதம் ரெடி ஆகிடும். ஸோ குக்கரில் வச்சு விசில் வந்து குழஞ்சி அந்த வேலையே வேண்டாம். ஈஸியாக சிம்பிளாக குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணுறதுக்கு ஒரு தக்காளி சாதம் ரெசிபி நான் சொல்லிட்டேன், மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணி குழந்தைங்களுக்கு செஞ்சு அசத்திடுங்க. இப்போ அருமையான 2 இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க.

0: பாரம்பரியம் மிக்க நம்ம ஊரு உணவுகள் நம் உடலின் பலத்தை ஊக்கப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோயற்ற வாழ்க்கைக்கு அழைத்து செல்லும். உள்ளூர் உணவுகளை உண்போம், உற்சாகமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: மலையோரம் வீசும் காற்று.
2: சோனா
3: எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
4: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரிணி நான் உங்க கூட பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம ஹர்த்திக் தான் நம்ம கூட ரொம்ப சூப்பரா ஜாலியா பேசிட்டு இருந்தாரு. அண்ட் இன்னைக்கு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே நம்ம வந்துட்டோம். அண்ட் நம்ம நிகழ்ச்சியில உங்க குழந்தைங்களும் பேசணும் அப்படின்னா, அதாவது ஹர்த்திக் மாதிரியே உங்க குழந்தைங்களும் பேசணும் அப்படின்னா, உடனே போனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787-707-107. இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மூலமாகவோ சொல்லுங்கள், அவங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் பேசலாம். ஓகே, தொடர்ச்சியாக இந்த நேரத்தில் நமக்கு கூட ஒரு டீச்சர் இணைஞ்சு நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்குவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா, ஸ்கூல் டீச்சர் தனலட்சுமி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்கக்கிட்ட தொடர்ச்சியாக நமக்கு குழந்தைங்கக்கிட்ட இந்த எஜுகேஷன் வைஸாக சில டவுட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ கண்டிப்பாக குழந்தைங்க ஸ்கூலுக்கு போனால் படிக்கிறாங்களா இல்லை விளாட்றாங்களா, என்ன தான் பண்ணுறாங்க, வீட்டுக்கு வந்தால் ஹோம்ஒர்க் பெருசாக எழுத மாட்டேங்கிறாங்க இல்லை ஹோம்ஒர்க்கே எழுதிட்டு இருக்கிறாங்க படிக்கிறது இல்லை, அந்த மாதிரி பல டவுட்ஸ் நமக்கு வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் இப்போ நம்ம டீச்சர் கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். வணக்கம் மேம். மேம், குழந்தைங்களுக்கு இந்த எஜுகேஷனை இன்ட்ரெஸ்டாக மாற்றுறதுக்கு என்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம கொடுக்கலாம் மேம், கொடுத்தா நல்லாயிருக்கும்.
5: இது குழந்தை தொழில்நுட்ப இது குழந்திருக்கோம், நாங்கள் டிஜிட்டல் லேர்னிங் அந்த இது குழந்திருக்கோம். இன்றைக்கி ஸ்மார்ட் போர்ட் வழியாகவே வந்து அரசு பள்ளிகள் எல்லாம் மாணவர்களுக்கு வந்து அழகான வீடியோக்கள் போட்டு நாங்கள் காமிச்சுட்டு தான் இருக்கோம். இது மாணவர்களுக்கு எப்படி உதவுது அப்படின்னு பார்த்துக்கோங்கன்னு வச்சுக்கோ, முன்னே வந்து அஸ் எ டீச்சர் பிளாக் போர்ட் சாக், அப்படி இல்லைன்னா சார்ட், இது மட்டும்தான் யூஸ் பண்ணி, இல்லைன்னா ஒர்க்கிங் மாடல்ஸ், இப்படி தான் வந்து லேர்னிங் மெத்தட்ஸ் இருந்தது. அட் ப்ரெசன்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரிலாம் கிடையாது. தனியார் பள்ளிகளை மிஞ்சும் அளவுக்கு அரசு பள்ளிகளில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஜிட்டல் போர்ட்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. அந்த

0: டிஜிட்டல் ஃபோட்ஸில் அந்த பாடத்துக்கு சார்ந்த வீடியோக்கள் நிறையவே இருக்குது. அதெல்லாம் போட்டோம் அப்படின்னா அந்த வீடியோக்கள் வந்து அந்த மாணவர்களுக்கு மிக பிறப்பிப்பாக காட்டக்குள்ளார் அந்த பாடத்தின் மீது அவங்களுக்கு அதீத ஈடுபாடு உண்டாகுது. ரொம்ப ரொம்ப ரொம்பவுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம். ஸோ இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்டான விஷயங்களை நம்ம அவங்களுக்கு காட்டி சொல்லி கொடுக்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பாடத்து மேலே அவங்களுக்கு உண்மையிலே அந்த ஈர்ப்பு ஒன்று வந்துடும். ஸோ ஓகே, சோஷியல் பீரியடா, அப்போ ஸ்மார்ட் போர்ட் போடுவாங்க, கண்டிப்பாக நம்ம உட்காந்து கவனிக்கலாம், புதுசு புதுசாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க யோசிக்க தொடங்குவாங்க. இதன் மூலமா அவங்களோட அந்த படிக்கும் திறன், பேசும் திறன் இதெல்லாம் வந்து பயங்கர ஜாஸ்தியாக மாறும். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லையுமே அவங்களோட அந்த ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு சின்ன ஸ்டெப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ தொடர்ச்சியாக இதே மாதிரி அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் சுவாரஸ்யமாக நிறைய விஷயங்கள் பேசலாம். இப்போ நான் இங்கேருந்து டாடா பாபாய் சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட இப்போ பாட்டை கேட்டுருங்க. மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் பேசலாம். பாய் பாய் மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: ஒரே இடத்துல மலைகள் இருக்கணும், அருவிகள் இருக்கணும், வெந்நீர் ஊற்றுகளுமே இருக்கணும், கடற்கரையும் இருக்கணும், அதோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு தனித்தனியான அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி உணவுகளும் இருக்கணும்னா அப்படிப்பட்ட ஒரு அழகான இடம்தான் கருட் அப்படின்ற இடம். இந்த இடத்த பற்றி தான் இப்போ சில சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்ருக்கேன். நான் உங்கள் தருண் தாங்க. நேர்களே வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியோட இந்த முதல் பகுதியில் இந்த கருட் அப்படின்ற பகுதியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்தோனேஷியாவோட மேற்கு ஜாவா பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடியதுங்க இந்த கருட் பகுதி. பாண்டுங் நகரத்திலிருந்து சுமார் 75 கிலோமீட்டர் தென்பாவோட சுவிட்சர்லாந்து அப்படின்ற புனை பெயர்களுமே இருக்குது. கருட்டோட ஹிஸ்ட்ரியுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. 1813 இந்த பகுதியோட நிர்வாக அமைப்பு உருவாக்கப்பட்டதுக்கப்புறம் புதிய தலைநகருக்கான இடம் தேடப்பட்டது. மலைகளால் சூழப்பட்டு வளமான நிலமும் நீருற்றும் இருந்த ஒரு இடம் தேர்வு செய்யப்பட்டது. அந்த பகுதியை சுற்றி சிகுரே, பாப்பண்டாயன், குண்டூர், கலங்குங்குங் மாதிரியான மலைகளுமே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமான ஒரு பெயர்க்கதை இருக்குங்க இந்த இடத்துக்கு. அந்த பகுதியில் ஒரு சின்ன குளமும் அதை சுற்றி முட்கள் நிறைந்த புதர்களும் இருந்ததாக சொல்லப்படுது. அங்கே போன குழுவில் ஒருத்தருக்கு அந்த முட்களால் கையில் காயம் ஏற்பட்டதா அதை பற்றி கேட்டப்போ சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை அதுக்கப்புறமா கருட் அப்படின்ற பேராக மாறினதா உள்ளூர் கதை சொல்லுது. இப்போது இந்த கருட் பகுதிக்கு போனால் என்னெல்லாம் பார்க்கலாம்? மலைப்பயணம் பிடிக்குமா உங்களுக்கு அப்படின்னா மவுண்ட் பப்பாடாயான், மவுண்ட் குந்தூர் மாதிரியான மலைப்பகுதிகள் இருக்குது. வெந்நீர் ஊற்றில் ரிலாக்ஸ் பண்ணணுமா? டார்ஜாட் மற்றும் சிபானஸ் டரோங்கோங் போன்ற ஹாட் ஸ்ப்ரிங் பகுதிகளுமே இருக்குது. வரலாற்றையும் பார்க்கணுமா? இந்த இடத்துல முக்கியமான பழமையான இடங்களில் ஒன்றா ஒரு விஷயம் இருக்குங்க, அதுதான் சாங்குங்காங் ஹிந்து டெம்பிள். கருட்டுக்கு வடக்கில் சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த கோயில் சாங்குங்காங் ஏரிக்கரையில் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கருட்டுக்கு தெற்கு பகுதியில் பல கடற்கரைகளும் இருக்குங்க. சன்டோலா பீச், சயாங் ஹெலியுங் பீச், குனுங் கேடர் மாதிரியான கடற்கரை பகுதிகள் இந்த பிராந்தியத்தோட இன்னொரு அழகாக இருக்குது. இப்போ ஒரு இடத்த பற்றி தெரிஞ்சுக்கும் போது அந்த இடத்தோட உணவை பற்றியுமே சொல்லாமல் விட்டுட முடியுமா? கருட்டோட ஃபேமஸான லோக்கல் ஃபுட்

டோடுல் அப்படின்றது தாங்க. அரிசி மாவு, பசை இருக்கக்கூடிய அரிசி மாவு, பழுப்பு சர்க்கரை, தேங்காய்பால், இது எல்லாத்தையும் கொண்டு செய்யப்பட்ட இனிப்பான பிசுபிசுப்பான இந்த உணவு அந்த இடத்துல பிரபலமானதாக இருக்கு. மலைகள், எரிமலைகள், வெந்நீர் ஊற்றுகள், கோயில்கள், கடற்கரைகள், உள்ளூர் உணவுகள், இவ்வளவு விஷயங்களையும் ஒரே இடத்துல சேர்த்து வச்சிருக்கக்கூடிய கரூட் உண்மையிலேயே இயற்கையும் கலாச்சாரமும் சந்திக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான நகரம்தான். கரூட் ஜாவாவோட சுவிட்சர்லாந்து அப்படின்னு அழைக்கக்கூடிய அந்த அழகான நகரம். இப்படிப்பட்ட ஒரு உலகத்தோட வித்தியாசமான இடங்களையும் சுவாரஸ்யமான தகவல்களையும் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டே இருக்குது.

0: உங்கள் வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
1: தி சென்னை பெஸ்டிசைட்,
0: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
1: தி சென்னை பெஸ்டிசைட், மூன்றோடு அருகில், சேலம்.
0: தொடர்புக்கு 9994366030.
1: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.
2: ஊட்டச்சத்து மாதத்தை முன்னிட்டு ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து பகிர்ந்து கொள்கிறார் அங்கன்வாடி பணியாளர் வனிதா அவர்கள்.
3: வணக்கங்க. செப்டம்பர் மாதம் வந்து ஊட்டச்சத்து மாதமா நம்ம வந்து கொண்டாடுறோம். கர்ப்பிணி பெண்கள் வந்து அந்த சத்தான உணவுகள் எல்லாம் சரியா எடுத்துக்கணும். அவங்க வந்து ஆரோக்கியமா இருந்தாதான் குழந்தையும் வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கும். இப்ப ஒரு குழந்தை வந்து ஊட்டச்சத்து பற்றாக்குறையா இருந்தா அந்த குழந்தைய பார்க்கும் போதே நமக்கு தெரியும், அந்த குழந்தை வந்து சுறுசுறுப்பா இருக்க மாட்டாங்க, விளையாடும் போது மற்ற குழந்தைங்கள மாதிரி சேர்ந்து அவங்க கூட விளையாட மாட்டாங்க, சோர்ந்து சோர்ந்து உட்காந்துக்குவாங்க, படுத்துக்குவாங்க, அவங்களால சரியா சாப்பிடவும் முடியாது, ஒரு கொஞ்சம் சாப்பிடுவாங்க வேணாம்னு விட்டுருவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்கன்னா நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த பொறி வந்து பொடி பண்ணி அது பாலில் கலந்து அதுல வந்து சுத்தமான நம்ம வீட்டுல ஆட்டின தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் அதில் விட்டு அதை கலந்து கொடுத்து அந்த குழந்தைக்கு வந்து வெயிட் வந்து அதிகமாகும். அதுக்கப்புறம் கடையில எல்லாம் அந்த பாக்கெட்ல இருக்கிறதெல்லாம் எதுவும் வாங்கி கொடுக்கக்கூடாது, நம்ம வீட்டுல சமைக்கிறது தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ஒரு டைம் நம்ம கொடுத்துட்டோமா குழந்தைங்க வந்து அதே தான் விரும்பி கேட்பாங்க, அதனால கடையில இருக்கிறத எதுவுமே வாங்கி கொடுக்கக்கூடாது. அப்புறம் நிலக்கடலை, வேர்க்கடலை உருண்டை, எள்ளு உருண்டை இதெல்லாம் வந்து கொடுத்தோமா அந்த வெயிட் கம்மியா இருக்கிற குழந்தைங்க வெயிட் அதிகமாகுவாங்க. வயிற்றுல பூச்சி இருந்தாலும் சில குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருக்கும், ரத்த சோகை இருக்கும். அதுக்காக 6 மாசத்துக்கு ஒரு டைம் வந்து நம்ம பூச்சி நீக்க மாத்திரையும் விட்டமின் ஏவும் கொடுக்குறோம். குழந்தைங்க வந்து எப்பயுமே வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருந்தாவே அவங்களால வந்து ஆக்டிவா ஒரு எழுதவோ படிக்கிறதுக்கும் எதுவுமே பண்ண முடியாது, அவங்க ரத்த அளவு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த மாதிரி குழந்தைங்க வந்து பார்த்தாவே நமக்கு சோர்ந்து போய் இருப்பாங்க தெரியும். அவங்களுக்குலாம் வந்து நம்ம டாக்டர்கிட்ட வந்து பரிந்துரை செய்யணும். முருங்கைக்கீரை நம்ம ஏரியாவில் எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்குது, முருங்கைக்கீரை டெய்லியுமே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அப்புறம் நகமெல்லாம் கட் பண்ணி குழந்தைங்க மண்ணில் விளையாட மாதிரி பார்த்துக்கணும், குழந்தைங்களை சுத்தமாக வச்சுருக்கணும். சிறுதானியங்கள்லாம் அதிக அளவில் எடுத்துக்கணும், குழந்தைங்களுக்கெல்லாம் அதை இப்போதே நம்ம வந்து அறிமுகப்படுத்தணும். வாழைப்பழம் டெய்லியும் ஒவ்வொரு வாழைப்பழம் நம்ம கொடுக்கலாம். எல்லாருமே ஆரோக்கியமாகவும் நோய் நொடி இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த ஊட்டச்சத்து மாதம் கொண்டாடுறதோட சிறப்பு. எல்லாருமே ஊட்டச்சத்தோட இருக்கணும், குழந்தைங்களும் ஊட்டச்சத்தோட ஆரோக்கியமாக வளர்க்கணும். நன்றி, வணக்கம்.
4: வணக்கம், என்னுடைய நேம் நரேஷ் பாபு, நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போட்னா கமிட்டியிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. பி பாசிட்டிவ்.

0: இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்குது. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்துல இருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம் தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நேர்களே, நம்ம ஏற்காட்டில் காக்கம்பாடி கிராமத்துக்கு போயிருந்தப்போ அங்கே ரஞ்சிதா அப்படின்ற ஒரு அக்காவை வந்து சந்திச்சிருந்தேங்க. அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் அந்த கிராமத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்றத நீங்களும் கேட்கணும் இல்லையா? இதோ உங்களுக்காக அவங்களுடைய குரல்.
4: வானிலை மாற்றம் ஏதாவது இருக்கா? மழை திடீர்னு பெய்யுறது அந்த மாதிரி?
5: இல்ல, அப்படிலாம் எதுவும் இல்ல. கரெக்டா தான் எல்லாமே இருக்கு. அப்ப அந்த மாதிரிதான் இருக்கு.
4: இங்க வந்துட்டு விலைவாசி எப்படிக்கா இருக்கு? சோ ஏற்காடு அப்படின்னாலே வந்துட்டு சுற்றுலா தலமா இருக்கு. சோ கீழே வாங்குறதுக்கும் இங்க வாங்குறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். சோ அங்க இருக்கிற விலைவாசிக்கும் இங்க இருக்கிற விலைவாசிக்கும் வித்தியாசம் இருக்குங்களா?
5: நிறையவே இருக்குது. ஆமாம், ஃபஸ்ட்லாம் மளிகை ஜாமான் வாங்கலனாவே கம்மி காஸ்ட்லேயே பார்த்து எல்லாமே வீட்டுக்கு தேவையானது எல்லாமே வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போது விலைவாசி அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது.
4: இங்கே வந்துட்டு மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய வசதிகள்லாம் இருக்குங்களா? அப்படி இருக்குது அப்படின்னா என்னென்ன வசதி இருக்குது, என்னென்ன வசதி தேவையாக இருக்குது?
5: எல்லாம் இருக்குன்னா அங்கன்வாடிலாம் இருக்குது, ஆனால் ரேஷன் கடைக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வயசானவங்கலாம் போயிட்டு வரணும், போகணுன்னா யாராவது வண்டி பேசி தான் போயிட்டு வர மாதிரி இருக்குது. அப்புறம் அரிசியெலாம் தூக்கிட்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அந்த மாதிரி தான். அப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸ் கொஞ்சம் வேணும்.
4: மருத்துவமனை வசதி தேவையாக இருக்குது. மருத்துவமனைக்கு நீங்கள் இங்கேருந்து எங்கே எவ்வளோ தூரம் போகிற மாதிரி இருக்குங்கக்கா?
5: ஜிஹெச்சுக்கு போகிற வாழவந்தி ஜிஹெச்சுக்கு ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருக்குது. அது வண்டி பேசி தான் போகிற மாதிரி இருக்குது. அதுக்கு தனியாக வாடகை கொடுத்து தான் போகணும்.
4: இங்கே வந்துட்டு மக்களோட வாழ்வாதாரத்துக்காக என்னென்ன வேலை செய்கிறாங்க, என்னென்ன விவசாயம் செஞ்சிட்டு இருக்காங்க?
5: காஃபி, மிளகு, அது எல்லாமே தான் பண்ணிகிட்ருக்கோம்.
4: ஓகேக்கா, இங்கே வனவிலங்கு பிரச்சனைகள் ஏதாவது இருக்குங்களா?
5: இருக்குது கண்டிப்பாக. காட்டெருமை தொல்லை ரொம்ப இருக்குது, அதனால் காட்டு போக முடியல. அதனால் நிறையா உயிரெலாம் வேற போயிருக்கு. அதனால் அது காட்டெருமை பிரச்சனை தான் மெயினாக இருக்குது.
4: அதனால் எந்த மாதிரியான பாதிப்புகள் வந்து ஏற்பட்டிருக்காங்கக்கா?
5: காட்டுக்கு போகிறதுக்கு இறந்துருக்காங்க, கை போயிருக்கு, கால் போயிருக்கு, கண் இல்லாமல் இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க.
4: ஓகேக்கா, இங்கே பேருந்து வசதி இல்லை, அதாவது மதிய நேரத்தில் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பேருந்து வசதிகள் இங்கே இருக்குங்களா? என்னென்ன டைமுக்கு வருது, என்னென்ன டைமுக்கு வந்துட்டு உங்களுக்கு தேவையாக இருக்குது?
5: இல்லை, காலையில் சாயந்தரம் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு இருக்குது. ஆனால் மதிய நேரத்தில் கண்டிப்பாக வேணும். ஏன்னா காலையில் நேரம் வர்றதுனால ஸ்கூல் பிள்ளைங்க, வேலைக்கு போகிறவங்க எல்லாமே நிறைய பேர் ஏறதுனால பஸ்ஸில் சீட்டு இருக்க மாட்டேருக்கு, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. குழந்தைங்க கூட ஃபுட் போட் அடிச்சுட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. அதனால் பஸ் வசதி கண்டிப்பாக வேணும் மதியத்துக்கு.
4: ரொம்ப நன்றி அக்கா.
5: ஓகே, தேங்க்யூ.
3: ரொம்ப தெளிவாக நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. ரொம்ப நன்றி அக்கா இவ்வளோ விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டதுக்காக. நேர்களே, தொடர்ந்து இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் கேட்கலாம். கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.
6: கொடுக்கு பார்வையில் என்ன கூறு போடுறியே.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரி தான் இருக்க. சரியா சாப்பிடுறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியே தான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதே தான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இதை எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.
3: இந்து தமிழ் திசை மற்றும் கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் இணைந்து நடத்தும்
2: வரையும் விரல்கள் வளரும் கனவுகள் மாபெரும் ஓவிய போட்டி 1000+

0: மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றனர்.
1: 1 முதல் 4 வகுப்பு வரை மை பியூட்டிஃபுல் கார்டன் என்ற தலைப்பிலும்,
0: 5 முதல் 8 வகுப்பு வரை சேவ் வாட்டர் சேவ் லைஃப் என்ற தலைப்பிலும்,
1: 9 முதல் 12 வகுப்பு வரை ஸ்மார்ட் சிட்டி ஸ்மார்ட் ஃபியூச்சர் என்ற தலைப்பிலும் ஓவிய போட்டி நடைபெறுகிறது.
0: நடைபெறும் நாள் அக்டோபர் 10, 2026 சனிக்கிழமை காலை 8:30 முதல் மதியம் 1:30 வரை.
1: நடைபெறும் இடம் சோனா வலியப்பா பப்ளிக் ஸ்கூல், சோனா கேம்பஸ், ஜங்ஷன் மெயின் ரோடு, சேலம்.
0: தொடர்புக்கு 9566646633.
1: அனைவரும் வாரி, அனுமதி இலவசம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நேர்களே, நம்ம ஏற்காட்டில் ஒவ்வொரு கிராமத்திலையுமே ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குங்க. அந்த வகையில் பிள்ளியூர் கிராமத்தில் அந்த திருவிழாக்கு நான் போயிருந்தப்போ அங்கே தர்மராஜா பாடல் அப்படின்ற ஒரு பாடலை பாடினாங்க. அந்த பாடல் எல்லா கிராமத்திலையுமே பாடுவாங்களா, ஆனால் முதல் முதல்ல நான் கேட்டது வந்துட்டு பிள்ளியூர் கிராமத்தில் தான். அந்த பாடலேருந்து ஒரு சின்ன பகுதி இது உங்களுக்காக வந்தாச்சு, கேட்டுட்டு வந்து எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்க.
2: போய் வர

0: ఏమిటి గాడు పోరండి, ఉండే సిరి తాయి చేసి కట్టాలపై చూడరి అప్ప, నాట కట్టి కాపాత్రి ఎవరు అప్పండి చెల్ల, అప్படி నా గాడు పోయి నాలుగు వర్షం ஆண்டு வரணும்.
1: ரொம்ப அருமையா இருக்குல்ல. இந்த மாதிரியான பாடல்கள்லாம் வந்துட்டு நம்ம கேட்கணும் அப்படின்னா கிராமப்புறங்கள்ல தாங்க கேட்க முடியும். நான் இந்த பாடல்லாம் கேட்டது எங்க அப்படின்னா ஏற்காட்டில் இருக்கக்கூடிய கிராமங்கள்ல மட்டும்தான். மற்ற கிராமங்கள்ல பாடுறாங்களா இல்லையான்னு தெரியல, ஆனா கண்டிப்பா வந்துட்டு கிராமங்கள்ல இந்த மாதிரியான பாடல்கள் வந்து பாடுவாங்க. இந்த பாடலை நமக்காக பாடி கொடுத்த பிளியூர் கிராமத்தை சேர்ந்த மக்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காட்டு நிகழ்ச்சியில கேட்கலாம். நேரிலே கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காட்டு நிகழ்ச்சியிலிருந்து இனிமையான அடுத்தடுத்த பாடல் உங்களுக்காக இதோ வந்தாச்சு. கேட்டுட்டு வாங்க, பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்னாமா
2: இது கூட தெரியாம இருக்க, ஏன்னா அது ஹிட் சாங்கா.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நேர்களே, ஒரு பறவை நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் வந்து கூடு கட்டினா நம்ம என்ன செய்வோம்? இங்கே கூடு கட்டிடுச்சேன்னு அதை நகர்த்தி போட நினைப்போம். ஆனால் உலகத்தில் பல பகுதிகளில் இதுக்கு நேர்மாறாக மனிதர்களோடு சேர்ந்து வாழ பழகின ஒரு பறவை இருக்குது. அதுதான் கொல்லைப்புற தகைவிழான் பறவை. இந்த பறவையை பற்றி தான் இப்போ சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். ஏற்கனவே இதை பற்றி நம்ம நிகழ்ச்சியில் பேசியிருப்போம். அதில் விட்டு போன சில விஷயங்களை தான் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கொல்லைப்புற தகைவிழான் பறவைக்கு உலகம் முழுசும் மிகப்பெரிய வாழிட பரப்பு இருக்குங்க. இதோட உலகளாவிய பரப்பளவு சுமார் 25 கோடி சதுர கிலோமீட்டர் அப்படின்னும், எண்ணிக்கை சுமார் 19 கோடி அப்படின்னும் குறிப்பிடப்படுது. 2019 ஐயூசிஎன் ரெட் லிஸ்ட் மதிப்பீட்டுப்படி இது லீஸ்ட் கன்சான் அப்படின்ற நிலையில் இருக்கு. ஆனால் எல்லா இடங்கள்லேயும் நிலைமை ஒரே மாதிரி இல்லை. கடந்த காலங்களில் காடுகள் குறைஞ்சதுனால உருவான திறந்த வெளி வாழ்விடங்கள் இந்த பறவைக்கு

பாதகமாக அமைஞ்சது. அதே மாதிரி மனிதர்கள் கட்டின கட்டிடங்கள், பாலங்கள் எல்லாமே கூடு கட்ட பாதுகாப்பான இடமாகவுமே இருந்தது. அதனால தான் கொல்லைப்புற தகைவிளானுக்கு மனிதர்களுக்கும் ஒரு வித்தியாசமான தொடர்பு உருவானது. ஆனால் சில பகுதிகளில் பூச்சிகளோட எண்ணிக்கை குறைஞ்சது. விவசாய முறைகளில் ஏற்பட்ட மாற்றங்கள், கூடு கட்டும் இடங்களுக்கான போட்டி மாதிரியான காரணங்களால் இதோட எண்ணிக்கையில் உள்ளூர் அளவில் சரிவுகள் ஏற்பட்டிருக்கு. அதுலேயும் முக்கியமாக இந்த பறவை பூச்சிகளை உணவாக சாப்பிடும் அப்படின்றதுனால மனிதர்களுக்கு பக்கத்தில் வாழக்கூடிய ஒரு பயனுள்ள பறவையாக பார்க்கப்படுது. இப்போது கிளைமேட் சேஞ்சுக்கெலாம் வரலாம். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கிளைமேட் சேஞ்ச் ஆகிக்கிட்டே தாங்க இருக்குது. காலநிலை மாற்றமும் இந்த பறவையோட வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய ஒரு காரணியாக இருக்குது. வறட்சி ஏற்பட்டால் உடல் எடை குறையலாம், இறகுகள் மறுபடியும் வளர்றது மெதுவாகலாம், வெப்பமான வறண்ட கோடைக்காலம் வந்தால் குஞ்சுகளுக்கு தேவையான பூச்சி உணவு குறையக்கூடலாம். அதே நேரத்தில் சில பகுதிகளில் வெப்பமான வசந்த காலம் இனப்பெருக்க காலத்தை நீட்டிச்சு அதிக குஞ்சுகள் உருவாகும் வாய்ப்பையும் ஏற்படுத்தலாம். அதாவது கிளைமேட் சேஞ்சோட தாக்கம் ஒரே மாதிரி இருக்காது, வேற வேற பகுதிகளில் வேற வேற விளைவுகளை ஏற்படுத்தலாம். இந்த பறவை மனிதர்களோட எவ்வளவு நெருக்கமாக இருந்திருக்கு தெரியுமா? பழைய காலங்கள்லேருந்தே கொல்லைப்புற தகைவிளான் மனிதர்கள் உருவாக்கின கட்டமைப்புகளையும் பாலங்களையும் பயன்படுத்திட்டு வந்திருக்கு. அதனால பல கலாச்சாரங்கள்லேயும் இந்த பறவை ஒரு நல்ல அறிகுறியாக பார்க்கப்படுதுங்க. அதுவும் குறிப்பாக வசந்த காலம் வரத்துக்கு அறிகுறி இந்த பறவை தான். இந்த பறவையோட வடக்கு நோக்கிய இடம்பெயர்வு வசந்தம் அப்படி இல்லைன்னா கோடையோட வருகையோட தொடர்பு படுத்தப்படுதுங்க. மாலுமிகளுக்கிடையில் இந்த கொல்லைப்புற தகவிலானுக்கு ஒரு தனி இடமே இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாங்க, இருக்கே. நீண்ட கடல் பயணத்துக்கு அப்புறமா பாதுகாப்பாக திருமணத்துக்கு அடையாளமாக சில மாலுமிகள் இந்த தகைவிளான் பறவையோட டேட்டோவை போட்டுக்கிறது ஒரு பாரம்பரியமாக இருந்தது. 500 நாட்டிக்கல் மைல்ஸ் பயணம் செஞ்சதுக்கப்புறம் ஒரு தகைவிளான் டேட்டோ, அப்புறம் மறுபடியும் 10,000 நாட்டிக்கல் மைல்ஸ் கடந்ததுக்கப்புறம் 2வது தகைவிளான் டேட்டோ அப்படின்னு பாரம்பரியம் குறிப்பிடப்பட்டிருக்கு. இன்னொரு அழகான விஷயம், ஒரு பழைய நம்பிக்கைகளில் கொல்லைப்புற தகைவிளான் கூட்டை சேதப்படுத்துறது குடும்பத்துக்கு தீங்கு தரும் அப்படின்னு நம்பப்பட்டது. இந்த மாதிரியான நம்பிக்கைகள் கூட இந்த பறவையோட கூடுகளை பாதுகாக்க மனிதர்களை தூண்டியிருக்கலாம். ஒரு கூடு முறையாக பராமரிக்கப்பட்டால் பல ஆண்டுகள் பயன்படுத்தப்படுமாங்க. ஒரு கூடு 48 ஆண்டுகள் ஆக்கிரமிக்கப்பட்டதாகவுமே பதிவு இருக்குது. அதனால தான் கொல்லைப்புற தகைவிளான் நமக்கு ஒரு அழகான பாடம் சொல்லுது. இயற்கை நம்மக்கிட்டேருந்து தனியாள நம்மோட சேர்ந்து வாழுது. நம்ம வீட்டு ஓரமாக ஒரு சின்ன பறவை கூடு கட்டும்போது அதை வெறும் தொந்தரவாக பார்க்காம அது நம்ம சுற்றுச்சூழலோட ஒரு சின்ன அங்கம் அப்படின்றத நினச்சி பாருங்கள். வானத்தை கடந்து பயணம் செய்யக்கூடிய இந்த சின்ன பறவை மனிதர்களோட வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய கதையை விட்டுட்டு போகுதுங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கிறீர்களே. நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கீங்க சொன்ன FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்கள் தருண் உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: துரித உணவுகளை உண்டு துன்பப்படுவதை தவிர்த்து நம் ஊரில் விளைந்த தானியங்களையும் பழங்களையும் உண்போம், இன்பமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: நினைவோ ஒரு பறவை, நினைவோ ஒரு பறவை. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: தினம் தினம் பழங்குடியின மற்றும் மலைவாழ் மக்களை பற்றியும் அவங்களோட வாழ்க்கை முறை, வாழ்வாதாரம், கலை, கலாச்சாரம், திருமண மரபு அப்படின்னு சொல்லிட்டு பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறவங்க. அந்த வகையில் இன்னைக்கு சுக்ஸி அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களை பற்றி தான் சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். சுக்ஸி மக்கள் எங்கே இருக்கிறவங்க, அவங்களோட கலாச்சாரம் என்னவா இருக்குது, அதே மாதிரி அவங்க எந்த நிலத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்றத பற்றி தான் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்ருக்கேன், நான் அவங்க தருண் தாங்க. நேர்களே, சுக்ஸி மக்கள் ரஷ்யாவோட வடகிழக்கு பகுதியில் இருக்கக்கூடியவங்க. சுக்ஸி கடல் மற்றும் பெரிய கடல் பகுதிகளை பூர்வீகமாக கொண்ட சைபீரிய பழங்குடி மக்கள் தான். இவங்களோட மொத்த மக்கள் தொகை 16,000 கொஞ்சம் தாண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆதாரம் சொல்லுதுங்க. சுக்ஸி மக்களுடைய பாரம்பரிய வாழ்க்கை முறை அவங்க வாழ்ந்த இடத்தை பொறுத்து ரெண்டு பிரிவுகளாக இருந்திருக்கு. கடற்கரையில் வாழ்ந்தவங்க மார்டைம் சுக்ஸி அப்படின்னும், அவங்களோட வாழ்க்கையில் கடல் முக்கியமானது, மீன் பிடிக்கிறது மற்றும் கடல் பாலூட்டிகளை வேட்டையாடுதல் போன்ற வாழ்வாதாரம் இருந்ததாகவும் சொல்லப்படுது. இன்னொரு பிரிவினர் ரெயின்டீர் சுக்ஸி, இவங்க உள்நாட்டு துந்திரா பகுதிகளில் நாடோடிகளாக வாழ்ந்து பருவத்துக்கு ஏற்ற மாதிரி தங்களோட கலைமான் கூட்டங்களோட இடம் மாறி வந்தாங்க. ரெண்டு பிரிவினரும் தங்களை உண்மையான மனிதர் அப்படின்னு பொருள்படக்கூடிய பேராலையும் அடையாளப்படுத்தி கொண்டாங்க அப்படின்னு சொல்லப்படுறாங்க. சுக்ஸி மக்களோட பாரம்பரிய கலைகளும் அவங்களோட வாழ்க்கையோட நெருக்கமாக இணைஞ்சிருக்குங்க. எலும்புகள் மற்றும் வால்ரஸ் தந்தங்களில் செதுக்குதல் அவங்களோட பாரம்பரிய கலைகளில் ஒன்றா இருக்குது. அந்த செதுக்குதல்களில் இயற்கை காட்சிகள், வேட்டை காட்சிகள், விலங்குகள் மாதிரியான முக்கியமான கருட்பொருட்கள் இருந்திருக்குங்க. அவங்களோட பாரம்பரிய ஆடைகளும் அந்த கடுமையான குளிருக்கு ஏற்ற மாதிரி தோள்கள் மற்றும் ரோமங்களால் தயாரிக்கப்பட்டதாக இருக்குது. முக்கியமான விழாக்கள் மற்றும் நிகழ்ச்சிகளில் மணிகள் மற்றும் எம்ப்ராய்டரி வேலைப்பாடுகளால் அலங்கரிக்கப்பட்ட ஆடைகளையும் அணிஞ்சிருந்தாங்க. சுக்ஸி மக்களோட பாரம்பரிய நம்பிக்கைகள்லேயும் இயற்கைக்கு ஒரு முக்கிய இடம் இருக்குங்க. அவங்களோட மத நம்பிக்கைகள் படி உயிருள்ள பொருட்களாக இருந்தாலும் உயிரற்ற பொருட்களாக இருந்தாலும் ஒவ்வொன்றுக்குமே ஒரு ஆவி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுதுங்க. இந்த நம்பிக்கையோடு தொடர்புடைய சடங்குகளில் ஷாமன்கள் முக்கிய பங்கு வகிச்சாங்க. அவங்க ஆவிகளோட தொடர்பு கொள்ளவும் சடங்குகளை நடத்தவும் நோய்களை குணப்படுத்தும் திறன் கொண்டவங்க அப்படின்னும் பாரம்பரியமாக நம்பினாங்க. அதாவது அவங்களுடைய உலக பார்வையில் இயற்கையும் மனித வாழ்க்கையும் தனித்தனியான விஷயங்களாக இல்லைங்க, ரெண்டும் ஒன்றோட ஒன்று இணைஞ்சதாக இருந்தது. சுக்ஸி மக்களோட வரலாறு முழுசுமே அமைதியானதா அல்ல. ரஷ்யர்களுடனான தொடர்பு 17 தொடங்கினது. 1700களில் பல மோதல்கள் ஏற்பட்டது. ரஷ்ய படைகள் சுக்ஸி பகுதிகளை கைப்பற்ற முயற்சி செஞ்சப்போ பல போர்களும் கடுமையான வன்முறைகளும் நடந்தது. ஆனால் 1762 அப்புறம் ரஷ்ய அரசோட கொள்கையில மாற்றம் ஏற்பட்டது. அதுக்கப்புறமா சுக்ஸி மக்களுக்கும் ரஷ்யர்களுக்கும் இடையில வர்த்தக உறவுகள் வளர தொடங்கினது. 1788 அவங்க வருடாந்திர வர்த்தக கண்காட்சிகள்லையும் பங்கேற்றாங்க. இன்னைக்கு உலகம் வேகமாக மாறிக்கிட்டே இருக்குங்க. ஆனால் பனியும் கடலும் நிறைந்த ஒரு கடினமான நிலப்பரப்பில் தங்களோட வாழ்க்கை முறையையும் கலாச்சாரத்தையும் பல தலைமுறைகளாக பாதுகாத்துட்டு வந்தாங்க சுக்ஸி மக்கள். தொடர்ந்து இதே மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு நேர்களே. நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன், நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த இரவு நேரத்தில் உங்கள் கூட பேசுகிறதுல எனக்கு அவ்வளோ சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம், பேரானந்தம் அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். இன்றைக்கி யாருடைய ஒரு வாழ்க்கை கதையை நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, லிசா ராய். இவங்க வந்து ஒரு நடிகை. இவங்களோட ஒரு லைஃப் ஸ்டோரி தான் இன்றைக்கி நான் வந்து சொல்ல போகிறேங்க. இவங்களோட அப்பா பெங்காலியை சேர்ந்தவங்க, அம்மா போலந்து அந்த ஒரு இடத்த சேர்ந்தவங்க. அதனால் இவங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது டொரண்டோ கனடாவை பூர்வீகமாக கொண்டு இருந்தாலும், சிறு வயதில் மேக்சிமம் வந்து கொல்கத்தாவில் தான் வந்து இருக்கிறாங்க லிசா. இதனால் அந்த இரண்டு கலாச்சாரமும் இவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஈர்ப்பு கொண்டு இருந்ததாக இருந்ததுங்க. ஸ்கூல், காலேஜ் இந்த ஒரு காலகட்டங்களில் ரொம்ப நல்லா படித்தாங்க லிசா. 1991 ஒரு ஆடில் நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அது எதிர்பாராத விதமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்காக இந்தியா வராங்க லிசா. அப்போ ஒரு தனியார் ஆடை நிறுவனத்தோட வேண்டுகோளை ஏற்று ஒரு விளம்பரத்தில் நடிக்கிறாங்க. ஸோ அந்த நிறுவனத்தோட அந்த அட்டை படத்தில் லிசா அவங்களுடைய ஃபோட்டோ வந்து இருந்தது. அதற்கப்புறம் ஃபேஷன் வேர்ல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபேஷன் வேர்ல்டு, மாடலிங் உலகம் இவங்களை வந்து சிகப்பு கம்பளம் விரித்து வரவேற்றது அப்படின்னு வந்து சொல்லலாம். அவங்களோட ரொம்ப இளம் வயதிலே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் மாடலாக மாறினாங்க. கிட்டத்தட்ட அவங்களுடைய முதல் அந்த ஃபேஷன் மாடல் ஷூட் அப்போ அவங்களுக்கு 16 வயதுங்க. ஸோ இதை வந்து ஃப்யூச்சரில் அவங்க வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய ஒரு பயணம், ஒரு நடிகை, அதற்கப்புறம் அவங்களுடைய ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய லைஃப் ஸ்டோரியை இன்றைக்கி நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையனுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இப்போ பாட்டு தாங்க வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துடுங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம். நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையனுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம்.

எனக்குள்ள பாயும் ஆயுதமா காதலம்பு வீசுற பார்வையில அடிராஜா நானா எனக்கு எத்த குயின் நீதா காதல் பொருள் என்னை வெளுத்தி புட்டா என் மனச தொழுத்தேன்.

0: சரவணா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா.

0: எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜே டபிள்யூ செரி அப்படின்றவர் சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்தில் இருந்தவர். எல்லா தாலுகாக்களையும், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஆத்தூர், இப்படி பல்வேறு தாலுகாக்களை சேலம் மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான பிரதான இடங்கள் எல்லாத்துலேயுமே நீதிமன்றங்களையும் சார்பு நீதிமன்றங்களையும் நியமித்து அதுக்கான கட்டடங்கள் எல்லாம் கட்டி கொடுத்தார், அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணார். அதனால சேலம் மாவட்டத்தின் நீதித்துறையே ஒரு வலிமையான ஒரு நீதி நிலைநாட்டக்கூடிய ஒரு இடமாக அந்த அந்த இடத்துல வந்து எந்த விதமான தவறுகளும் நடக்காம நீதி நிலைநாட்டப்பட்டு அனைவருக்கும் நீதி கிடைக்கணும் அப்படின்றது, அனைவரும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்ற விஷயங்களை ரொம்ப ஆழித்தரமா நம்பினார். அதனால மக்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதி வந்து அவங்க ஊர்லயே அவங்களுக்கு வழங்கப்படணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அதை கருதினார். அப்ப வந்து அவங்க இவ்வளவு தூரம் தாண்டி சேலத்துக்கு வர வேண்டியதில்லை, அந்தந்த பகுதியிலே சார்பு நீதிமன்றங்களை வச்சு அங்கேயே அவங்களுடைய பிரச்சனைகளையும் அவங்களுடைய வழக்குகளையும் விசாரிச்சு அவங்களுக்கான நீதியை அங்கேயே வழங்கணும் அப்படின்ற விஷயத்துல, நீதி நிலைநாட்டணும் அப்படின்ற விஷயத்திலும், யாருமே அநீதியோட வாழக்கூடாது அப்படின்ற விஷயத்திலும் ரொம்ப அவர் வந்து உன்னிப்பாக இருந்தார். அந்த நீதியை நிலைநாட்டணுன்றதுக்காக அவர் வந்து மிகவும் பாடுபட்டாரு. இது இன்னைக்கு சாட்சியா அவர் காலத்துல கட்டப்பட்ட சார்பு நீதிமன்றங்கள், நீதிமன்றங்கள் எல்லாமே இன்னைக்குமே இருக்கு. இன்னைக்குமே சேலத்துல அவைகள் எல்லாமே அவருடைய அந்த பணியினுடைய சாட்சியாக தான் இருக்கு. அதனால தான் அவருடைய பேரை வந்து சாலைக்கு வச்சிருக்காங்க, செரி ரோடுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து சேலம் மாவட்டத்தின் தற்காலிக கலெக்டராக, அந்த பொறுப்பு கலெக்டர், ஆக்டிங் கலெக்டராக 1859 இருந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு, அதாவது 1864 1866 வரைக்கும், அதாவது நீதிபதியாக பதவி ஏற்று அந்த காரியங்கள்லாம் செய்து முடிச்ச நிலையில அவருக்கு வந்து 1864 இது சேலம் சரக வன பாதுகாவலர், கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், சேலம் சதர்ன் சர்க்கிள் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி, மெட்ராஸ் பிரசிடென்சியுடைய தென் பிராந்திய வனங்கள் பாதுகாப்பு வன பாதுகாவலர் அப்படின்ற ஒரு பொறுப்பை அவர் கொடுக்குறாங்க. அப்போ வந்து, அதாவது சேலம் மாவட்டம் சுற்றி இருக்கிறதும் அதை அடுத்து இருக்கிற தென் பிராந்தியங்கள் இருக்கக்கூடிய வனங்களையும் பாதுகாக்கிற ஒரு கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்டாக அவரை வந்து நியமிக்கிறாங்க. அந்த ஒரு பொறுப்பில் அவர் சிறப்பாக செயல்பட்டார். அதுக்கு பிறகு அந்த தென் மண்டல வன பாதுகாவலராக மெட்ராஸ் பிரசிடென்சியில் அவர் வந்து முக்கிய பொறுப்பை வகிக்கிறாரு. நீதித்துறைக்கு அவர் செய்த அந்த அடிப்படையான சில அந்த காலத்தில் செஞ்ச முக்கியமான பணிகள், அதே போல அந்த வனத்துறைக்கு அவர் செய்த அந்த சிறப்பான பணிகள், அப்புறம் மாவட்ட நிர்வாகத்தில் அவர் செய்த பணிகள், அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம்தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
1: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: டே தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது, இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
3: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலையும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
2: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
4: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
5: திங்கள் முதல் சனி வரை காலை 7 முதல் 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நினைவோ ஒரு பறவை.
6: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, லிசா ராய் அப்படின்னு பிரபலமாக அறியப்படுற ஒரு ஹீரோயின், ஒரு நடிகை. ஸோ அவங்களோட ஒரு ஸ்டோரி தான் சொல்லிகிட்டு இருக்கேன். லிசா ராணி அப்படின்றது இவங்களுடைய இயற்பெயர் அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்களுடைய 16 மாடலிங் குள்ளார வராங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து அவங்களுடைய பயணம்

வந்து போயிட்டே இருக்குது. படிப்பில் அதிகமான கவனம் செலுத்துகிறாங்க, கனடாவுக்கு வந்து போகிறாங்க, அவங்களோட படிப்புக்காக போகிறாங்க. எதிர்பாராத விதமாக அவங்க குடும்பம் பயணித்த கார் விபத்துக்குள்ளாகுதுங்க. அது வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா அவங்க குடும்பத்தை நிர்வகிக்கிற பொறுப்பை அவங்க அம்மா தான் பார்த்துருந்தாங்க. அந்த விபத்தில் என்ன ஆனது அப்படின்னா, அவங்களுடைய அம்மா ரொம்ப ரெஸ்டில் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, ரொம்ப ஆக்டிவாக இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுது அந்த விபத்துனால். வேறு வழி இல்லாமல் குடும்ப பொறுப்பை லிசா ஏற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருதுங்க. உண்மையில் அந்த கார் பயணம் ஆரம்பமாகும் போது லிசா இருக்கிற இடத்துல அவங்க அம்மாவும், அம்மா இருக்கிற இடத்துல லிசாவும் அமர்ந்திருந்தாங்க. இப்போ அந்த இடத்துக்கு போயிட்டு திரும்ப வரும்போது அம்மா இருந்த இடத்துல லிசாவும், லிசா இருந்த இடத்துல அவங்களுடைய அம்மாவும் மாறி மாறி உட்காந்துருந்தாங்க. அதனால் கார் விபத்தான போது இவங்க வந்து வெளியில் தூக்கி வீசப்பட்டுட்டாங்க. ஸோ அந்த விபத்தில் இவங்க வந்து வெளியில் வந்து விழுந்துட்டாங்க காருக்கு வெளியே. அந்த விபத்தில் அம்மா வந்து சிக்கிட்டாங்க, அதிகமாக பாதிக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னு லிசா நிறைய இடங்கள் அவங்களே பதிவு பண்ணியிருக்கிறாங்க இந்த ஒரு விஷயத்தை. கிட்டத்தட்ட பல வருடங்கள் அவங்க உடல்நலம் பாதிக்கப்பட்டு உடல்நலம் குன்றி இருந்தாங்க லிசாவுடைய அம்மா. 2008 அவங்க இறந்தும் போகிறாங்க. அந்த ஒரு வருத்தம் இவங்களுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது லிசாவுடைய வாழ்க்கையில். தொடர்ந்து இவங்களுடைய கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. இப்போ பாட்டு வந்துட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துடுங்க. இவங்களுடைய கதையை நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியே தான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதே தான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இது எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுகிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிகிட்டு இருக்கங்க அவங்க கூட. இன்னைக்கு லிசா ராய் அவங்களோட ஒரு வாழ்க்கை கதையை தான் சொல்லிகிட்டு இருக்கேன். லிசா ராய் அவங்க வந்து ஒரு நடிகை. ஆரம்பத்தில் அவங்களுடைய 16 வயதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாடலாக அவங்களுடைய பயணம் ஆரம்பிக்குது. எதிர்பாராத விதமாக ஒரு நிறுவனத்தோட ஆட் ஷூட்டில் வந்து நடிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுடைய பயணம் வந்து அதில் இந்த ஒரு ஃபீல்டுலேயே வந்துருக்கு, மாடலிங் ஃபீல்டுக்குள்ளாரியே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் சினிமாவிலையும் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய கல்வியெல்லாம் முடிச்சுட்டு சினிமாவில் அவங்க நிறைய திரைப்படங்களில் நடிக்கிறாங்க. தமிழ் மொழியில் வெளியான முதல் அவங்களுடைய படம் என்ன அப்படின்னா நேதாஜி. அதுதான் அவங்களுடைய முதல் திரைப்படம் தமிழ் மொழியில். அதே மாதிரி இந்தியில் நிறைய வாய்ப்புகள் அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருந்தாலும் அதை நிராகரிச்சுக்கிட்டே வந்திருக்கிறாங்க. கடைசியில் விக்ரம்பட் இயக்கத்தில் 2001 வெளிவந்த கசூர் அப்படின்ற ஒரு படத்தில் அவங்க வந்து நடித்தாங்க. அதே மாதிரி நிறைய மியூசிக் ஆல்பம், அதற்கப்புறம் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்களில், அதற்கப்புறம் இன்னும் நிறைய படங்களில் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக படங்களில் அதிகமாக வந்து நடித்தாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அதற்கப்புறம் இந்திய திரைத்துறையிலிருந்து வெளியேறி அவங்களுடைய திறமைகளை வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நினைக்கிறாங்க. ஸோ லண்டன், பாரிஸ், நியூயார்க் அப்படின்னு ஃபேஷன் உலகோட தலைநகரங்களில் நிறைய காலம் வந்து செலவழிக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு இடங்களுக்கெல்லாம் போகிறாங்க, வெளி நாடுகளுக்கு போயிட்டு. ஸோ அவங்களுடைய திறமைகளை வந்து வளர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க லிசா ராய். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ஐரோப்பாவிலையும் அவங்க வந்து பல வருஷங்கள் தங்கியிருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு டைமில் ட்ராமா, அதற்கப்புறம் கவிதை எழுதுறது, நாடகம் எழுதுறது, இந்த மாதிரி கலைகளில் அவங்கள வந்து ஈடுபடுத்திக்கிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க லிசா. தொடர்ந்து இவங்களுடைய பயணம் பற்றியும் இவங்களுடைய வாழ்க்கை பற்றியும் நிறைய விஷயங்களை உங்க கூட பகிர்ந்துகிட்டே இருக்கிறேன். இப்படி ரொம்ப ஒரு நல்லா போயிட்டு இருந்த இவங்களோட வாழ்க்கையிலையும் நிறைய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள்லாம் இவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி எப்படி அடுத்தடுத்த இடத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: பாட்டு கரப்பாம்பூச்சி செத்து போச்சான். ஏன்
2: என்னமா
1: இது கூட தெரியாம இருக்க.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப்டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணுல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுகிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிகிட்டு இருக்குங்க. இன்றைக்கி நடிகை லிசா ராய் அவங்களோட ஒரு வாழ்க்கை கதையை, பயணக்கதையை தான் இன்றைக்கி நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். ஒரு கட்டத்தில் ஐரோப்பாவில் போய் தங்கியிருக்கிறாங்க. அதாவது சினிமாவில் நடிச்சிட்ருக்கிறாங்க, ஃபஸ்ட்டு மாடலாக இருக்காங்க, அதற்கப்புறம் சினிமாவில் நடிச்சிட்ருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ஃபேஷன் இண்டஸ்ட்ரி மேலே ஒரு பெரிய விருப்பம், ஃபேஷன் மேலே

ஒரு பெரிய விருப்பம். லண்டன், பாரிஸ், நியூயார்க் அப்படின்னு ரொம்ப ஃபேஷனான நகரங்களில் அங்கே போயிட்டு நிறைய விஷயங்களை கற்றுக்கிறாங்க, அவங்களுடைய திறமையை வளர்த்துக்கிறாங்க. அதற்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலம் ஐரோப்பாவில் தங்கியிருக்கிறாங்க. அந்த டைமில் ட்ராமா எழுதுறது, கவிதை எழுதுறது அப்படின்னு அவங்களுடைய கலைகளை வளர்த்துக்க ஆரம்பித்தாங்க. ஒரு கட்டத்தில் திரும்பவும் வாட்டர், தி வேர்ல்டு அன்சீன்,

புற்றுநோய் பாதிப்பு ஏற்பட்டது. டொராண்டோ சர்வதேச திரைப்பட விழாவில் அவங்களுக்கு புற்றுநோய் பாதிப்பு இருக்கிறத முதல் முறையாக அவங்களே தெரிவிக்கிறாங்க. தி எல்லோ டைரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய புற்றுநோய் அனுபவங்கள் பற்றி இணையதளத்தில் அவங்க நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டே வராங்க. புற்றுநோய்க்கு எதிராக விழிப்புணர்வு நிகழ்வுகளை நடத்துகிறாங்க. புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட லட்சக்கணக்கான மக்களுக்கு உத்வேகம் அளிக்கக்கூடிய வகையில் லிசா ராய் நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டே வராங்க. அதே மாதிரி சிகிச்சை அந்த காலகட்டங்களில் ஸ்டெராய்டு எடுத்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு வருது. ஸோ அப்போ அவங்களுடைய உடல் எடையில் பெருமளவு மாற்றங்கள் ஏற்படுது. நிறைய வெயிட் லாஸ் ஆகிறாங்க. நீண்ட போராட்டத்துக்கு அப்புறம் 2010 அந்த காலகட்டங்களில் அவங்க புற்றுநோயிலிருந்து முழுமையாக குணமடைகிறாங்க. பிறகு என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க குணமடையில புற்றுநோயோட தாக்கம் அவங்களுடைய உடலில் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற ஒரு தகவலும் வருது. லிசா ராய் அவங்களோட வாழ்க்கை கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனாயப்பம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. இப்போ பாட்டு தாங்க வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: ரசாயனம் கலந்த காற்று அடைத்த தின்பண்டங்கள் உண்பதை தவிர்ப்போம். இயற்கை காற்றில் செழித்து வளர்ந்த நம் பாரம்பரிய உணவுகளையே உண்போம். விவசாயம் காப்போம், உடல் நலம் பேணுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சுங்க. நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. இன்றைக்கி லிசா ராய் அவங்களோட ஒரு கதையை தான் இன்றைக்கி சொல்லிகிட்ருக்கேன். லிசா ராணி ராய் அப்படின்றது தான் அவங்களுடைய முழு பெயர். அதற்கப்புறம் பிற்காலத்தில் லிசா ராய் அப்படின்னு எல்லாராலையும் அறியப்படுறாங்க. அதாவது இவங்களோட வாழ்க்கை அப்படின்றது ரெண்டு கலாச்சாரங்கள் சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். அதாவது இவங்களுடைய அப்பா வந்து பெங்காலி, அம்மா வந்து போலாந்து, ஸோ டொராண்டோ, அதற்கப்புறம் கனடா இவங்களுடைய பூர்வீகமாக இருந்தாலும் கொல்கத்தாவில் ரொம்ப காலம் வந்து வாழ்கிறாங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு வந்து அந்த ரெண்டு கல்ச்சர் அப்படின்றது இருந்திருக்கு. எதிர்பாராத விதமாக ஒரு மாடலாக, சூப்பர் மாடலாக மாறுறாங்க, அதுவும் அவங்களுடைய 16 வயசில். ஸோ 16 வயசில் ஒரு நிறுவனத்தோட ஒரு ஃபோட்டோஷூட்டில் கலந்துக்கிட்டு, ஸோ இவங்களுடைய புகைப்படம் அந்த அட்வர்டைஸ்மெண்டெல்லாம் வந்து வருது. ஸோ அப்படியே அவங்களுடைய பயணம் ஆரம்பமாகுது. மாடலிங் இண்டஸ்ட்ரிக்குள்ளார ஒரு வெற்றிநடை போடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்களுடைய 16 வயசில் அப்புறம் படிப்பு மேலே தொடர்ந்து கவனம் செலுத்துகிறாங்க, கனடாவுக்கு பயணிக்கிறாங்க. குடும்ப பொறுப்பை ஒரு கட்டத்தில் அவங்க எடுத்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. அந்த படிப்பெல்லாம் முடித்ததுக்கப்புறம் தான் சினிமாவுக்குள்ளார வராங்க. தமிழில் அவங்க நடித்த முதல் படம் நேதாஜி. ஸோ தமிழ், ஹிந்தி அப்படின்னு நிறைய திரைப்படங்களில் நடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நடிப்பை நிறுத்திட்டு ஃபேஷன் இண்டஸ்ட்ரிக்குள்ளார போகிறாங்க. அப்பயும் பல நாடுகளுக்கு பயணிக்கிறாங்க, நிறைய கற்றுக்கிறாங்க, பல நாடுகளில் தங்கியிருக்கிறாங்க. திரும்ப சினிமாவுக்குள்ளார வராங்க. அவங்களோட வாழ்க்கை ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது. ஒரு 2 முறை அவங்களோட வாழ்க்கையில் துயரம். ஒன்று அவங்களுடைய அம்மாவோட இறப்பு, 2வது துயரம் அவங்களுக்கு புற்றுநோய் வருதுங்க. ஸோ அதிலிருந்தும் போராடி ஒரு வருடத்தில் மீண்டு வராங்க. அதற்கப்புறம் அவங்களுடைய பர்சனல் லைஃப் அப்படின்னா 2012 அவங்க மேனேஜ்மெண்ட் கன்சல்டண்ட்டாக பணிபுரிஞ்சு வந்த ஜேசன் அவங்கள வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஜேசன் டெக்னி அப்படின்றவரை. ஒரு சில ஆண்டுகளில் அவங்களுக்கு வந்து குழந்தைகளும் வந்து இருக்கிறாங்க. இன்றைக்கி காலகட்டத்தில் நடிப்பு, அதை தாண்டி டிஜிட்டல் ஆர்ட் போன்ற இந்த தொழில்களையும் இன்றைக்கி வந்து பார்த்துட்ருக்குறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இவங்களுடைய அந்த பயணக்கதை நிறைய பேருக்கு வந்து பிடிச்சிருக்கும். இவங்களோட கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம நிலையை எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். மீண்டும் அடுத்த நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் ஒரு அழகான கதையோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே.

நீங்கள் இதுவரை கேட்டது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சோனா சமுதாய வானொலி குழுவினர் நேரலையில் உங்களுடன் பேசுவார்கள். நன்றி, வணக்கம்.